நேரம் 5:49. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது டாக்டர் சீர்காழி சிவச்சிதம்பரம் அவர்களின் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
4: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
3: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
4: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
3: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
4: ராஜா. ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க, ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
3: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
4: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
3: அதான் மக்களே, போன ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 6 மணி. தெய்வீகமான இந்த பொழுதில் இதயங்களில் ஆன்ம ஒளி பெருக மலர்ந்திருக்கும் இந்த காலை வேளையில் அனைத்து மனங்களும் மகிழ மலர்கிறது.
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியின் முதலில் சித்தி விநாயகனை போற்றி பாடுகிறார் கே. வீரமணி. சோமு இசையில்.

அருள் மணிமாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து மகாநதி சோபனா பாடிய பாடல் இது. மகாராஷ்டிரி இயற்றிய பாடல் இசை எல் கிருஷ்ணன்.

அமைதியோடு உறவாடிக் கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுதில் ஆன்ம ஒளி பெருக மலர்ந்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வானர வீரன் ஹனுமனை போற்றி வரும் பாடலை பாடியுள்ளார் ராமு.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து சித்ரா பாடிய பாடல் இது. காதல்மதி இயற்றிய பாடல், இசை கல்யாண் ஆனந்த்.

இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒளித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி. சுசீலா பாடிய பாடல் இது. கண்ணதாசன் பாடல், இசை M.S. விஸ்வநாதன்.

பொள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து TA கல்யாணம் இசையில் ஜிக்கி பாடிய பாடல் இது.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக கோவை ஜலீல் பாடிய பாடல் இது. எஸ் எம் உருவத்தலி இயற்றிய பாடல், இசை நியாஸ் அகமது.

நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நம்மளுடைய நேயர்களுடைய பதிவுகள் என்னன்னு இப்ப பாத்துடலாம். முரளிதரர் விழுப்புரம்ல இருந்து பக்தி பாடல்கள் பரவசம் பாசுமிகு தொகுப்பாளர் அவர்களுக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்க்கும் நன்றி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தீட்டாலும் டி சி ராஜேஷ் அவங்களும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாங்க பக்தி பாடல்கள் கேட்டு பரவசம் அடைந்தேன். வழங்கிக்கிட்டு இருக்க அறிவிப்பாளருக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க பர்வதவர்த்தினி. அப்புறம் வந்து டீட்டாலம் டி சி ராஜேஷ் அவங்க வந்து ரொம்ப அழகாக ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலும் நல்ல பெருமாள் அவங்களும் வந்து கடம்போடு வாழ்வு அங்கே இருந்து நல்ல பெருமாள் அவங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி அண்ட் தேனி ஹரிராம் அவங்களும் வந்து இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் வழங்க கொண்டிருக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. பொன்னியமன் மேடு வன்னி கணேசன் அவங்க, ஹேமலதா மணலி பெரிய சீக்காடு ஜெயக்குமார் சோமசுந்தர பிரபு அவங்களும் பழைய வண்ணாரப்பேட்டையில இருந்து நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் சித்தி விநாயகனை மிகவும் அருமை வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இனிய காலை வணக்கம் சரவணன் ராமலிங்கம் யுக ராஜேஷ் அவங்க தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம்ல இருந்து, கமலா வரதன் அவங்க வந்து காஞ்சிபுரம்ல இருந்து அவங்க எல்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

0: அன்பராணி அன்பான அழகான காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தெய்வமணி அவங்க, அப்புறம் ராஜமாணிக்கம் கோபி, சூளை ரீஜா மனோகர் அவங்களும் வந்து சகோதரி நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நலம்தான் சார். அண்ட் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பட்டி வீரமணி பாலன் அவங்களும் வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. சக்தி ராம், அருமையான நிகழ்ச்சிகள் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம்ல இருந்து கேபிள் டிவி சக்தி இருகையூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் பெங்களூர் குப்பனத்தம் அவங்க ராமு அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இறையாற்றல் பெருங்கரணையால் இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமாக அமைய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பர்வதவர்த்தினி, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி பெருமாள், முருகன் பெருமாள் அவங்க, மரளி பெரியசைக்கார் ஜெயக்குமார், அண்ட் பாரிவள்ளல் பாரிவாக்கம்ல இருந்து அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பன்னிபுரம் மணிகண்டன் இவங்க, அப்புறம் மதுரை சு சண்முக சுந்தரம் இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லிட்டு உற்சாகமான நற்காலை வணக்கமும் சொல்லியிருக்காங்க. சிந்தையை சிலிர்க்க செய்யும் சிறப்பான பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரீஜா மனோகரன் அவங்க. அண்ட் ராகவேந்திரர் கோயிலுக்கே அழைத்து சென்ற விவித் பாரதி குழுவினருக்கு நன்றினும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரபாகரன் அவங்களும் வந்து புலரும் காலை நேரத்தில் மனதை இறை உணர்வில் ஆழ்த்தும் ஆன்மீக தகவல்களுடன் நிறைப்போற்றும் இன்னிசை பக்தி பாடல் வழங்கிய அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசைப்பாமாலைகள் வளம் வந்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 6:45 மாநில செய்திகள்.
1: அருள்மணி மாலை.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். விளையாட்டு, தலைமை பண்பு, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடனான இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஹவுரா, சென்னை மும்பை, சென்னை தில்லி உள்ளிட்ட 7 முக்கியமான வழித்தடங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழித்தடங்கள் 11,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்றும் நாட்டின் மொத்த ரயில் போக்குவரத்தில் பெரும்பகுதி இந்த வழித்தடம் வழியாக நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்றுவதன் மூலம் அதிகரித்து வரும் ரயில் போக்குவரத்தை திறமையாக கையாள முடியும் என்றும் ரயில்களின் இயக்கத்தை மேலும் மேம்படுத்த முடியும் என்றும் ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வரும் செய்திகளை அறிந்து தாம் அதிர்ச்சியும் துயரமும் அடைந்துள்ளதாக

0: சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த பேரிடரில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்ல உயரதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
1: போன இடத்துல என்ன ஆனாங்க ஏதுன்னு தெரியல, நேபாளத்துலதான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, இது வரைக்கும் சேஃபானதுலயும் அவங்க பேர் வரல, அந்த மிஸ்ஸிங்லயும் பேர் வரல. நேத்து பேசின வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டாங்க, நேபாளத்துல இருந்து பேசினாங்க வாய்ஸ் மெசேஜ், அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவே முடியல. எங்களுக்கு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியணும், சேஃபா எங்களுக்கு பத்திரமா எங்க கையில கொண்டாந்து ஒப்படைக்கணும், உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்.
0: இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பெருவெள்ளத்தில் 60 தமிழர்கள் உட்பட 400 மேற்பட்ட இந்தியர்கள் காணாமல் போனதாக வெளியாகியுள்ள செய்தி வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் தண்ணீரை திறந்துவிட உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அணையின் நீர் இருப்பை பொறுத்து 45 நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால நெல் ரகங்களை பயிரிட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குமாறு வேளாண் துறையினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு 2 உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஆர் என் மஞ்சுளா மற்றும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி சுகந்தி ஆகியோர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பணியில் அவர்களது பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 3 இப்பதவியை அவர்கள் வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா காமினேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹர்வ் டெல்ஃபின் கூறியுள்ளார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக திரிபுராவில்

பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் சிறையில் அடைத்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை ஆய்வு செய்வதற்காக அறிவுரைக் கழகத்தை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திற்கான தொகை உயர்த்தப்பட்டுள்ளதால் ஏற்கனவே உள்ள காப்பீட்டு அட்டைகளையே பயனாளிகள் பயன்படுத்தி சிகிச்சை பெறலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 10,000 வீடுகளில் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணி தொடங்கியுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக 15 IAS அதிகாரிகளை மாநில அரசு நியமித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை 19-9 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எயின் யோ இங்கியை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ரானி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எகிப்தின் முகமது எல்ஷெர்பினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ரானியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை 4 வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

27/8/2026 வியாழக்கிழமை நம்ம வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் என்னென்ன நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இதில் இந்த நாளுடைய சிறப்பு உலக ஏரி தினம் மற்றும் தேசிய கண்தான இருவார கொண்டாட்டம் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் இதில் ஒரு ஜி கே க்வெஸ்டனும் கேட்கப்படும். அதற்கான பதிலை நீங்க நம்ம பேஸ்புக் பேஜ்ல பதிவிடலாம். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்களை கேட்கலாம். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 11 மணிக்கு என்றும் இனியவை, 1950 மற்றும் 60களாம் ஆண்டுகளில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் இடம்பெறும்.

நண்பால் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1970 மற்றும் 1980களில் வெளிவந்த பாடல்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் அவர்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று தேசிய தொழுநோய் ஒழி

மீட்பு திட்டம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல். மாலை 6 மணி முதல் 6:30 மணி வரை பக்தி மாலை திரையிசையில் மலர்ந்த பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம். 6:40 என் விருப்பம். இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். 8:00 நீ கோரினால் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்த நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 11:00 மனசு மயங்கும், 12:00 காற்றின் மொழி, 1:00 நீங்காத ரீங்காரம், 2:00 தூங்காத விழிகள், 3:00 இன்னிசை இரவு. நாளை அதிகாலை 4:00 திரையிசையில் பக்தி பாடல்கள், 4:10 பொங்கும் மங்களம் நாதஸ்வர இசை கேட்கலாம். காலை 5:00 அருள்மணி மாலையில் தெய்வீகராகும், நாளை காலை 6:00 அருள்மணி மாலையில் இறை போற்றும் பக்தி பாடல்கள். நேயர்கள் இதுவரை இன்றும் நாளையும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்து விவரம் கேட்டீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும் இணைந்திருங்கள் 102.3 MHz அலைவரிசையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலகெங்கும் பரவியிருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்றது ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 7 மணி. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: மாற்றக்கூடியதை மாற்றுங்கள், மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள் அப்படிங்கிற அட்டகாசமான சிந்தனை வரிகளோட இன்று திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் பல சுப விசேஷங்களை கொண்டாடும் நம் நேயர்கள் அனைவருக்கும் நம் நிலையத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். வார்த்தை மலர்கள் கொண்டு இன்னிசை மாலை சூட வரும் பாடல்

எனிமி இந்த திரைப்படத்துல இருந்து தான் பாடல் கேட்டோம். ஸ்ரீவர்தினி, அதிதி, சத்யயாமினி, ரோஷினி, தேஜஸ்வினி இவங்க எல்லாம் இணைஞ்சு பாடியிருக்காங்க. விவேக் எழுதின பாடல், இசை எஸ் தமன். யாரை நாம வந்து அறிவாளி, புத்திசாலி அப்படின்ட்டு சொல்லுவோம்? நிறைய மார்க்ஸ் எடுக்கிறாங்களே அவங்களையா, இல்லை நிறைய தகவல்களை மனப்பாடம் செஞ்சுட்டு நம்ம கேட்கும்போது டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறாங்களே அவங்களையா? உண்மையிலேயே சிக்கலான நேரத்தில் ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான அந்த திறன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் அவர் எப்படி சாமர்த்தியமாக நடந்துக்கிறாரு, அந்த அந்த இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அந்த சிச்சுவேஷனை அப்படிங்கிறதுல தான் அவருடைய நிஜமான திறன் அடங்கியிருக்கு. கஷ்டமான சூழ்நிலைகளை அவங்க கையாள்கிற விதம் மற்றவங்களை விட அவரை புத்திசாலியாகவும் தனித்துவமாகவும் காட்டுது. ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெற்ற புத்திசாலி மனிதர்கள் தங்களோட மூளையை ரொம்ப வித்தியாசமாக பயன்படுத்துகிறாங்களாம். பிறப்பிலேயே இந்த திறமை வந்து எல்லாருக்குமே அமைகிறதில்லை. ஆனால் சில குறிப்பிட்ட விஷயங்களை தொடர்ந்து செய்கிறதன் மூலம் அவங்க தங்களை மேம்படுத்திக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, அப்படி என்னென்ன ஹேபிட்ஸை அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க, எப்படி அவங்க மட்டும் தனித்துவமாக இருக்காங்க, இதெல்லாம் தான் நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாட்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய நாளோட சிறப்பு இல்லையா, ஸோ வேர்ல்டு லேக் டே, அதாவது உலக ஏரி தினம், இதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.

ஏரி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 27 கொண்டாடப்படுகிறது. ஏரிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் அவற்றை மாசுபடுத்தாமல் காக்கவும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கவும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலக ஏரி தினம் ஓர் அறிமுகம். ஏரிகள் பூமியின் மிக முக்கியமான நன்னீர் ஆதாரங்களாகும். மனிதர்களின் குடிநீர் தேவைகளுக்கும் விவசாயத்திற்கும் விலங்குகள் மற்றும் பறவைகளின் வாழ்வாதாரத்திற்கும் ஏரிகள் அடிப்படையாக விளங்குகின்றன. ஆனால் தற்காலத்தில் நகரமயமாக்கல் மற்றும் கழிவுகள் கலப்பதால் ஏரிகள் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. ஏரிகளின் முக்கியத்துவம். நிலத்தடி நீரை சேமித்து பூமியின் ஈரப்பதத்தை ஏரிகள் காக்கின்றன. பல்வேறு மீனினங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு வாழ்விடமாக உள்ளன. பருவமழை காலங்களில் வெள்ளப்பெருக்கை தடுத்து நீரை சேமிக்க உதவுகின்றன. சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாமல் தூய்மையாக வைத்துக் கொள்ள பயன்படுகின்றன. ஏரிகளை பாதுகாக்கும் வழிகள். ஏரிகளில் பிளாஸ்டிக் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதை தடுக்க வேண்டும். ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஏரிகளின் பரப்பளவை மீட்டெடுக்க வேண்டும். ஏரிகளை தூர்வாரியும் மழை நீரை சேமிக்கும் கால்வாய்களை சீரமைத்தும் பாதுகாக்க வேண்டும். ஏரிகள் நம் எதிர்கால சந்ததியினரின் உயிர் நாடியாகும். நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப ஏரிகளை காப்பது நமது தலையாய கடமையாகும். உலக ஏரி தினத்தில் ஏரிகளை பாதுகாப்போம் என்று நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம். பூமியின் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை நம் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துரைப்போம்.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில உலக ஏரிகள் தினம் பற்றிய தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்கிட்டாங்க ஆர்ஜி சித்ரா தேவி. சரி, இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்க போற பாடல் வந்து நந்தன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக நமிதா பாபு பாடியிருக்காங்க. இறைவி எழுதின பாடல், இசை ஜிப்ரான்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: இன்னும் சில நொடிகளில் காலை 7:15 ஆகாஷவாணியின் செய்தியறிக்கை கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. மேலும் 750 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களில் 133 பேர் இந்தியர்கள் என்று தெரியவந்துள்ளது. திபெத் பகுதியிலிருந்து உருவான இந்த திடீர் வெள்ளம் மத்திய நேபாளத்தின் பல நகரங்களையும் கிராமங்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. பல முக்கியமான பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 12 நீர்மின் திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 8:37 மணிக்கு திபெத் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதற்கு 3 நிமிடங்களுக்கு பிறகு திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் காரணமாக பனிப்பாறை ஏரி உடைந்து பெருமளவில் தண்ணீர் வெளியேறி இருக்கலாம் என்றும் அதுவே திடீர் வெள்ளத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஹெண்டே ஆற்றில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீர்மட்ட உயர்வு காரணமாக கோஷி ஆற்றின் வழியாக பெருமளவு வெள்ளநீர் திரிசூலி ஆற்றுக்குள் புகுந்ததாக நேபாளத்தின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. அதன் பின்னர் ஆற்றின் நீரோட்டப் பாதையில் வெள்ளம் வேகமாக பாய்ந்து பல மாவட்டங்களை சூழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவு வரை பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் வெள்ளத்தில் 157 பேர் உயிரிழந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 500 மேற்பட்டோரை கண்டுபிடிக்கும் பணியில் இராணுவத்தினரும் பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தை ஒட்டியுள்ள சீன பகுதியில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர்.

0: உள்ளனர். 265 பேர் காணாமல் போயுள்ளனர். இதனை சீன அரசின் ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இதுவரை சுமார் 100 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 30 பேர் காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழக போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேபாளத்திற்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார். இந்திய பிரதமர் தெரிவித்த ஆதரவு மற்றும் மனிதாபிமான உதவிக்காக நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா ஏற்கனவே நேபாளத்திற்கு முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளத்தில் காணாமல் போன அல்லது சிக்கித்தவிக்கும் இந்தியர்களுக்கு உதவுவதற்காக அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. நேபாள சுற்றுலா வாரியமும் உதவிக்கான தொலைபேசி எண்களை வெளியிட்டுள்ளது. கட்டணமில்லா அவசர உதவி எண் 1144 மற்றும் 9851289445 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன இந்தியர்களில் குறைந்தது 50 பேர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற பக்தர்கள் என்று தெரிய வந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் தங்களுக்கான தனி உதவி எண்களை வெளியிட்டுள்ளன. இந்தியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தவிர அமெரிக்கா, மலேசியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் காணாமல் போயுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு இடங்களில் பணியில் இருந்த 80 பாதுகாப்பு படையினர் காணாமல் போயுள்ளதாக நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் வெள்ளத்தால் செயல்பாட்டில் இருந்த 8 நீர்மின் திட்டங்கள் சேதமடைந்துள்ளன. 19 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. நேபாள ராணுவம், காவல் படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்திலிருந்து வந்த வெள்ள நீர் பீகார் மாநிலத்தில் உள்ள கண்டக் தடுப்பணை அடைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெள்ளநீரின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பணையின் 36 மதகுகளும் திறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாள எல்லையை ஒட்டியுள்ள பீகாரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மேற்கு சம்பரான் மாவட்டத்தில் இந்த தடுப்பணை அமைந்துள்ளது. நேற்று இரவு 11 மணி நிலவரப்படி தடுப்பணையிலிருந்து சுமார் 1.5 லட்சம் கனஅடி நீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டது. அணையிலிருந்து சமீபத்தில் வெளியேற்றப்பட்ட அதிகபட்ச நீர் இது என்றும் வெள்ளநீரின் அளவு மெல்ல குறையத் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் தாக்கம் நமது நாட்டின் எல்லையோர பகுதிகளிலும் ஏற்படக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் உள்ள உள்ளூர் நிர்வாகங்கள், தேசிய பேரிடர் மீட்புப் படை மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் இருக்க அவர் அறிவுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவு மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா நேபாளத்துடன் துணை நிற்கும் என்றும் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். கோவா விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர், சுதந்திரத்தை விரும்பும் ஒரு சமூகம் என்றென்றும் அடிமையாக இருக்க முடியாது என்று கூறினார். கோவாவின் விடுதலைக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் பாடுபட்டனர் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். கோவா விடுதலை போராட்டம் என்பது ஒரு பகுதியை விடுவிப்பதற்கான போராட்டம் அல்ல, அது தேசிய உணர்வுக்கான போராட்டம் என்றும் அவர் கூறினார். கடந்த காலத்தை புரிந்து கொள்ளும் தலைமுறையால் மட்டுமே எதிர்காலத்தை சரியாக வழிநடத்த முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வரும் மாதங்களுக்கு தேவையான வெங்காயம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு வெங்காய உற்பத்தி 307 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது

அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் குடியேற்ற விசா விண்ணப்பங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்க அரசின் நலத்திட்ட உதவிகளை சார்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு விசா வழங்குவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய அமெரிக்கர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பொது நலத்திட்ட உதவிகளை எதிர்காலத்தில் குடியேறுபவர்கள் சார்ந்திருப்பதை தடுப்பதே இதன் நோக்கம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கிரீன் கார்டு வழங்குவதற்கான விதிமுறைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. H1B விசாவுக்கான விண்ணப்ப கட்டணமாக 1,03,285 அமெரிக்க டாலர் வசூலிக்கும் புதிய திட்டத்தை ட்ரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் முன்மொழிந்திருந்தது.

0: ட்ரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் முன்மொழிந்திருந்தது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஈன் யோ இங்கை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ரானி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எஹெத்தின் முகமது எல்ஷெட்பினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ரானியை எதிர்கொள்கிறார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நிலையத்தில் நேரம் 7:25. உலக ஏரிகள் தினம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதே மாதிரி அடுத்து வந்து கந்தாட இருவார கொண்டாட்டமும் இருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு ஜிங்களும் கேட்டுட்டு வந்துடலாம்.

அப்பா, இந்த கடலையும் சூரியனையும் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. நீங்கள் ரசித்த இந்த அழகை உங்களுக்கு பிறகு இன்னொரு விழி ரசிக்கலாம். மண்ணோடு மறைவதில்லை.

உங்கள் நினைவை ஒளியாக மாற்றுங்கள். கண்தானம் பதிவு செய்ய அழையுங்கள் 1919 தேசிய கண்தான உதவி எண்ணிற்கு. கண்தானம் மரணத்தையும் வெல்லும் பார்வை.

ஸோ நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்போம் இல்லையா? ஸோ அதை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அது என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, பெண்களுக்கான இந்தியாவின் முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவு கல்வி அறிவு இயக்கம் எது அப்படிங்கிறது தான். இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ், அதாவது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் பதிவு செய்யலாம். மீண்டும் உங்களுக்காக ஒரு முறை அந்த க்வெஸ்சன் என்னன்னு சொல்லிடுறேன். பெண்களுக்கான இந்தியாவின் முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவு கல்வி அறிவு இயக்கம் எது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நாம ஒரு பாடல் கேட்டுலாம். பாடலை தொடர்ந்து நாம சில விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநீதி இந்த திரைப்படத்தில் இருந்து ஜிவி பிரகாஷ்குமார், யாமினி கண்டசாலா பாடியிருக்காங்க. நாம் முத்துக்குமார் இயற்றிய பாடல், இசை ஜிவி பிரகாஷ்குமார்.

அநீதி திரைப்படத்துல இருந்து ஒரு கியூட்டான சாங்க கேட்டு ரசிச்சோம். சரி, நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை ஒரு முறை சொல்லிடுறேன். பெண்களுக்காக இந்தியாவின் முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவு கல்வி அறிவு இயக்கம் எது அப்படின்ட்டு கேட்டிருக்கோம். அதற்கான பதில் நீங்கள் வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். சரி, நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னோம் இல்லையா, வாழ்க்கையில் நல்ல சக்ஸஸ் ஆன பர்சன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உத்து பார்க்கும்போது ஒரு சில பழக்கங்கள் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அது வந்து கண்டினியூஸாக அவங்க கடைபிடிக்கிறதுனால அவங்க வந்து தங்களை மேம்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்படி என்னென்ன அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, வீண் விவாதங்களை தவிர்க்கிறது அப்படின்றது தான். ஸோ நம்மளுடைய கருத்துக்கு மாற்று கருத்து அப்படின்ட்டு வரும்போது சாதாரணமாக நம்மலாம் என்ன பண்ணுவோம், டக்குனு கோவப்பட்டுடுவோம், இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஆனால் சக்ஸஸ் ஆன பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்களாம், வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் எதிர்த்தரப்பினர்

இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க முயற்சிக்கிறாங்களாம். ஸோ அடுத்தவங்களோட எண்ணங்களை மதிப்பளித்து கேட்குறதன் மூலம் அவங்க தங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நன்மதிப்பை பெறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பறவை பார்வையில் பிரச்சனைகளை அணுகிறது. அதாவது ஈகிள்ஸ் வியூ அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வேறு ஒரு கோணத்தில் வந்து அந்த அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறது. அதாவது நம்மளோட நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன தோல்வி வந்தால் கூட என்னமோ உலகமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து முடங்கி போயிடுவாங்க. ஆனால் இந்த சக்ஸஸான பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், அந்த பிரச்சனையை வேறு கோணத்தில் பார்ப்பாங்களாம். ஸோ தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அடுத்த முறை அதை எப்படி இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்களாம். ஸோ அவங்க வந்து அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு புதிராக பார்த்து அந்த புதிருக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நோக்கி அவங்களோட பயணம் தொடரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்க ரொம்பவே சாதாரணமாக இருந்தாலும் அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கஷ்டமாக இருக்குன்னு விட்டுடாமல் அதை தொடர்ந்து நெஞ்சால் நாமளும் வந்து ஒரு சக்ஸஸான பர்சன்ஸாக வரலாம். ஸோ இன்னும் டிப்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளோட இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஸோ 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுடலாமா? இது என்ன திரைப்படம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, தலைவன் தலைவி இந்த திரைப்படத்துலேருந்து தான் பாடல் வரப்போது. பிரதீப் குமார் தீ பாடியிருக்காங்க, விவேக் எழுதின பாடல், இசை சந்தோஷ் நாராயணன்.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

0: நம்மளோட தனப்பா இருந்தாங்க. பட் என்ன திடீர்னு அவர் வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர் அந்த ஒரு டாப் லெவலுக்கு வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு சில பிஹேவியர்ஸ், ஒரு நல்ல குணங்கள் அவங்க கிட்ட இருக்கும். சரி, அது பிறப்பிலேயே வருதா அப்படின்னு பார்த்தா, ஓகே, நேச்சுரலாக ஒரு சிலருக்கு வரலாம், ஆனால் பலர் அந்த நல்ல பழக்கங்களை வந்து அவங்க வந்து தொடர்ந்து கடைபிடிக்கிறது மூலமாக அவங்க வந்து அந்த ஒரு நல்ல பொசிஷனுக்கு வராங்க. ஸோ நம்மளாலேயும் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்லியாச்சு. இது தேர்ட் டிப் என்ன அப்படின்னா, அமைதியை ஆயுதமாக பயன்படுத்துறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது பேசுகிற வார்த்தைகளை விட அமைதிக்கு வந்து பவர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரியும், புத்திசாலியாக இருக்கிறவங்க வந்து தங்களுக்கு தேவையான நேரத்தில் அமைதியாக இருந்து மற்றவங்க பேசுகிறத முழுமையாக கேட்குறாங்களாம். ஸோ பதிலளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வினாடிகள் அமைதியாக சிந்திச்சு செயல்படுறதுனால அவங்களோட வார்த்தைகளுக்கு சமூகத்தில் அதிக மதிப்பும் மரியாதையும் அப்போ கிடைக்குது அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, மாற்றக்கூடியவங்களை ஏதாவது ஒரு செயலை மாற்ற முடியும் அப்படின்ட்டு நினைச்சாங்கன்னா மட்டும் அது மேலே கவனம் செலுத்துவாங்களாம். தன்னால் மாற்ற முடியாததை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உதாரணமாக மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டுலாம் யோசிச்சு கவலைப்பட மாட்டாங்களாம். தன்னால் கட்டுப்படுத்தக்கூடிய செயல்கள் என்ன அது மட்டும்தான் தங்களோட முழு கவனத்தை செலுத்தி, அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த அவங்களோட நேரமும் உழைப்பும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து அந்த வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்குது. கடைசியாக ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, திடீர்னு ஏற்படுற சவால்களுக்கு உடனடியாக கோவப்பட்டு எதிர்வினையாற்றுறது, இது வந்து பலவீனத்தோட ஒரு அடையாளம். ஸோ அந்த இடத்துல ஒரு நிமிடம் நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டு யோசித்து செயல்படுறது தான் சிறந்த முதிர்ச்சியை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்க பதற்றப்படுற நேரத்தில் அமைதியாக இருந்து சரியான முடிவுகளை எடுக்கிறது தான் உண்மையான திறமை. ஸோ இந்த பழக்கங்கள் எல்லாம் வந்து ஒரே நாளில் வராது, ஆனாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் நிச்சயமாக நாமளும் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக வேறு லெவலில் இருக்கலாம். சரி, நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்சன் போட்டோம் இல்லையா, என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கான இந்தியாவின் முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவு கல்வி அறிவு இயக்கம் எது அப்படின்னு. அதற்கான பதிலை நீங்கள் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் பதிவு செய்யலாம். அடுத்த பாடலுக்கு பிறகு அந்த என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நான் சொல்லிடலாம்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள் கேட்டு ரசிக்கலாம். சரி, நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துடலாம். நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் இல்லையா, பெண்களுக்கான இந்தியாவின் முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவு கல்வி அறிவு இயக்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கான பதில் என்னென்ன போட்டிருக்காங்க, யார் அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ திருமழிசையிலேருந்து அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. சாமுனி கேஎம் அவங்களும் வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. வெற்றியாளராகவும் சாதனையாளரும் இருப்பதற்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கியது சிறப்பு, நன்றி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தீட்டாலும் டிசி ராஜேஷ் அவங்க வந்து நம்ம க்வெஸ்சனுக்கான ஆன்சரை ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாகவும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, சரியான பதிலும் கொடுத்துருக்காங்க. குமார் தேவர் அவங்க வந்து கோவில்பட்டி உதயகுமார்லேருந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இழுக்கிணர் அபுதாஹீர் அண்ட் குணாலன் அண்ணாமலை அண்ட் பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க அண்ட் தீட்டாளம் டி சி ராஜேஷ், அன்பு என்பது மனிதநேயம், இரக்கம் மற்றும் தன்னலமற்ற பாசத்தை குறிக்கும் ஒரு உன்னதமான நல்லொழுக்கம், அன்பின் அர்த்தம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இன்னும் சில நிறைய பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் அந்தோணி காட்டுப்பாக்கம்ல இருந்து அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க.

தீட்டாளம் டிசி ராஜேஷ் நிகழ்ச்சியில் 114 நேயர்களுடன் இணைந்துள்ளாமா? ஓகே, ஸோ எல்லாரும் சேர்ந்து கேட்குறாங்க போல இருக்கு. ஓகே, நன்றி. ரவிச்சந்திரன் அவங்களும் வந்து காலை வணக்கம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் சூளை ரீஜா மனோகரன், நடராஜன் சுப்பையா, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அருமையான தகவல்கள் சகோதரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. அண்ட் பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் அவங்க, அப்புறம் அடையாளம்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி முருகேசன் அடைக்கலம் அவங்க, பெண்களுக்கான ஓகே. ஸோ நம்ம க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சரியாக கொடுத்துருக்கீங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டால இருந்து ஆரணி பாப்பாமடி, ஆண்டாள் தேவமணி, அன்பராணி, மணலி பெரிசைக்காடு ஜெயக்குமார் பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மதுரை சண்முக சுந்தரம், கீதா ராஜகோபாலன், முரளிதரர் விழுப்புரம், அண்ட் ராஜமாணிக்கம் கோபி இவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. மேலும் சிவன், அருண், வீரதுரை அண்ட் மயிலை பட்டாபி அவங்களும் வந்து அவங்க நேயர்களோட தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெயவேல், வலங்கைமான் ஆட்டோதுரை, அப்புறம் இந்த நடராஜ சுப்பையா புத்தகரமில் இருந்து, மாலினி தேவி அருணாச்சலம், மேலப்பேடு தயாளன், கலை துரைராஜன் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கொடமாட்டப்பட்டி கேவி ஜெய்சீலன், எதுக்கு August 27 ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. ஓகே, பிரமிளா தமிழ்செல்வன் அண்ட் பிரபாகரன், பூவளப்பாளையம் ஆனந்த முருகன், மேலும் குப்பண்ணன் ரங்கசுவாமி அவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, அந்த ஆன்சரும் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். மேலும் ரெட்டில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா, முத்துக்குமரன் வில்லிவாக்கம்ல இருந்து, ஸோ எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. அண்ட் சுரேஷ் பாபு அவங்களும் வந்து இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த நாளை பற்றின எல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, நானும் நிகழ்ச்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சுரேஷ் பாபு நிறைய இன்றைய தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டா நீங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 போயிட்டு நீங்களும் பார்க்கலாம், நிறைய மெசேஜ் எல்லாம் இருக்குது. பழனி கவிதா அவங்களும் வந்து தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சரி, நம்ம வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா நேர்களுமே வந்து ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பெண்களுக்கான இந்தியாவின் முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவு கல்வி அறிவு இயக்கம் எது? அதுதானே. ஸோ ஆன்சர் வந்து யசோதா ஏஐ அப்படிங்கிறது தான். ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லையா. ஸோ ஏஐ மூலமாக செயல்படக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அப்புறம் ஆப்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பயன்படுத்த தெரியணும், டிஜிட்டல் லிட்ரஸி, ஏஐ லிட்ரஸி கொண்டு வரணும், நிறைய அந்த ஆப்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். அது மட்டும் இல்லை, ஃபேக்கான விஷயங்கள்லாம் வந்து நிறைய வரும் இல்லையா இன்டர்நெட்ல. சோ அது எதுன்னு தெரிஞ்சு அதுல போயிட்டு அந்த ஆபத்துல மாட்டிக்காம அந்த போலியான விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்களுக்காக இந்த யசோதா ஏஐ அப்படிங்கிற இந்த இயக்கத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தேசிய மகளிர் ஆணையம் NCW, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், இந்த சார்பில் தான் இந்த யசோதா ஏஐ அப்படின்ற இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து May 22, 2025 லான்ச் பண்ணது. ஸோ சரியான பதில் கொடுத்த அனைத்து நேயர்களுக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பராசக்தி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சியான் ரோல்டன் தீ பாடியிருக்காங்க. ஏகாதேசி எழுதின பாடல், இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

ஸோ நம்ம ஃபேஸ்புக்கில் இன்னும் மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க, அப்புறம் சாந்தி ரமேஷ், தாமலேரி மெக்கானிக் சரவணன், பிரபாகரன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், வைத்தியநாதன், அபர்ணா நகர் மூர்த்தி, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, முத்துமாரி கோர்க்குப்பேட்டையிலிருந்து, எம்என்பி நச்சுப்பிள்ளை அவங்க காரைக்காலில் இருந்து, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், பியானம் சுந்தர், ஷேகா, மேலும் பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், அண்ட் தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், அப்புறம் ரமா, ராஜலக்ஷ்மி, ரங்கராஜன், எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நாம் என்ன படத்துல இருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, அவரன் திரைப்படத்தில் இருந்து கபில் கமிலன் அண்ட் ரக்ஷிதா சுரேஷ் பாடியிருக்காங்க. யுகபாரதியோட பாடல், இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே ரேகா ஆனந்த். மீண்டும் 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நம்மளுடைய அடுத்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பத்திற்காக ஆர்ஜே உமா காத்துட்டு இருக்காங்க. சரி, நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றது ஆர்ஜிவுமா விஜயகுமார். ஸோ உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்க போறீங்க. உங்கள் விருப்பம்ல நீங்க போஸ்ட் கார்டு மூலமா விரும்பி கேட்ட பாடலை தான் வந்து பிளே பண்ண போறோம். ஸோ கும்பகோணம் பண்பலை நேயர்கள், வேலூர் பண்பலை நேயர்கள், திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் வந்து விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகள் அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க? மாதவரம், முடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனா, ஸ்ரீ மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய் தருணா, ஸ்ரீ தர்ஷன், மாதவரம், மாவோசி தெரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக்தேவ், மித்ரா, ஸ்ரீ மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜெயசுபாதம், தீநகர், விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம், அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்திசாரதி, வேளச்சேரி, வேல்முருகன், மாலதி, ஆதித்யா. இவர்களுக்காக விஸ்வாசம் பாடல் வரப்போகுது. விவிதாஸ் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜிவுமா விஜயகுமார்.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: எட்டு மணி 7 ஆயிட்டு இருக்கு. அப்படியே எல்லாரும் பரபரப்பா ஸ்கூலுக்கு கிளம்புறது, காலேஜுக்கு கிளம்புறது, வேலைக்கு கிளம்புறது, வீட்டில் வேலை செய்கிறது, இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு 1008 பிளானோட கிளம்புறீங்க அப்படின்னீங்கன்னா, எங்கே போனாலும் கொஞ்சம் இயர்லியராகவே கிளம்பி போங்க. பிகாஸ் நம்ம வந்து டிராஃபிக்கில் நான் மாட்டிக்கிட்டேன், அங்கே பழமாக இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்லாம் நம்ம எந்த ரீசனும் சொல்லாமல் எங்கேயுமே நம்ம வந்து கரெக்டாக டைமுக்கு போகிறத விட ஒரு 10 இயர்லியராக போகணும் அப்படின்னா நம்மளை நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன் இருக்குது தெரியுமா, அது தேவையில்லாத தலைவலி. தட் ஹோல் டேவை வந்து அப்படியே ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ நம்ம அந்த ஹோல் டே நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா காலையில் இயர்லியராக எங்கேனாலும் கிளம்பி போயிடணும். ஓய், ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்கள் விருப்பம்ல பாடலை விரும்பி கேட்டுக்கோங்க. யாருன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்ன ராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷமிதா, பவித், யுகா, தீரன், நாட்ராம்பள்ளி, வேட்டப்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷெமிலா, பிரசாந்த், திருவண்ணாமலை, சரவணன், கனிமொழி, மணலூர்பேட்டை, வெங்கடேசன், தேன்மொழி, புகழ்நிதி, கண்டாச்சிமங்கலம், சரவணன், நமுதா, கார்த்திகா, கஞ்சனூர், குமாரசாமி, மேட்டூர், கலைச்செல்வி, காட்டேரி அம்மன் கோவில், கோவிந்தராஜு, காளி, மலர்குடி, சென்னை, சிங்க, சிவராமன், நாகராஜ், தியாக துருவம், குப்புசாமி, கஸ்தூரி,

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்தன்கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்தன்கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: சரி சரி.
5: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

8:13 ஆயிட்டுருக்கு. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் விருப்பமில் என்னுடைய விருப்ப பாடலும் வந்து ப்ளே பண்ணணுமே, என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கும் ஆசையாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், போஸ்ட் கார்டு வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ போஸ்ட் கார்டு வாங்கி இந்த கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது போயிடுச்சு. அட்லீஸ்ட் எங்களுடைய எஃப்எம் காது உங்களோட விருப்ப பாடலில் போஸ்ட் கார்டு மூலமாக எழுதுங்க. இப்போ இருக்கிற ஜென்சி பசங்க நிறைய பேருக்கு வந்து இந்த போஸ்ட் கார்டு எப்படி வாங்கி எப்படி எழுதணுமா தெரியாது. அட்லீஸ்ட் உங்கள் பசங்களை வந்து எழுத சொல்லி அவங்களுக்கு விருப்ப பாடலை வந்து ரேடியோவில் கேட்க சொல்லுங்கள். அந்த ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்கள வந்து ஃபீல் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் இப்போ நம்ம வந்து எதில் வேணாலும் நம்ம டியூன் பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச பாட்டை. பட் இருந்தாலும் நம்ம ஒருத்தவங்க கிட்ட வந்து விருப்ப பாடலை தெரிவித்து அவங்க அதிலேருந்து செலக்ட் பண்ணி நம்ம பாடலை போடும்போது நம்ம பேரோடு சொல்லி கேட்குறதுக்கு தெரியுமா, அது வேறு ஒரு ஃபீல். அந்த ஃபீல் வந்து உங்கள் பசங்களுக்கும் சொல்லுங்கள். ஓகே, நான் அட்ரஸ் சொல்கிறேன். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, உங்கள் விருப்பம் பகுதி, ஆகாஷ்வாணி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 604. ஸோ இந்த முகவரிக்கு உங்களோட விருப்ப பாடலை நீங்கள் வந்து போஸ்ட் கார்டு மூலமாக எழுதி அனுப்புறீங்கன்னா நாங்கள் அந்த பாடலை எங்ககிட்ட இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்காக ப்ளே பண்ணுவோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிச்சைக்காரன் படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம், பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், சிதம்பரம், வானக்கார திரு, தங்கராஜ், சரோஜா, பாலாஜி, ஜமாலியா, ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா, பஹதூர் சகோதரர்கள், ஷேக் மஹூப், பர்வீன் பானு, ஹசினா ஹயாத், பாஷா, தாரா பேகம், ஃபஸானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரும்பூர் எம்எச், ரூ ரிக்ஷாக்காரன், பகதூர் பாய், ரஃபீம் பாய். ஸோ இவர்களுக்காக பிதாஸ்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: எட்டு மணி 21 நிமிஷம் ஆயிற்றுக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் FM.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் FM-ல. ஸோ விவித் பாரதி தமிழ் FM நிகழ்ச்சிகளை கும்பகோணம் FM, வேலூர் FM, திருப்பத்தூர் FM-லையும் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் காந்தாரா வரதான பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், திருமழிசை, ராணி மணிவண்ணன், லக்ஷ்மி, அனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார், மயிலாப்பூர் ஆனந்தி, புருஷிவாக்கம், சவுந்தரராஜன், கே எம் கார்டன், MG செல்லுக்குமார், RK நகர், சிங்கசோழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி, கஜேந்திரன், அம்பத்தூர், SV நகர், MT ரவிச்சந்திரன். ஸோ இவர்களுக்காக காந்தாரா படத்தில் இருந்த பிவதாஸ்

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: 8:28 ஆயிருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. போஸ்ட்கார்டு மூலமாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் தான் அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வந்து போஸ்ட்கார்டு மூலமாக பாடலை விரும்பி கேட்கணும் அப்படின்னா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் பகுதி ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் காமராஜர் சாலை மயிலாப்பூர் 604. ஸோ இந்த என் முகவரிக்கு வந்து உங்களோட விருப்ப பாடலை நீங்கள் போஸ்ட்கார்டு மூலமாக விரும்பி கேட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கேட்குற பாடல் நீங்கள் கேட்டுச்சுன்னா நாங்கள் உங்களுக்காக ப்ளே பண்ணுவோம். நிஷா அடுத்ததாக ரெட்ரோ படத்தை வந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. ரவி கார்டன், வீரச்சோழ, வீரராகவன், அப்துல் ரஃபீஸ் கான், அப்துல் ரஹித் கான், அப்துல்

ரஃபி கான், கள்ளாத்தூர் பரமசிவம், விஜயா, மோனிகா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்செல்வன், ஷாலினி, துகிலன், குரம்பேட்டை என், சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ, கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண், தேனி மாவட்டம், ஆண்டிப்பட்டி, செந்தில் குமரன். ஸோ இவர்களுக்காக பிவிதாஸ்.

0: 8:34 ஆயிட்டிருக்கு. 102.3 பாதி தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க.
1: தமிழ் பண்பலையில் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
2: இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது என்னன்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் விடும். அந்த ஸ்டேஜை நம்ம வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறையா பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது பொறுமையாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் அ ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரில. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளாக இருக்கணும்.
1: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் ஃபேம்ல. நிகழ்ச்சி அடுத்துதான் தாய்க்கிழவி படத்துலேருந்து பாடலை கேட்க போறீங்க. தஞ்சை மாவட்டம் ரைஸ் செட்டி ஆடுத்துறை மாணிக்கம் அற்புதராஜ் கிறிஸ்டி ஏஞ்சல் ஃபெட்ரிக் ஜோ குழந்தை மனோகரன் பாபராஜபுரம் முகமது இக்பால் வேலாக்குடி ரமணா சகாதேவன் வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரைசெல்லி ஹோசாக்கோட்டை தாலுகா எஸ் நாராயணகேரி கிராமம் பிரகாஷ் ஷியாமலா அஸ்வினி ரமேஷ் நாகராஜ் சாரி முனிதானம்மா வெங்கடாச்சாரி ஜெயம்மா முரளி பாக்யா ஹர்ஷா. ஸோ இவர்களுக்காக

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
1: எட்டு மணி 8:41 ஆயிட்டுருக்கு. பொன் மாணிக்கவேல் படத்துலேருந்து அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. உங்கள் விருப்பம்ல தீட்டாளம், ஆதி திராவிடர் குடியிருப்பு, டிசி ராஜேஷ், உத்திரமேரூர், ஆசிரிய நகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோஃபியா, சைதை, ஜோதி, அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர் புரம், உமா பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமவேல், செஞ்சிக்கப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா. ஸோ இவர்களுக்காக

எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் ஆயிட்டு இருக்கா. 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்ருக்கீங்க. வித் பாரதி தமிழ் ஃபேம் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்லும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் விருப்பம்ல அடுத்ததா 3BHK படத்துல இருந்து பாடலை கேட்டிருக்காங்க. கரூர், தான், தோன்றிமலை, ஜீவாநகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோஷிகா, ஸ்ரீகிருஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவற்றூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சுலைமேறு, பழனிவேல், தலை ஞாயிறு, ராஜா முகமது, அரைக்காண்ட, நல்லூர், நாராயணன், நாமக்கல், மணி, ராணிப்பேட்டை மாவட்டம், வாழைப்பந்தல், பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர், பாரிவள்ளல், மாலதி, புண்ணியமீடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜய்சங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, ஸ்ரீ. சோ இவர்களுக்காக

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: 102.3 FM.
1: 8:52 ஆயிட்டுருக்கு. 102.3 வித் பாதி தமிழ் ஃபேம் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே மால் படத்தில் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் விருவநல்லூர், கருணாநிதி, தேவீந்திரன், தமிழ் செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி, திருமல் நகர், ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிசா, ஜெயநெடிடா, சிதம்பரம், ஈரா, தில்லை ஸ்ரீனிவாசன், தில்லைநாயகி, ரத்ன சபாபதி, ஜீவா, வேந்தன், சுகுதேவி, குப்புசாமி, ஸ்வாதி, விக்கி, செம்மனார் கோவில், உடன்குடி, உலகநாதன், இருதயம், காரைக்குடி, காந்தாமணி, திட்டக்குடி, ஹரிபாலன், மன்னார்குடி, மதிவதரன், தூத்துக்குடி, சுபாஷ் தேவானி. ஸோ இவர்களுக்காக விவதாஸ்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்றது என்னன்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜ்ல போய் விடும், அந்த ஸ்டேஜை நம்ம

0: வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது பொறுமையாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரியல. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளாக இருக்கணும்.
1: இசையோடு இணைந்திருப்போம், இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: இவ்வளவு நேரம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு வச்சிங்க. ஸோ போஸ்ட் கார்டு மூலமா நீங்க விரும்பி கேட்ட பாடலாம் நாங்கள் பிளே பண்ணுவோம். அப்படி உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுடலாம். நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது அர்ஜுமா விஜயகுமார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: ஒன்பது மணி ஒரு நிமிஷம் ஆகப்போது. 102.3 பாரதி தமிழ் ஃபிலிம்ல கலக்கல் அரங்கம்ல கேம் ஷோ விளையாட போறோம். ஸோ 10 வினாடியில் 10 வார்த்தை சொல்லணும். இன்னைக்கு என்ன அப்படின்னா, நான் ஏதாவது நடிகர் நடிகைகள் இல்லை டிரெக்டர் இல்லை மியூசிக் டிரெக்டர் அந்த மாதிரி வந்து ஒரு பெயர்கள் சொல்லுவேன். ஸோ அவர்கள் இசையமைத்து இல்லை அவர்கள் நடித்த அந்த மாதிரி படங்கள் வந்து நீங்கள் 10 வினாடிக்குள்ளே வந்து 10 வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்குவான கேம். ஸோ நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952-08-53, 2838-9871 மறுபடியும் நம்பரை சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணுங்கள், 2952-08-53 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிஸியாக இருந்தால் 2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே, ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்து கர்ணன் படத்தை வந்து உங்களுக்காக வரப்போகுது.

0: வெல்கம் பேக். 102.3 வித் பாதி தமிழ் ஃபேமில் கலைக்கலரங்கம் கேட்க போகிறீங்க. ஸோ கலைக்கலரங்கம் கேம் ஷோ விளையாட போகிறோம். கேம் ஷோவில் நீங்கள் கலந்துக்க கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஷோட முதல் நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கேருந்து?
1: மேட்டுப்பாளையம்.
0: நாகராஜன் போலாமா?
1: ஆ சொல்லுங்கள் மேடம்.
0: சரி, உங்களுக்கு என்னங்க சொல்லுங்கள்?
1: நடிகர் பேர் சொல்லுங்க.
0: நான் எதுனால நான் வந்து சூஸ் பண்ணுறேன், நடிகர் நடிகைகள் மியூசிக் டைரக்டர் எப்படினாலும் ஓகே. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நடிகை குஷ்பு நடித்த 10 திரைப்படங்கள் பெயர்கள் சொல்லுங்கள். நேரம் துவங்குகிறது.
1: அண்ணாமலை வந்து அண்ணாமலை.
0: ஓகே, நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள், நன்றிகள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து?
2: குரோம்பேட்டையில இருந்து ஜெயஸ்ரீ பேசுறேன்.
0: ஜெயஸ்ரீ அவர்களே வணக்கம், போகலாமா?
2: போலாம்.
0: சரி, உங்களுக்கானது பாத்தீங்க அப்படின்னா, நடிகர் தனுஷ் நடித்த 10 திரைப்படங்கள் பெயர்கள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
2: அசுரன், பொல்லாதவன், படிக்காதவன், மாப்பிள்ளை நோக்கி பயன்தோட்டா.
0: நேரம் முடிந்து விட்டது. 5 திரைப்படங்கள் பெயர்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றிகள், நன்றிகள். ஸோ இப்போ வந்து நிகழ்ச்சியோட இது கேம் வந்து புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நடிகர் நடிகைகள் அது மட்டும் கிடையாது, நான் பழங்கள் பெயர் கேட்கலாம் இல்லை எது வாயினாலும் கேட்கலாம், ஆனால் 10 வந்து நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ அது என்ன ரூல் அப்படிங்கிறது ஒரு நேர் வரும்போது நான் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆஹா படத்து வந்து உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல் சாங் வரப்போகுது. பி விதாஸ்.

0: வணக்கம் பேச மாட்டாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து?
1: திருவாரூர் மாவட்டம் திருத்தரம்பதி வட்டம் கச்சம் கிளந்து உங்களுடைய.
0: யாருங்க? வெங்கடேஷா?
1: வெங்கடேஷ்.
0: சரி, ஓகே வெங்கடேஷ். உங்களுக்கான இது பாத்தீங்க அப்படின்னா, ஊர் பெயர்கள் வரும்ல படங்கள், அந்த மாதிரி படங்கள் 10 படங்கள் நீங்க சொல்லுங்க. அதாவது ஊர் பெயர்கள் கொண்ட படங்களுடைய பெயர். நேரம் துவங்குகிறது. திருப்பாச்சி, திருமலை, அந்த மாதிரி வரல. திருப்பாச்சி, திருப்பதி, அந்த மாதிரி. நேரம் துவங்குகிறது.
1: பழனி.

0: திருப்பதி,
1: திருவண்ணாமலை,
2: நான் படங்கள் பெயர்கள் சொல்லியிருந்தேன். நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள், நன்றிகள். வணக்கம், வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: நெமிலி யுவராஜ்.
2: யாருங்க?
3: நெமிலி யுவராஜ் மேடம்.
2: ஓகே, நெமிலி யுவராஜ், போலாமா?
3: போலாம் மேடம்.
2: சரி, உங்களுக்கானது என்ன அப்படின்னா, கிரிக்கெட் தொடர்பான 10 பொருட்கள் பெயர்கள் சொல்லுங்க. கிரிக்கெட் தொடர்பா இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏதாவது 10 வந்து சொல்லுங்க. நேரம் தூங்குகிறது.
3: பேட்டு, ஸ்டெப்பு, பாலு, கிரிக்கெட், ஐயோ சாதம் மேடம்,
2: கிரவுண்ட். நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள், வணக்கம்.
4: வணக்கம் மேம், சந்திரசேகர் வேலூர் கட்டடிலிருந்து.
2: ஓகே, போலாமா சந்திரசேகர்?
4: எஸ் மேம்.
2: சரி, உங்களுக்கானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்கள் வரும் இல்லையா, எண்கள் கொண்ட திரைப்படங்களோட பெயர்கள். இப்ப செவன்ஜி, ரெயின்போ காலனி, அந்த மாதிரி எண்கள் வரக்கூடிய படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. நேரம் தூங்குகிறது.
4: பத்து என்றத்துக்குள்ள, அப்புறமா ஒன்று, ஒரு முகம், இரு மலர்கள், மூன்று முகம், ஃபோர் ஸ்டூடண்ட்ஸ்.
2: நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள். ஆமா, நன்றிகள், நன்றிகள். 9:15 ஆகி கொண்டிருக்கிறது. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கலரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா, விஜயகுமார், பிவிதாஸ்.

ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, தேவையில்லவோ வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் ஃபிலிம்ல கலக்கர அரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில வந்து நம்ம கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். 10 வினாடியில் 10 வார்த்தைகள் வந்து நீங்க சொல்லணும். நிகழ்ச்சியில கலந்துக்க நீங்க 2952-5853 2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணலாம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: என்ன அது அண்ணா நகர்ல இருக்குதுன்னா
3: வச்சி நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
2: கூப்பிடு கூப்பிடு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் விடும். அந்த ஸ்டேஜை நம்ம வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறையா பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது பொறுமையாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் அ ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரில. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளாக இருக்கணும்.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: ஒன்பது மணி 28 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நம்ம கலக்கல் ரங்கம்ல வந்து கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் கலந்துக்க நீங்களும் அழைக்கலாம். நிகழ்ச்சியோட அர்த்தனையர், ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
2: வணக்கம், யார் இங்கே இருந்து?
3: கும்பகோணம் இந்திராந்திகளிலிருந்து பி எம் சரவணன் பேசுகிறேன் மேடம்.
2: சரவணன் அவர்களை போகலாமா?
3: போகலாம் மேடம்.
2: சரி, உங்களுக்கானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரெக்டர்கள் வந்து நடிகர்களாக நடிச்சிருப்பாங்கல்ல, இப்ப எஸ் ஜே சூர்யா வந்து படத்துல நடிச்சிருக்காரு, அவரு டைரக்டர். சோ அந்த மாதிரி நடித்தவங்க 10 திரைப்படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
3: அப்படியா மேடம்? சேரன், பார்த்திபன், மணிவண்ணன்.
2: நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் தர்மபட்டன டேனியல் பேசுறேன்.
2: யாருங்க? ஜலீல். நடிகர்களா நடித்த திரைப்படங்களோட பெயர்களை நீங்களும் சொல்லுங்க. கடைசி நேருக்கு அதான் கேட்டிருந்தேன், உங்களுக்கும் அதையே நான்
3: கேக்குறேன்.
2: பெயர் இருக்காங்க.
3: சுப்பிரமணியபுரம். ஹலோ
2: சொல்லுங்க, சொல்லுங்க.
3: சுப்பிரமணியபுரம், வேற என்ன படம்? அப்புறம் சாரி மேடம், நாகம் டெக்னா.
2: ஓகே ஓகே, நன்றிகள். நேரமும் முடிந்து விட்டது. நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். ஐ சுனிஷ்ல அடுத்ததா பாத்து

விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த 10 திரைப்படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா 180 படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பி வித் அஸ் மக்களே.

கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், அரங்கம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா, விஜயகுமார், நிகழ்ச்சி அடுத்த நேயர். ஹலோ
1: ஹலோ, சொல்லுங்க மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து? ஓகே, போலாமா? சரி, உங்களுக்கானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை சிம்ரன் அவர்கள் நடித்த 10 திரைப்படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. நேரம் தூங்குகிறது. நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. வணக்கம், வணக்கம்
2: மேடம். சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம். எனக்கு பழசா தான் கொடுங்க மேடம்.
0: ஆஹாஹாஹா, இப்படி நீங்க சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, என்ன சொல்லலாம்? ஓகே, உங்களுக்காக ரொம்ப ஈஸியா நான் வந்து சொல்லிடுறேன். நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த 10 திரைப்படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. நேரம் துவங்குகிறது.
2: வாசமலர், அப்புறம் பார்த்தால் பசி தீரும்.
0: நன்றிகள், நன்றிகள். நெக்ஸ்ட் அடுத்ததா போர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 44 ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்ததான் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து சார்? கணபதி அவர்களை போகலாமா? ஹலோ, கேக்குதுங்களா? நான் பேசுறது
2: ரொம்ப ஸ்லோவா கேக்குது.
1: ஓகேவா? இப்போ

0: நல்லா கேக்குதா உங்களுக்கு?
1: ஹலோ,
0: கேக்குதுங்களா உங்களுக்கு? போகலாமா?
1: ஓகே
0: சரி. ஓகே, உங்களுக்கானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் அதாவது ஹீரோ வந்து வில்லனாகவும் இல்லை வில்லன் வந்து ஹீரோவாகவும் நடித்த திரைப்படங்கள் இருக்கும்ல. இப்போ ரஜினி அவர்கள் வந்து வில்லனாக நடித்து ஹீரோவாக ஆனார், அப்புறம் வந்து சத்யராஜ், அந்த மாதிரி நடிகர்கள் பெயர்கள் வந்து சொல்லுங்கள். நேரம் தூங்கிக்கிறது.
1: சரத்குமார். படம் பேர் ஹீரோ பேர் சொன்னா?
0: ஆமாம் ஆமாம்,
1: சரத்குமார், ஜெய்சங்கர்.
0: நேரம் முடிந்து விட்டது, 10 வினாடி தானே நேரம், நீங்கள் அதுக்குள்ளே சொல்லியிருக்கலாம். நன்றிகள் நன்றிகள். அடுத்ததான் 7G ரெயின்போ காலனி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது, பி வித் அஸ்.

0: ஐ நீஷ் நடத்து நேர், ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ,
1: ஹலோ.
0: ஆ சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருவள்ளூர் மாவட்டம், வேப்பம்பட்டு பாலு.
0: ஓகே, பாலு போலாமா? அதாவது பூக்கள் அப்படி இல்லைன்னா மலர் தீமில் வரக்கூடிய படங்களோட பெயர்கள், பூக்களை பறிக்காதீர், பூவே பூச்சிடும், அந்த மாதிரி 10 படங்களோட பெயர்கள் சொல்லுங்கள். நேரம் தூங்குகிறது.
1: பூக்காரே,
0: ஃபாஸ்ட், 10 செகண்ட்ஸ் தான், நேரம் முடிந்து விட்டது. வணக்கம், ஹலோ.
2: வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: ஓகே போலாமா? நம்ம கடைசி நேருக்கு கொடுத்தது தான், பூக்களோட தீம்ல வரக்கூடிய படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. இப்ப கேக்குதுங்களா? பூக்களோட தீம்ல வரக்கூடிய படங்களோட பெயர்கள் சொல்லுங்க. நேரம் தூங்குகிறது. ஹலோ, நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். ஸோ அப்படியே ஃபைனல் சாங் ப்ளே பண்ணிட்டு நிகழ்ச்சி அப்படியே ஒரு எண்ட் கார்டு போட்டுடலாம். மறுபடியும் நான் உங்களை 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வந்து மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் மக்களே. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருந்தது இவ்வளோ நேரம் ஆர்ஜி உமா, விஜயகுமார்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதியின் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்றது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் இப்போ 10 மணி. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேர்களும் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி. என் கேள்விக்கு என்ன பதில்? நம்மளுடைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு பிரிவாக வந்து நம்ம பிரித்து சொல்லுவோம் அப்படின்ட்டு. முதல் பகுதி, அதாவது 10:30 வரைக்கும் வந்து நம்ம வந்து நடப்பு நிகழ்வுகள்லேருந்து கேள்விகள் கேட்போம். அதுக்கப்புறமா 10:30 மேலே வந்து நம்ம ஜிகே க்வெஸ்சன். எதுக்காக இது வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் நியூஸ் பேப்பர் படிப்போம், நியூஸ் எல்லாம் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து கேட்போம் அப்படிங்கிறவங்க நீங்கள் 10:30 வாங்க. மற்ற நேயர்கள் வந்து 10:30 மேலே அந்த ஜிகே க்வெஸ்சனுக்கு வந்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா லைன்ல வந்து கஷ்டப்பட்டு பிடிச்சி வந்து எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு தெரிஞ்ச நேயர்கள் ஆன்சர் பண்ணிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாடல், அந்த பாடலை தொடர்ந்து நம்ம வந்து நேயர்கள்கிட்ட பேச போறோம். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தோம்னா, 2026 தேசிய நல்லாசிரியர் விருது தமிழ்நாட்டில் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ என்ன கேள்வி அப்படிங்கிறது புரிஞ்சிச்சாச்சு இல்லையா? என்ன வாட்டி சொல்லிட்டுமா? 2026 தேசிய நல்லாசிரியர் விருது தமிழ்நாட்டில் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு, எத்தனை பேர், அவங்களோட எத்தனை நம்பர்ஸ், அவங்க பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். என்ன நம்பரில் சொல்லணும், உங்களுக்கு தொலைபேசி எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2952-08-53 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2838-98-71. இன்னொரு முறை ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன், 2952-08-53. இன்னொரு நம்பர் 2838-98-71-044. அது வந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, 9:00 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிற நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கேட்டு ரசிங்க, மற்ற நேயர்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். சரி, நிகழ்ச்சியோட முதல் பாடல் இது தூள் திரைப்படத்திற்காக. மாணிக்க விநாயகம் விது பாடியிருக்காங்க, நான் முத்துக்குமார் இயற்றிய பாடல், இசை வித்யாசாகர்.

ஒரு அட்டகாசமான பாடலை கேட்டுட்டு வந்தாச்சு. ஸோ இதே குதூகலத்தோட நேயர்களும் பங்கேற்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி க்வெஸ்சன் கேட்டாச்சு இல்லையா? ஸோ என்ன சொல்றாங்க கேட்போம். வணக்கம். வணக்கம். ஸோ நம்ம வந்து நல்லாசிரியர் விருது 2026 நல்லாசிரியர் விருது தமிழ்நாட்டில் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அதற்கான பதிலை வந்து நம்மளுடைய நேயர்கள் ஃபேஸ்புக்கில் வந்து கடகடகன் பதிவிட்டுருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனில் யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு வந்துடலாம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க. ஓகே, சைலண்டாக இருக்காங்க, என்னன்னு தெரியல, பட் லைனில் தான் இருக்காங்க. சரி, நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசெல்லன் அவங்க வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. அண்ட்

0: ஓகே, பொன்னியம்மன் மேடு வந்தே கணேசன் அவங்க வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க
1: மேடம். ஆட்சி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க சார்?
1: நான் குமார் பேசுறேன் மேடம். செங்கோட்டை மாவட்டத்திலிருந்து குமார் பேசுறேன், கோனிமேட்டில இருந்து.
0: ஓகே, சொல்லுங்க குமார் சார்.
1: மேடம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மேடம்.
0: ரிக்வெஸ்ட் எல்லாம் வேண்டாம் சார், ஏன்னா ரிக்வெஸ்ட் எல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு, வந்த நேர்கள் வராதீங்க அப்படிங்கிறது எல்லாம்.
1: அழைப்பு கொடுங்க மேடம்.
0: என்னங்க சார்?
1: புது நேர்களுக்கு அழைப்பு கொடுங்க மேடம்.
0: சார், இப்போ நீங்க புது நேயர் தானே?
1: அந்த நேர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு
0: குமார் சார்
1: வாய்ப்பு கொடுங்க மேடம்.
0: குமார் சார், நீங்க புது நேயர் தானே?
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க.
1: நேர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க.
0: அடடா,
1: இந்த காட்பாடி.
0: ஓகே, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: குரம்பட்டில இருந்து ராணி.
0: ராணிமா, சொல்லுங்க.
2: தங்கராஜ் அமுதா.
0: தங்கராஜ் அமுதா அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம்.
0: வணக்கம். ஓகே, ஸோ வந்து நம்மளோட ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடுத்த நேர்கிட்ட நம்ம கேட்போம். வணக்கம். ஓகே, கட் ஆகுது. வணக்கம். சரி, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு பேருக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து தங்கராஜ், இன்னொரு ஆசிரியர் வந்து அமுதா அப்படின்ற ரெண்டு பேருக்கு வந்து தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கு. அதை தவிர ஆல் ஓவர் இந்தியா, இந்தியா முழுவதும் எத்தனை நல்லாசிரியர், எத்தனை பேருக்கு நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கேட்டுடலாம். வணக்கம்.
3: ஓகே மேம், குட் மார்னிங். அன்புராணி பேசுகிறேன்.
0: அன்புராணி மேம், சொல்லுங்கள்.
3: மதுரை திருப்பரங்குன்றம் எம் கேந்திரிய வித்யாலயாவை சேர்ந்த ஜெய் அமுதா, நம்ம தமிழ்நாடு.
0: வாழ்த்துக்கள். ஸோ வந்து இந்தியா முழுக்க வந்து 48 விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 48 விருதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை ரெண்டு பேர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு பேர், புதுச்சேரியிலையும் அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க யார் அப்படிங்கிறத கேட்டுடலாமா? வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம். திருத்தென்குடிக்கிட்ட கோபுரத்தினம்.
0: கோபுரத்தினம் சார், புதுச்சேரியில ஒருத்தர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க.
4: தங்கராஜ்
0: தங்கராஜ் அமுதா அப்படிங்கறவங்க தமிழ்நாட்டுல.
4: ஹலோ.
0: தங்கராஜ் அமுதாங்கிறவங்க தமிழ்நாட்டுல செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, இப்ப கேள்வி வந்து புதுச்சேரியில வந்து யார் செலக்ட் ஆயிருக்காங்க?
4: அடுத்த கேள்வி.
0: முதல்ல நான் பேசுறத நீங்க கவனிக்கணும், அப்பதான் உங்களுக்கு என்ன கேட்கறேன்றது நீங்க சொல்ல முடியும். நீங்க பேசிட்டே இருந்தா எப்படி? நான் இதுவரைக்கும் மூணாவது வாட்டி கேட்கறேன், புதுச்சேரியில யார் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு. ஓகே, தயவு செய்து வந்து டவர் இருக்கிற பிளேஸாக வந்து ஃபோனை வந்து கொண்டு வந்துடுங்க, ரேடியோவை கேட்டுட்டு கேட்காதீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது இல்லையா. வணக்கம்.
5: திரு கணேசன்.
0: திரு கணேசன் அவங்க யார் பேசுறீங்க சார்? ஹலோ, யார் பேசுறீங்க? சைலண்டாக இருக்காங்க, பட் கணேசன் அப்படிங்கிறது சரியான பதில். வணக்கம்.
6: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
6: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
0: ராயப்பேட்டையில இருந்து வெங்கட் சார். சார், இந்த விருதுகள் எந்த நாள்ல வழங்கப்படுதுன்னு சொல்ல முடியுமா? என்னங்க சார்?
6: ஹலோ.
0: ஆ, சொல்லுங்க.
6: பாண்டிச்சேரி மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் மேடம், கணேசன்.
0: ஓகேங்க சார், அது ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். உங்களுக்கு வேற ஒரு கேள்வி சொல்றீங்களா? ஹலோ, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விருது எந்த நாள்ல வழங்கப்படுது, அதான் கேள்வி.
6: மேடம், நம்ம ராதாகிருஷ்ணன் பர்த்டே இன்னைக்கு மேடம்.
0: எப்பங்க?
6: செப்டம்பர் 5
0: வழங்கப்படுது. வாழ்த்துக்கள் சார்.
6: நன்றி.
0: வணக்கம்.

0: ஓகே. ஸோ வந்து லைன் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு பேசுனீங்கன்னா தான் நிகழ்ச்சி வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். வணக்கம் கண்ணன் சார், இது வந்து செப்டம்பர் 5 இந்த விருது வழங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த செப்டம்பர் 5 சிறப்பு என்ன?
1: வணக்கம்,
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா,
0: யார் பேசுறீங்க சார்?
2: குங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறமா. வணக்கம்.
0: இந்த விருதை வந்து யார் வழங்குறாங்க சார் ஆசிரியர்களுக்கு?
2: அப்படியாமா? தெரியலம்மா.
0: சரி, இதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? பதில் வந்து ஓவரால் நம்ம பார்த்துடலாம். 2026 தேசிய நல்லாசிரியர் விருது தமிழ்நாட்டில் யாருக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எம் தங்கராஜ் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அப்புறம் அமுதா அவங்க வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, புதுச்சேரியிலேருந்து கணேசன் அவங்களுக்கும் வந்து வழங்கப்பட்டது. ஸோ இந்த சிறந்த ஆசிரியர்களுக்கு அவங்களுடைய பங்களிப்பை பாராட்டும் வகையில் தான் நல்லாசிரியர் விருது வந்து கொடுக்குறாங்க. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம், அதாவது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய பிறந்த நாளில் தான் இந்த விருது வந்து வழங்கப்படுது. இந்த விருது வந்து இந்தியா முழுவதும் 48 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த விருது வந்து 1958 நிறுவப்பட்டது, செப்டம்பர் 5 வழங்குறாங்க. இந்த விருதை யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நம்மளுடைய திரௌபதி முர்மு அவங்க தான் இந்த விருது வழங்குறாங்க. இந்த விருது வந்து பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறை சார்பில் வழங்கப்படுது, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி 2வது கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த கேள்வி வந்து என்ன அப்படின்னா, உலக அளவில் மக்கானா உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படிங்கிறது தான் கேள்வி. உலக அளவில் மக்கானா உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் நம்மளுடைய டெலிஃபோன் லைனில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃபேஸ்புக்லேயும் பதிவு செய்யலாம். நம்ம இந்த பாடலை கேட்டுட்டு அந்த ஃபேஸ்புக் பதிவுகளையும் நம்ம படிச்சிடலாம். இப்போது என்ன படத்தில் இருந்து பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு கல்யாணம் இந்த திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். கார்த்திக் பாடியிருக்காங்க, கலைக்குமார் எழுதின பாடல், இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

ஸோ இங்கே வந்து நம்ம கேட்ட முதல் கேள்விக்கு வந்து நம்மளுடைய நேயர்கள் எல்லோரும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே சரியான பதில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக வந்து க்வெஸ்சனுக்கு போயிடலாம், ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு பார்த்து போயிடலாம். உலக அளவில் மக்கான உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதற்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சு

0: இந்தியா
1: அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி நன்றி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்.
1: வணக்கம். ஓகே வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர்களும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார்.
3: இந்த ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் சார்.
3: இந்தியாவில் பீகார் மாநிலம். மேடம்
1: சொல்லுங்க சார்.
3: இந்தியாவில் பீகார் மாநிலம் மேடம்.
1: ஓகேங்க சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி
3: நன்றி மேடம். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: ஆக்சுவலி நம்ம வந்து நாடு அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ உலக அளவில் இந்தியா, இந்தியாவில் தான் வந்து முதலிடம் வகிக்குது இந்த மக்கான உற்பத்தி. நம்ம இந்தியாவில் எந்த மாநிலம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா பீகார். நம்ம சார் வந்து நம்ம க்வெஸ்சன் கேட்கறதுக்கு முன்னாடியே ஆன்சர் சொல்லிட்டாங்க. பீகார் மாநிலம் தான் நம்ம வந்து தமிழ் ஐ மீன் இந்தியாவிலேயே வந்து முதல் மாநிலம் மக்கான உற்பத்தியில். சரி, அடுத்த நேர் வந்து வணக்கம். வணக்கம்.
4: ராஜவிக்ரமன்.
1: சரி, இங்கே வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் என்னென்ன பதிவுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். மோஸ்ட்லி நிறைய நேயர்கள் வந்து சரியான பதில் கொடுத்துருக்குறீங்க. அவங்களுடைய பேர் அப்படின்னு படித்தால் அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும் இல்லையா. சரி பார்ப்போம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
5: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க. மக்கானா உற்பத்தியில முதலிடம் வகிக்கும் நாடு எதுன்னு கேட்டோம். ஆன்சர் இந்தியான்னு சொல்லியாச்சு. இந்தியாவில் எது முதல் மாநிலம் அப்படின்னு பார்த்தோம், பீகார்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ இந்த மக்கானா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். யாருங்க? திருவல்லிக்கேணியிலிருந்து விஜயா. சொல்லுங்கம்மா, மக்கானா அப்படின்னா என்னது? மக்காச்சோளம் கிடையாதே. ஆமா, சரி நம்ம தெரிஞ்சுக்கலாமா. நன்றி. வணக்கம்.
6: ஹலோ, கும்பகோணம்.
1: மீனாட்சிமா, மக்கானா என்னது? மக்குர்னிங்கிறீங்களா? இல்லீங்களே, ஆக்சுவலி அது ஒரு விதை. ஆமா, அந்த மக்கானா அப்படிங்கிறது அது ஒரு விதை. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சரி, இங்கே வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜில் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மாலினி தேவி அருணாச்சலம், அவங்க தாமரை விதைகள்னு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுகுணா, நடராஜன் சுப்பையா, அடையாளம் பட்ட ஆசிர்வாதம், அப்புறம் வந்து அங்கெல்லாம் வந்து சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. சென்னை ஸ்ரீங்க சிவராம் நாகராஜன் அவங்க, மேலப்பேடு தயாளன், ஹரிராம் தேனியிலிருந்து, பட்டாளம் அப்துல் ஜலீல், அப்புறம் வந்து பிரேம்நாத் பிரேம், அப்புறம் ஜெனிஃபர், அவங்களும் வந்து சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன், பட்டாளம், ஓகே, விக்னேஷ் ஹோசூர்லேருந்து, கொடமாண்டப்பட்டி கே வி ஜெய்சீலன், பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன், எல்லா நேர்களுமே சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. வீரராகவன், சிவனருண் அண்ட் செல்வகுமார், எம்ஜி செல்வகுமார் கேம் கார்டனில் இருந்து, அண்ட் சாமுன்னி, தஞ்சை தேனி, பிரகாஷ்குமரன், எல்லாருமே சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சரி, நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்த பாடலுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, அடுத்தது வரப்போகிறது வந்து உங்களுக்கு ஜிகே க்வெஸ்சன் தான். என்ன மாதிரியான ஜிகே க்வெஸ்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்வேன், அதற்கான சரியான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறது

0: நீங்கள் சொல்லணும். இது ரொம்பவே ஈஸி தான் இல்லையா? நம்ம அடிக்கடி இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் விளையாடி இருக்கோம். ஸோ வந்து என்ன இங்கிலீஷில் நான் சொல்கிறதுக்குரிய தமிழ் வார்த்தை, சரியான தமிழ் வார்த்தை என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம இந்த பாடலை கேட்டுட்டு நம்ம நேர்கள்கிட்ட பேசலாம். அதற்கு முன்னாடி
1: ऊपर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
0: அடுத்து நம்ம கேட்க போற பாடல் திருமலை. இந்த திரைப்படத்துல இருந்து திப்பு கார்த்திக் பாடியிருக்காங்க. வைரமுத்து இயற்றிய பாடல், இசை வித்யாசாகர்.

உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 இன்று இரவு 10:05 பௌர்ணமி

0: இன்று இரவு 10:05 முதல் காலை 5 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும்
1: இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.
2: விவித் பாரதி தமிழ் FM நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-98-71 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் FM.
1: நிலையத்தில் நேரம் 10:37 45 நொடி ஆகிட்டு இருக்கு. என் கேள்விக்கு என்ன பதில்? நிகழ்ச்சியை வந்து கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் நேயர்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, நிகழ்ச்சிக்கான கேள்விக்கு போயிடலாம். முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். சரி, அமைதியை கடைபிடிக்கிறாரு, என்னன்னு தெரியல. ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம வந்து இங்கிலீஷில் ஒரு வேர்ட் சொல்லுவோம், அதற்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. என்ன நம்பரில் நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2952-0853 இது ஒரு நம்பர். இன்னொன்று 2838-98-71 இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த க்வெஸ்டனுக்கான பதில் நீங்கள் சொல்லலாம். சரி, இப்போ வந்து இங்கே ஃபேஸ்புக்கில் யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மதுரை சோ சண்முக சுந்தரம், அப்புறம் மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், அப்புறம் பட்டாளம் அப்துல் ஜலீல், விக்னேஷ், ஹோசூர், வலங்கைமான், ஆட்டோ, துரை, இவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான பதிலும் கொடுத்துட்ருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஃபோன் லைன் நம்ம கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
3: பெரும்பாக்கம் வனஜா.
1: பெரும்பாக்கம்ல இருந்து வனஜா. ஓகேம்மா, உங்களுக்கான இது க்வெஸ்சன் சொல்லிடுறேன். பேக்கரி அதுக்கு தமிழ் வார்த்தை என்னங்க? இனிப்பகமா? இல்லைங்களே, பேக்கரிக்கு இனிப்பகம் வராது. இன்னும் சரியான ஒரு வார்த்தை இருக்கு, அது
3: என்ன?
1: இல்ல இல்ல, மிட்டாய் கடை வராது. பேக்கரி அப்படிங்கறதுக்கு இன்னொரு ஒரு சரியான வார்த்தை இருக்கு, நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றிம்மா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களும் நம்மளுடைய லைன்ல வந்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுடலாமா? சரி, ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம்.
4: அடுக்குமனைமா?
1: அடுக்குமனையா? யார் பேசுறீங்க சார்?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்மா.
1: கோபால் சார், ஆக்சுவலி அடுக்குமனைன்னு வராது, அது வந்து அடுமனையகம் அப்படின்னு சொல்லுவாங்க.
4: அடுமனை.
1: ஓகே சார், சூப்பர். வாழ்த்துக்கள்.
4: காபிக்கு குழம்பு என்னவாங்க? குழம்பகம்.
1: ஆ ஆ.

0: இருங்க இருங்க, நீங்க க்வெஸ்சன் எல்லாம் லீக் அவுட் பண்ணாதீங்க, நான் சொல்றேன் சரிங்களா? ஓகேங்க சார், நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றி நன்றி. சரி, அடுத்து வந்து பேக்கரி அப்படிங்கிறதுக்கு அடுமனையகம் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அடுத்த நேயர் வணக்கம். சரி, ஓகே, இப்போ லைன் கிடைச்சிருச்சு. சரி, உங்களுக்கு சொல்லட்டுமா? என்ன
2: தமிழ்ல
0: சொல்லுவாங்க? டீய வந்து வேற சொல்லுவாங்க, நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? சரி சரி, நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், அதுக்குள்ள நம்ம லைனும் சரியாயிடும், அதுக்கப்புறம் நேர்கள் டக் டக்குன்னு வந்துடுவாங்க. சரி, இப்போ என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் சீனியர் இந்த திரைப்படத்துல இருந்து தான் ஒரு பாடல் கேட்க போறோம். யுவன் சங்கர் ராஜா அண்ட் யுகேந்திரன் பாடியிருக்காங்க. பா விஜய் எழுதின பாடல், இசை யுவன் சங்கர் ராஜா.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் விடும். அந்த ஸ்டேஜை நம்ம வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறையா பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது பொறுமையாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் அ ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரில. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளாக இருக்கணும்.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: ஸோ அடுத்த நம்ம நேர்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: ஹலோ, நாங்கள் கும்பகோணத்துலேருந்து கோபால் பேசுகிறேங்க.
0: கும்பகோணத்துலேருந்து கோபால், ஓகேங்க சார். உங்களுக்கு டீ ஸ்டால்னு சொல்லியிருக்கேன், அதோடைய சரியான தமிழ் வார்த்தை சொல்ல முடியுமா?
1: தேநீர், தேநீர் கடை.
0: தேநீர் அகம் அப்படிங்கிறது சரியான பதில். வாழ்த்துக்கள் சார். சரி, அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் ஸ்டால். ஸோ டிஃபன் ஸ்டால் அப்படிங்கிறதுக்கு என்ன தமிழ் வார்த்தை அப்படிங்கிறது சொல்லுங்க. வணக்கம்.
2: வணக்கம், பிரகாஷ்.
0: பிரகாஷ் சார், டிஃபன் ஸ்டாலுக்கு என்ன சரியான தமிழ் வார்த்தை? சூப்பர் சார், வாழ்த்துக்கள். சரி, அடுத்தது வந்து ஹோட்டல். ஹோட்டல் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சரி, கட் ஆயிடுது. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சந்திரகலாவதி. வணக்கம்
0: சந்திரகலாவதிமா, சொல்லுங்க. ஹோட்டல் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன?
3: உணவகம்
0: சொல்லலாம், சரிங்களா? ஓகேங்கம்மா. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேர்கிட்ட பேசிட்டு நம்ம பாடலுக்கு போயிடலாம். வணக்கம்.
4: விடுதியில் விடுதியில் உணவகம் சொல்லலாம் மேடம்.
0: உணவகம்னு சொல்லலாம். யார் பேசுறீங்க சார்?
4: விடுதி, நான் ஸ்ரீராம் அம்பத்துலேருந்து பேசுகிறேன். விடுதி சொல்றதா கரெக்டாக இருக்கும். ஹோட்டல் என்ன தங்குறாங்க நிறைய பேர், ஹோட்டலில் போய் நானே தங்கியிருக்கேன்.
0: சரி, ஓகேங்க சார். கூல்ட்ரிங்க்ஸ்க்கு என்ன தமிழ் வார்த்தை?
4: குடிநீர். பானம், சுயான பானம்.
0: என்ன பானம்? கூல் ட்ரிங்க்ஸ்.
4: கூல் ட்ரிங்க்ஸ் மேடம், வேற வாய்ப்பு கொடுங்க மேடம். நான் ஏற்கனவே வந்தேன், ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்கிறேன்.
0: ஏற்கனவே வந்துட்டீங்கன்னா ஏன் அப்போ வரணும்?
4: இல்ல இல்ல, லைன் கிடைக்கல அப்போ, இதான் இது பேசல, பேச முடியல.
0: சரி, ஓகே. கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா குளிர்பானம் அப்படின்ட்டு அர்த்தம், அதோடைய தமிழ் வார்த்தை, ஓகேங்களா? சரி, ஓகே. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்டலாம். பாடலை தொடர்ந்து நேர்கள்கிட்ட திரும்பவும் பேசலாம். இது என்ன திரைப்படத்துலேருந்து இப்போ நம்ம பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா ஜெமினி. இந்த திரைப்படத்தில் இருந்து சரண் பாடியிருக்காங்க, அந்த பாடலை இப்போ நம்ம கேட்க போகிறோம்.

ஸோ இங்கே ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய நேர்கள் வந்து நம்ம கேட்ட அந்த க்வெஸ்சனுக்கெல்லாம் அந்த பேக்கரி, டீ ஸ்டால், டிஃபன் ஸ்டால் எல்லாத்துக்குமே டக்கு டக்கு டக்குன்னு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ அடுத்த நேயர் யார் வராங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். அவங்களுக்கான என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஷூமார்ட் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான கேள்வி. ஸோ இந்த ஷூமார்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன சரியான தமிழ் வார்த்தை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஓகே, கரெக்டாகிடுச்சு. ஓகே.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஸோ இன்றைய என் கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம். அது என்ன திரைப்படம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கத்தி அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து தான். நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்டிருந்தோம் இல்லையா, ஷூமார்ட், அதற்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காலனியகம் அப்படிங்கிறது தான். ஸோ பதிலும் தெரிஞ்சாச்சு. ஸோ அந்த சந்தோஷத்தோடு நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடலும் கேட்டு ரசிச்சிடலாம். கத்தி திரைப்படத்தில் வந்து சங்கர் மகாதேவன் அண்ட் ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க. மதன் கார்கி எழுதிய பாடல், இசை அனிருத்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: தமிழ் கூறும் நல்லுறவுகளுக்கு வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 11:00, 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு மகிழவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: என்றும் இனியவை.

என்றும் இனியவை நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல் இது, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: ராமாயண குனி.
1: பொண்ணை பெத்து வளர்த்தவளா, புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ணை பெத்து வளர்த்தவளா.

0: பாடலை கேட்டோம். வாலி இயற்றிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா?
1: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து மாடப்புறா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், சோழமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல் இது. கண்ணதாசன் பாடல், இசை கே வி மகாதேவன்.

0: ஜீப் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க.

0: சரி.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி. இந்த திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. வி வரதராஜன் எழுதின பாடல், இசை டி கே ராமமூர்த்தி.

நேரம் 11:26 ஆகிட்டு இருக்க என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வந்து சில பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வீரராகவன், என்றும் இனியவை மனதில் நின்று நிலைப்பவை, சென்று நெஞ்சில் நிலைப்பவை, நன்று பண்பலை சிறப்பவை, வென்று தொகுப்பு இருப்பவை அப்படின்னு சொல்லிட்டு வீரராகவன் மாதவரம்ல இருந்து கொடுத்துருக்காங்க. சங்கர் டெய்லர், இனிய இதமான காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரர் விழுப்புரம்ல இருந்து ஒரு அழகான போஸ்டர் நமக்காக அமைச்சிருக்காங்க. சூரியமூர்த்தி அவங்களும் வந்து மதிய வணக்கம், இனிய என்றும் இனியவை நிகழ்ச்சி பாடல் தொகுப்பு அருமை. என் கேள்விக்கு என்ன பதில், இந்த நிகழ்ச்சியில் வந்து எனக்கு 3 வந்து நிகழ்ச்சிக்கு வந்து தொடர்பு கிடைக்கிறதில்ல, நீங்கள் வந்து பெயர்களை கூட வாசிக்கிறதில்ல, பொதுவாக பதில் அனுப்பிய நேயர்கள் அப்படின்ட்டு வருது, கொஞ்சம் பெயர்களை வாசித்தா நல்லது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய நேயர்கள் இருக்கிறதுனால நம்ம அந்த பேரை வாசிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேர்களை நாங்கள் வாசிக்கிறோம் சார். சரி, மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் வந்து தொட்டுக்கொள்ளவா பாடல் அது வந்து அருமையாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெட் ஹில்ஸில் இருந்து ஹயாத் பாஷா அவங்களும் வந்து சூப்பரான பாடல்கள்லாம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே போய்ட்டு தயாளன், பூவளப்பாளையம், ஆனந்த முருகன் எல்லோருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹரிராம் தேனியிலிருந்து, காலத்தால் அழியாத காவிய கானங்கள் தர வந்த பண்பலையே நான் ஒரு மொழி சொல்வேன், அதை வாழ்த்து என சொல்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொன்னேரியிலிருந்து கலீல் அகமது அவங்களும் வந்து சாங்ஸாக சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாலேருந்து அவங்களும் வந்து காலத்தால் அழியாத காவிய கானங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புஷ்பா, தேரோடும் வீதியில், அந்த செவ்வாழை பந்தலியில், லக்ஷ்மி கல்யாணம், இந்த பாடெல்லாம் ரொம்ப அருமை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பம்மல்லேருந்து புஷ்பா சொல்லியிருக்காங்க. மாடப்புறா, இந்த திரைப்பட பாடல் வந்து ஊருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது, பாடல் வந்து இப்போ தான் நான் கேட்குறேன், ரொம்ப காலமாக வந்து இந்த திரைப்பட பாடல்கள் அதாவது நீண்ட கால திரைப்பட பாடல்கள் ஒளிபரப்புவதில் நம்ம வித் பாரதி வானொலியை மிஞ்ச எவரும் இல்லை அப்படின்னு சூளை ரீஜா மனோகரன் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்று ஏரிகள் தினம், நான் இருக்கும் பகுதியும் ரெட்டில்ஸ் ஏரி, பெருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அவங்க கொடுத்துருக்காங்க. கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்களும் வந்து, என் போன்ற பழைய பாடல்களை விரும்பி கேட்கும் வயதானவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பு, நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏழுக்கிணறு அபுதாஹீர் அண்ட் பர்வத வர்த்தினி அவங்க, அப்புறம் ஸ்ரீமுலு, முத்துக்குமரன் வில்லிவாக்கம்ல இருந்த எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன் இவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் சரவணன் ராமலிங்கம், முகமது பிலால் எல்லாருமே. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடுவோமா. இது என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனப்பந்தல் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். பி சுசீலா பாடியிருக்காங்க, இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் மனிதனும் முருகனும் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து ஏ எம் ராஜா எம் எல் வசந்தகுமாரி பாடியிருக்காங்க. சுந்தரம் எழுதின பாடல், இசை கோவிந்தராஜுலு நாயுடு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: இன்னி வரைக்கும்

0: ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் விடும். அந்த ஸ்டேஜை நம்ம வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறையா பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது பொறுமையாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் அ ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரில. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளாக இருக்கணும்.
1: இசையோடு இணைந்திருப்போம், இசையும் நானும் நிகழ்ச்சியில். காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்க ஃபேஸ்புக்ல ஹரிஹரன் இந்த ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாமா வைப்பார் இந்த பாடல் வந்து அருமையான பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலப்பேடு தயாலன் அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ் எஸ் செந்தில் கண்ணன் அவங்கள வந்து என்றுமணியவை நிகழ்ச்சியில் வர அனைத்து பாடல்களும் இனியமை. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி இந்த பாடல் வந்து கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வந்து பண்பலையில் தான் கேட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கண்ணன், ஷோபா அப்பர்னா இவங்கெல்லாம் வந்து பேரளம்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் புரசை வக்கம் சவுந்தரராஜன் அவங்கள வந்து மேடம் இன்ப அதிர்ச்சி கொடுத்தீங்க. சரியான பாடல் மணி ஓசை பாட்டுக்குட்டியை வந்து ஆட்டுக்குட்டி மாமாவை பாரு, இது ரொம்ப பிடித்தமான பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வந்து பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேர் சாங் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் அவங்களும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த தேரோடும் வீதியில் பாடலை கேட்டு மகிழ்ந்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் குப்பாராமன் அவங்களும் வந்து விவித் பாரதி பாடல் தேர்வு குழுவுக்கு நன்றி, விவித் பாரதி தொழில்நுட்ப குழுவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெமிலிச்சேரியிலேருந்து குரோம்பேட்டை எனக்கு பிடித்த பாடல்களை வழங்குறீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்களும் வந்து 1961 வெளியான மணப்பந்தல் திரைப்படத்தில் இடம்பெற்ற விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுசீலா பாடின பாடல், அந்த புகழ்பெற்ற பாடல் உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் புஷ்பா அவங்களும், வளங்கம்மன் ஆட்டோ துரை அவங்களும் அதே பாடலை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பர்வத வர்த்தினி அவங்களும் அதே பாடலாக சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. புரசேவாக்கம் சவுந்தரராஜன், நாமக்கல் செல்வராஜ் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் வந்து இணைந்து ரசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகமது பிலால் அவங்களும் வந்து ஐனாவரம்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி அவங்க வனஜா பெரும்பாக்கம்லேருந்து பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தீட்டாளம் டிசி ராஜேஷ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேட்க முடியாத அரிய பாடல்கள் கேட்க முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனி ராஜ் அவங்களும் வந்து மாடப்புறா மாட்டுக்காரவேலன் பாடல்கள்லாம் செவிகளுக்கு ரொம்ப அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே கருத்தை நிறைய நேர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய நேர்கள் அதே திரும்ப திரும்ப பதிவு போட்டிருக்காங்க. ஸோ நான் அதை வந்து ஒரு முறை படிச்சுட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பாடல் இன்றைக்கி என்று மினிவை நிகழ்ச்சியில் அப்படின்னு பார்த்தோம்னா, மன்னிப்பு அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். பி சுசீலா ஏ பி கோமலா பாடியிருக்காங்க. வாலி இயற்றிய பாடல், இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு.

எங்க நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி பாடல்கள்லாம் சூப்பர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாராயணசாமி சின்ன பிள்ளை கும்பகோணம்ல இருந்து பாடல்கள் அருமையும் கொடுத்துருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் குயிலோசையை வெல்லும், இந்த பாடல்கள் நிச்சயமாக குயிலோசையை வென்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாடி புதுநகர் தேவேந்திரன், முகமது பிலால், ஹரிஹரன் இவங்க எல்லாருமே நிகழ்ச்சி வந்து அருமையாக இருக்கு, பாடல்கள்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். என்றும் இனியவை நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் முரடன் முத்து. இந்த திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க, டி ஜி லிங்கப்பா அவங்களுடைய இசையில்.

0: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

ரிச்சோ நேரம் நிகழ்ச்சியை கேட்க போறீங்க. 102.3 பாதி தமிழ் ஃபில்ல 12:01 ஆயிட்டிருக்கு. 1980 மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்கள் தான் அப்படியே வந்து கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறது ஆஜீவ்மா விஜயகுமார். நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் கிடக்காலை படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

ரிச்சு நேரம் கேட்டுட்ருக்கீங்க. 12:07 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியெலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த படத்தை வந்து பாடல் கேட்கலாம். தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் வந்து பாடல் வரப்போது, அதனைத் தொடர்ந்து என் பொம்மைக்குட்டி அம்மாவுக்கு, இந்த ரெண்டு படங்கள்லேருந்து பேக் டு பேக் பாடல். பி வித் அஸ்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது என்னன்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் விடும். அந்த ஸ்டேஜை நம்ம வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது பொறுமையாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் அ ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரியல. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளாக இருக்கணும்.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: பன்னெண்டு மணி 18 நிமிஷம் ஆயிட்ருக்கு. ரெட்டு நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. ஸோ விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்லும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியாக அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அலைகள் ஓய்வு திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறீங்க. அதனைத் தொடர்ந்து கரகாட்டக்காரன் படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்

ஏதோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல போல கட்டுல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போடலையா?

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

12:29 ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பார்த்தீங்க ரெட்ரோ நேரத்தில் அப்படின்னா என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் படத்துல இருந்தும் அதனைத் தொடர்ந்து இதயத்தை திருடாது இந்த ரெண்டு படங்கள்ல இருந்தும் பாடலை கேட்டு ரசிக்க போறீங்க. பிவிதாஸ்

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி, கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்ன தான் பண்ணுறியோ? நாங்கள்லாம் அந்த காலத்தில்
0: அம்மா அம்மா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாமல் ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
1: கடைக்குள்ளே வந்திருந்தேனா ஏசியும் கிடச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆகிருக்காது. கேஸ் லீக் ஆனால் வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணால் அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
3: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொன்னன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்று அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலுமிருந்து 100,000+ வீரர்கள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் முத்திரை பதிக்கும் திறனை கொண்ட இளையோர் மாவட்டந்தோறும் உள்ளதாக அவர் கூறினார். இவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் அவர்

0: கூறினார். விளையாட்டு வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பாரா விளையாட்டு வீரர்களின் சாதனை எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் டொராண்டோவில் அந்நாட்டு தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளோடு கலந்துரையாடினார். பல்வேறு வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கனடாவைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 165 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 580 சுற்றுலா பயணிகள் உட்பட 800 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு படையினர் 85 பேரும் அரசு ஊழியர்கள் 162 பேரும் இந்த வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 300 மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் காத்மண்டில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் நிலை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பதிலளித்து பேசினார். கைலாஷ் யாத்திரை சென்ற 103 தமிழர்கள் இதில் சிக்கியுள்ளதாகவும் இவர்களில் 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில இருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தர்மபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள், ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. மேலும் இன்னொரு சென்னையில இருந்து இங்க கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க வந்து
0: இதற்கிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 37 டன் நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அந்நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் இதில் அடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளில் நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நேற்று 10 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த நிவாரணப் பொருட்கள் நேபாளத்திற்கு அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச அளவில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் துறைமுகமாக மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்கான தரவரிசை பட்டியலில் மும்பை துறைமுகம் 21வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சரக்குகளை கையாளும் திறனும் 13.6% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்கள் காரணமாக கடல்சார் துறை புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா வியட்நாம் பிரதமரை இன்று சந்தித்து பேசினார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதற்காக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகின் மிக பழமையான மற்றும் பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். பழங்குடியினர் நலனில் காங்கிரசுக்கு அக்கறை இல்லை என்று சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் குற்றஞ்சாட்டியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்கு வங்கி அரசியலில் மட்டுமே காங்கிரஸ் கவனம்

0: செலுத்துவதாக குறை கூறினார். பழங்குடியினர் நலனுக்கென தனி அமைச்சகத்தை முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பழங்குடியினர் நலனுக்கு பிஜேபி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு விஷ்ணு தேவ்சாய் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் மின் விநியோக கட்டமைப்பை நவீனமயமாக்கும் பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அம்மாநிலங்களின் மின்துறை அமைச்சர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர். புதுதில்லியில் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து அவர்கள் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். குருகிராமிலிருந்து பீகார் சென்று கொண்டிருந்த பேருந்து பல்திராய் அருகே நின்று கொண்டிருந்த போது லாரி அதன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் கூறினர். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதராஜ் சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-9 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் நட்டாலியா ஸ்லோபோடோவாவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் பாரத் ராகவ், சமர்வீர் மற்றும் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜயலட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 14-21, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் லக்ஷயா ராஜேஷை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-6, 12-10, 2-11, 9-11, 14-12 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் லாரன்ஸ் டேவோஸை வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனி இடையேயான 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக லக்ஷயா ராய்சந்தானியும் பல நாள் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக யஷ்வர்தன் சௌஹானும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதராஜ் சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த படத்தில் வந்து பாடல் கேட்க போகிறீங்க? பெண் புத்தி முன்புத்தி. ஸோ இந்த படத்தில் வந்து பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ். எஸ் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை நீங்கள் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க போகிறீங்க. 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 2838978713 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு கால் பண்ணி நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை என்கிட்ட கேட்கலாம். நிகழ்ச்சியில் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், கடந்த 7 நாட்களில் நிகழ்ச்சியில் நீங்கள், அதாவது இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துருந்தீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பில்லைங்க. அதே மாதிரி காலையிலேருந்தே நீங்கள் வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் வந்து பங்கெடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் தயவு கூர்ந்து மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பில்லைங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் பார்த்தேன் ரசித்தேன் படத்துலேருந்து வரப்போகுது. ஸோ அப்படியே நீங்கள் டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சி

0: ஒரு மணி 7 நிமிஷம் மாற்றுக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் FM-ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து டால் செய்ய வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-08-53 2838-9871 இந்த ரெண்டு எண்கள் ஏதாவது ஒரு எண்ணுக்கு டால் பண்ணி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், கடந்த 7 நாட்களில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நேர்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து நீங்க மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிங்க. அதே மாதிரி காலையிலிருந்து நீங்க வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தாலும் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியோட முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து சார்?
1: அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் முருகன் மேடம்.
0: ஓகே சார், என்ன பாடல் சார் வேணும்?
1: வெள்ளி
0: கொலுசு மணி பாடல்
1: மேடம்.
0: உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு சார். நன்றிகள்.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: செல்லக்குட்டி, செல்லம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா?
2: அம்மா, நம்ம ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு 3 நாள் ஆகும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பேக் பண்ணி வச்சிருக்கேன்.
1: 3 நாளைக்கு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? அப்புறம் ட்ரெயின்ல வந்து அம்மா இது இல்லை அது இல்லைன்னு புலம்பாத. அப்பா வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, மாப்பிள்ளையும் கீழே கிளம்பி போயாச்சு. சீக்கிரம் கிளம்பு குழலி.
2: வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் பாக்கி.
1: அப்புறம் லைட்டு, ஃபேனு, டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டியா ஒரு தடவை? கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரி ஆஃப் பண்ணியா குழலி?
2: எல்லாத்தையும் ஆஃப் பண்ண, அதை மட்டும் மறந்துட்டேன். இதோ ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேமா. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு, கிளம்பலாமா?
1: வெளியே செல்லும் முன் கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைப்பது மிகவும் அவசியம். பாதுகாப்பும் சேமிப்பும் நம் கைகளில்.
3: ஒரு 1:14 ஆயிட்டு 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்த நேரம் யாருன்னு பாப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து சார் பேசுறீங்க? ஓகே, திருவள்ளூர் ராஜகோபால் சார். உங்க ரேடியோ வாலிங் மட்டும் குறைச்சிருங்க பாப்போம். என்ன பாட்டு சார் வேணும்?
4: ஒரு பாட்டு போடுங்க.
3: என்ன படத்துல இருந்து போடு சார் பாட்டு? ரேடியோ வாலிங் குறைச்சிருங்க. ஹலோ ஹலோ,
4: மன்னாதி மன்னன் போடுங்க.
3: ஓகே சார், ஓகே. மன்னாதி மன்னன் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வருது சார். ரொம்ப நன்றிகள்.

0: ஒரு மணி 18 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து இடம்பெறணும் அப்படின்னா 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-58-53-2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் நீங்களும் பங்கு பெறலாம். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன், கடந்த 7 நாட்களில் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுங்க அப்படின்னா தயவு கூர்ந்து மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம் கூறி நிகழ்ச்சி நினைவது உங்கள் நாமக்கல் செல்வராஜ்மா. நாமக்கல் செல்வராஜ், வணக்கம்மா.
0: வணக்கம் சார், வணக்கம். என்ன பாடல் சார் வேணும்?
1: எனக்கு கிழக்கு சேமியில வந்து ஒரு நல்ல பாட்டுங்க.
0: ஓகே சார், உங்களுக்காக கிழக்கு சேமியில பாடல் வருது. நன்றிகள் சார்,
1: வாய்ப்புக்கு நன்றிமா. நன்றிமா.

0: ஒரு மணி 24 நிமிஷம் ஆயிருக்கு. 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். உங்க விருப்ப பாடல நீங்க போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்காக பிளே பண்ணிட்டு இருக்கேன். நிகழ்ச்சி நடத்த நேயர் ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து சார்?
1: தஞ்சை மாவட்டம் குறிச்சிமலை, பாஸ்கர் மேடம்.
0: பாஸ்கர் அவர்களை கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும்?
1: மேடம் பேர் வந்து மேடம் பூவிழி வாசலிலே.
0: ஓகே,
1: பாடியது கேஜிஎஸ் சின்ன சின்ன ரோஜா பண்ணு பாடுறேன்.
0: ஓகே சார், ஷோர் ஷோர், அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு சார்.
1: வணக்கம் மேடம்,
0: நன்றிகள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் ஃபேமில் பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-08-53-2838-9871 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது எண்ணுக்கு நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து கால் பண்ணி கலந்துக்கலாம். கடந்த 7 நாட்களில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு அளிங்க. ஏன்னா எல்லா நேயர்களுக்கும் உங்களை மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்.
1: शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
2: तो
1: है
2: ऐसा बोलो ना
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान ये हुई ना बात
3: क्यों छोटे साहब वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके
4: सारे ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி
5: இப்போ புரிஞ்சந்தியா எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

0: ஒரு மணி 30 நிமிஷம் மாற்றிருக்கு நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து சார்?
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து பார்த்திபன்.
0: பார்த்திபன் அவர்களை கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும்?
1: படம் வந்து புதுக்கவிதைங்க. அதுல வந்து வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே பாடல்.
0: எஸ், தட் பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக பிவிதாஸ்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்றது என்னன்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜ்ல போய் விடும், அந்த ஸ்டேஜை

0: வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே போட்டோ எடுத்துப்பாங்க. அது பொறுமையா ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம இந்த அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரியல. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளா இருக்கணும்.
1: இசையோடு இணைந்திருப்போம், இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நடத்தினர். ஹலோ,
3: ஹலோ,
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: வணக்கம், கும்பகோணத்துல இருந்து சுகன்யா.
2: சுகன்யா அவர்களே, என்ன பாடல் வேணுமா?
3: நினைத்தது யாரோ படத்திலிருந்து கைரேகை போலத்தான் காதல்.
2: ஓகே சார், ஓகே மேம், உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. நன்றிகள்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசின அத்தனைக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டிட்டா பாபா சொல்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். எப்பவுமே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க.
1: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
0: இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றி காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீர் சோத்ராணி வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த அவர் மீட்புப் பணிகளுக்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல ஆணையர் ஆஷிஷ்குமார் தலைமையிலான குழு நேபாளம் செல்ல இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கொண்டுவந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இச்சம்பவத்தில் 103 தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசுடன் இணைந்து மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 57 பேர் கைலாய சுற்றுலாவிற்கு சென்ற இடத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கி பாதிப்பிற்கு ஆளான நிலையில் 20 தமிழர்கள் உடனடியாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மீதமுள்ள 34 தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கு காத்மந்து நகரில் உள்ள இந்திய தூதரகத்தின் மூலம் நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது என்றார். இதைத் தவிர மேலும் சென்னையிலிருந்து ஒரு நிறுவனம் சார்பில் கைலாய யாத்திரைக்கு சென்றுள்ள

0: ஒன்பது தமிழர்களின் விவரங்களை பெறுவதற்கும் அரசு முயற்சி எடுத்து வருவதாக கூறினார். இதுபற்றி கூடுதல் தகவல் மற்றும் விவரங்களை பெறுவதற்கு டில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை ஒன்று செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது தெரிவித்தார். நோய் பரவல் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறிய அமைச்சர், எளிதில் நோய் தாக்குதலுக்கு ஆளாகும் முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். செஞ்சி பேரூராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் கட்டட வசதி, 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக 100 இடங்களில் சுகாதார உதவி மையங்கள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். புதிதாக 300 செவிலியர்களை நியமிப்பதற்கு அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் 284 உயர் சிறப்பு மருத்துவர்கள் பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள 1246 கிராம நிர்வாக அலுவலக வளாகங்களில் கழிப்பறை வசதிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் பல்வேறு உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், தற்போது நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் புதிதாக கோட்டங்கள் மற்றும் வட்டங்களை பிரிப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார். பல்வேறு பகுதிகளில் ஜாதி சான்றிதழ் பெறுவதில் இடையூறு ஏற்படும் நிலை குறித்து மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் எழுதியிருப்பதாகவும், அவர்களின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்தந்த பகுதிகளில் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு தடையின்றி இவை வழங்கப்படும் என்றார். தமிழகத்திற்கு சாலைகள் பாலங்கள் உள்ளிட்ட புதிய திட்டப்பணிகளுக்காக சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 8 வழிச்சாலை அமைப்பதற்குரிய திட்ட அறிக்கையை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்ததுடன் மத்திய அமைச்சரிடமும் இதுகுறித்து பேசியிருப்பதாக எடுத்துரைத்தார். செங்கல்பட்டு, திருவள்ளூர், மாமல்லபுரம் பகுதிகளிலிருந்து சென்னை வரும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 4 வழிச்சாலை அமைப்பதற்குரிய நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இதற்காக 1042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், சமூக நீதி விடுதி பராமரிப்பு தொகை பள்ளி விடுதிகளுக்கு 75,000 ரூபாயாகவும் கல்லூரி விடுதிகளுக்கு 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றார். ஆதி திராவிட மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் 100 சமுதாய கூடங்கள் புதிதாக கட்டப்படும், சென்னை நந்தனத்தில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்படும், சமூக நீதி நலவாரியம் மற்றும் சமூக நீதி அறக்கட்டளை உருவாக்கப்படும், தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடுகள் வழங்குவதற்காக அகம் எனும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2500 காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் உள்ளிட்ட 67 புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். பேரவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தாம் வெளியிட்ட அறிவிப்பில், சமூக நீதி விடுதி மாணவ மாணவியர்களுக்கான கலை திருவிழா நிகழ்ச்சிக்கான தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றார். சமூக நீதி விடுதியில் உணவு கட்டணம் பள்ளி மாணாக்கருக்கு 1800 ரூபாயாகவும் கல்லூரி விடுதி மாணாக்கருக்கு உணவு கட்டணம் 2,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 21 நூற்றாண்டில் நாட்டில் நவீன விளையாட்டு சூழல் அமைப்பை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்வில் இளையோரிடையே காணொலி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமர், விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் முதல் நவீன பயிற்சி மையங்கள் வரை திறமையாளர்கள்

0: ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவு கிடைக்கும் வகையிலான சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார். பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் விளையாட்டின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விளையாட்டுத்துறை இளையோர் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கிய கருவியாக உருவெடுத்துள்ளதை குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் நள்ளம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி பயனுள்ள வகையில் அமைந்ததாக மாணாக்கர் தெரிவித்துள்ளனர்.
1: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தருமபுரி. நான் வந்து டான்போஸ்கோ காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நரேந்திர மோடி சார் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி 2036 ஒலிம்பிக்ஸை பற்றி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து நிறைய மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. என்னுடைய கேம் வந்து அத்லெட்டிக்ஸ். நான் அத்லெட்டிக்ஸில் வந்து லாங் ஜம்ப்பில் வந்து நேஷனல் லெவலில் வந்து கோல்டு பண்ணியிருக்கேன்.
2: பேர் பாவல்டா, நான் தருமபுரி மாவட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் வித்யா காலேஜில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மை பாரத் மூலிமா கருத்துக்களை சொன்னார். ஒலிம்பிக்கில் நம்ம எப்படிலாம் பதக்கம் வெல்லலாம், 2036 ஒலிம்பிக்கில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி
0: திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், நீலகிரி, தூத்துக்குடி, பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளையோர் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று போதைப்பொருள் ஒழிப்பு தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற அண்மை சட்டப்பேரவை தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகியுள்ளது என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் பழமையான ஜனநாயக நாடான நம் நாட்டில் தேர்தல் சுமூகமான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடியில் தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பிலான புத்தக கண்காட்சி இன்று தொடங்கியது. இக்கண்காட்சியில் 10 லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. புடாபெஸ்டில் நடைபெறும் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இன்று இந்திய வீரர்கள் வீரத் சோட்ரானே, வேலவன் செந்தில்குமார் இணை மோதவுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று ஃபாலோ ஆன் உடன் விளையாடும் இலங்கை தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 359 ரன் எடுத்திருந்தது. இலங்கை தற்போது 146 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 503 டிக்ளேர், இலங்கை 290. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போன தமிழர்களை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்துமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் மற்றும் டெங்கு பாதிப்புகளை கண்காணிக்க மருத்துவக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியின மாணாக்கருக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 150 சமூக நீதி விடுதிகள் கட்டப்படும் என்று அமைச்சர் திரு வன்னியரசு அறிவித்துள்ளார். பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் உயர்த்தப்படுவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் அரையிறுதியில் இந்தியாவின் வீரத் சோத்ரானே வேலவன் செந்தில்குமாரை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்றது என்னன்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில்

0: போய் விடும். அந்த ஸ்டேஜை நம்ம வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது பொறுமையாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் அ ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரில. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளாக இருக்கணும்.
1: இசையோடு இணைந்திருப்போம், இசையும் நானும் நிகழ்ச்சியில். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53, மற்றொரு எண் 2838-98-7-1. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 2:40 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த மணித்துளியிலிருந்து 2:55 வரை நாம் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைகிறோம். அதன் பிறகு பிற்பகல் 3:00 மாலை 4:00 வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. மாலை 4:00 5:00 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆட போகிறோம். இன்னைக்கு வரும்போது ஏன் கண்ணில் ஒரு நல்ல ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது, 8 உயரத்தில் எல்லாமே இருந்து விட்டால் ஏணிகளுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியே நச்சுன்னு உள்ளுக்குள்ளே பதிஞ்சுது. ஆமாம், சில நேரங்களில் நமக்கு ஏணிகளாக பலர் இருந்திருப்பாங்க, நாம் பலருக்கு ஏணிகளாக இருக்கணும். இதுதான் தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதனால் பலர் வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஏணிகளும் அவசியம். நம்ம அந்த ஏணிகளாக இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு நாமளும் பெரிய பெரிய தலைவர்களாக மாறலாம். இப்போது தலைவரை பற்றி ஒரு அழகான பாடல் இருக்குது. நாமலாம் தலைவராக மாறணும் அப்படின்னா என்னென்ன நல்ல குணங்கள் நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத பாட்டில் சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரியில், எம் எஸ் விஸ்வநாதனின் அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் என்னை போல் ஒருவன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: எஸ் ஹூ இஸ் இட்
2: டான் 102.3 பாட்டுக்கு
3: டான்
4: வணக்கம். நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொன்னன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

0: வணக்கம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு

0: ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்
1: 2:08:21 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வழியில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்குறோம். இப்போ முதல் பாடல் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாடலை வச்சு இனிமேல் நீங்கள் 2:55 வரைக்கும் பாடல்கள் வரும், ஒன்று ஒன்றா பிணைத்து பார்த்து எந்த ஸ்டைலில் பாடல்கள் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம முகநூல் பக்கம் www.facebook.com/vividbharathitamilfm102.3 அப்படின்னு நம்ம பக்கம் இருக்குது. நம்ம நிகழ்ச்சிகள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம பக்கத்துக்கு ஒரு விருப்பத்தை கொடுங்க, அப்படியே பின்தொடரல் அந்த ஃபாலோவிங் அந்த விஷயத்தையும் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா. அதுக்கப்புறம் இப்போது நான் போஸ்ட் போட்டிருக்கேன், 2 மணிக்கான பதிவு உள்ளே வந்துருச்சு. அந்த பதிவுக்கு கீழே நீங்கள் என்ன தலைப்பில் பாடல்கள் போகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா போடலாம், இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க. எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் அதெல்லாம் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். பொதுவாக நாம் எப்பவுமே கலகலன்னு இருக்கணும்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நாம் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், நான் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தால் நாமளும் தன்னாலே கலகலப்பாக மாறிடும். இந்த மாதிரி கலகலப்பாக இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். அப்படி வெளியே போகிறது, நல்லா பிடிச்சது சாப்பிட்றது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இங்கேயும் அதே போல் கலகலன்னு ஒரு இடம் இருக்குது தான். ஏன் அது கலகலன்னு இருக்குது கேட்டுருமா?

0: போது நந்தவனமே.
1: ஐயையோ
0: சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சோகமே.
2: என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
3: யாரோட அக்கா மகடாய்?
1: அண்ணனோட அக்கா மக. அது நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம்.
1: அண்ணனோட பச்சை அது பறந்து வந்த

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், குரல்ல கங்கை, அமரின் வரியில இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில அம்மன் கோவில் கிழக்காலை படத்திலிருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM பாட்டுக்கு
2: பாட்டு பொங்கல்.
3: வணக்கம், நான் உங்க இசையமைப்பாளர் என்ஆர் குமுதன் பேசுறேன்.

0: கதே.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார வாரம் ஆற வாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: இரண்டு மணி 16:33 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலகலன்னு இருக்கணும்னு சொல்லி கடந்த பாடல்ல முடிச்சோம். மொத பாட்டில் ஏணி ஏணியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். அப்படி ஏணியா இருக்கும்போது சில பல நேரங்களில் நமக்கு சிக்கலும் வரும். அதாவது நாம் இப்போ ஏணியாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே பல பேர் ஏறி போவாங்க. அப்படி ஏறி போகும்போது அவங்க வெயிட்லாம் தாங்காமல், அதாவது வெயிட்னா இந்த இடத்துல அவர்கள் தரும் அந்த சுமை, இது நம்ம மேலே ஏறுறதுல நமக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுக்குறாங்க, நம்ம ஏணியாக இருக்கணும் டேரெக்டாக ஏணியாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் ஏதோ சில நேரங்கள் நமக்கு கடினமான அந்த ஒரு சுமையை தரும்போது வலிக்கும்ல கொஞ்சம். அப்படி வலிக்கும் போது நம்ம அழுதுலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இது இப்போதைக்கு டெம்பரவரி தான், தற்காலிகமானது தான், மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கணும். அதனால் அழுது புலம்புறதுல அர்த்தமே கிடையாது. நம்பிட்டோம், நம்பி நடந்தோம், மறுபடியும் நம்ம இன்னும் முன்னேறணும் அப்படின்ற நம்பிக்கையோடு நடந்தோம்னா நிச்சயம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறத பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: கேஜே ஏசுதாஸ் ஆஷா லதா குரல்கள வைரமுத்து வரியில சௌந்தர்யனின் அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் சிந்து நதிப்பூ படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: சின்ன வயசுலேருந்து எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள் எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போறச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
3: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
5: எங்கள் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் போடலாம். இப்போதைக்கு 2-3 பாட்டு வந்திருக்கு, கண்டுபிடிக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா முகநூலில் நம்ம பக்கம் இருக்குது, பக்கத்தில் பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவுக்கு கீழே நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கிறத கண்டுபிடிச்சாலும் போடுங்க, இல்லை இப்படி இருக்குமோ அப்படிங்கிறத யோசித்தாலும் போடுங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து பாட்டு எந்த பக்கம் போகுது அப்படின்னா, நம்ம கலகலப்பாக இருக்கணும் அப்படிலாம் சொன்னோம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே கூட தாங்கிக்கிட்டு நடக்கணும் அப்படின்லாம் சொன்னோம். இந்த மாதிரி ஒரு வேளை நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஒரு பெரிய ஊரே வரும் நம்ம வெற்றியை கொண்டாடுறதுக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நட அப்போ எப்படி இருக்கணும், ஊரே கொண்டாடும் போது நம்ம நட வந்து ஒரு சிங்கம் போல் சும்மா கெத்தாக இருக்கணும் அப்படின்னு பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எப்படி கேட்டுருமா?

மீச வச்ச குழந்தையப்பா என்றும் நல்ல தம்பி நானப்பா நன்றி உள்ள ஆளப்பா தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா சிங்கலடை போட்டு சிகரத்தில் ஏறு எம்பேரு படையப்பா இளவட்ட நடையப்பா என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா.

0: மண்ணப்பா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வைரமுத்து வரியில ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய அருமையான இசையில அந்த அட்டகாசமான பாடல் படையப்பா படத்துக்காக தான் கேட்டு முடிச்சோம்.
2: Yes, who is it?
3: Don.
4: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
5: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
6: ஏமா உங்களை தான் எங்க பாக்குறீங்க? அட உங்களை தான்.
7: என்னையா கூப்பிடுறீங்க?
6: ஆமா உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க, சரி. குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க, அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அத குப்பை தொட்டியில எடுத்து போட வேண்டாமா?
7: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
6: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லமா?

0: ஆமா இல்ல?
1: ஆமாவா இல்லையா?
0: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
1: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
0: செஞ்சுட்டா போச்சு. நாம எல்லாரும் இப்படி சிந்திச்சா நமது பாரதம் தூய்மையான பாரதம்.
2: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்.
2: 2:33, 49 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில பல பாடல்கள் வந்துருச்சு, கண்டுபிடிக்க முடியும்னா நிச்சயமாக முடியும். நீங்கள் பாடல்களை முழுசாக கேட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்த பாட்டு எங்கே போகிறோம்? இப்போ கடந்த பாடலில் சிங்க நடை போடணும் அப்படின்னு சொன்னோம்ல. சிங்க நடை யாரெல்லாம் போடுவாங்க? எல்லாராலையும் போட முடியுமா? எல்லாராலையும் போட முடியுமானா முயற்சி பண்ணால் முடியும். ஆனால் நிச்சயமாக முடியக்கூடிய விஷயம், சிங்கம் சார்ந்த அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கத்தோட அம்மா, சிங்கத்தோட அப்பா, சிங்க குட்டி, சிங்கத்தோட தாத்தா, இப்படியெல்லாம் சிங்க நடை நிச்சயமாக போடும் அவங்களாம் இல்லையா? சிங்க நடை போட்டு தானே ஆகணும். சரி, எதுக்கு இப்போ இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த ஊரே சேர்ந்து நம்மளை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னோம்ல. அந்த இடத்துல நம்மளை எப்படிலாம் செல்லமாக கொஞ்சி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீ ஒரு சிங்க குட்டிப்பா, தங்க கட்டிப்பா அப்படின்னு சொல்லி செல்லமாக அப்படி கொண்டாடுவாங்க. அப்படி கூடவே பார்த்திங்கன்னா ஊரே வந்து நம்ம பேரை சொல்லி கொண்டாடுற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு இடத்த நம்ம அடையணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். எதுக்கு இப்போ ஊரை பற்றி பேசணும் அப்படின்னா, ஊர் அப்படின்னாலே கிராமத்தில் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா நடக்கும்போது ஆடல் பாடல் கச்சேரிகள் நடக்கும்ல, அதுக்குள்ளே சில பல பாடல்கள் டெம்ப்ளேட்டாக வச்சுருப்பாங்க. அது என்ன டெம்ப்ளேட்னா, இதெல்லாம் இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவு பெற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதில் முக்கியமான ஒரு பாட்டு, வரக்கூடிய பாட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த நடிகர்களோட கெட்டப்பை போட்டுக்கிட்டு, இப்போ விஜயகாந்த், ரஜினி, இப்படி சிவாஜி, எம்ஜிஆர், இப்படி நடிகர்களுடைய கெட்டப்பை போட்டுக்கிட்டு ஆடுவாங்க பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அதில் ஒரு டெம்ப்ளேட்டில் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. என்ன பாட்டு கேட்டுருவோம்?

0: மலேசியா வாசுதேவன் மனு சித்ரா குரல்கள்ல கங்கை அமரன் வரியில இளைய ராஜாவினுடைய அட்டகாசமான இசையில அந்த அற்புதமான பாடல் பொன்மன செல்வன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM பாட்டுக்கு
2: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
4: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்கப் போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழகம்.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
6: எங்கள் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நண்பர்கள் வந்து ஆல்ரெடி கருத்து பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வந்து போட ஆரம்பிக்கலாம், என்ன ஸ்டைலில் பாடல்கள் போகுது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ அடுத்த பாட்டு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, கடைசியில் சிங்கக்குட்டி தான் சிங்க நட்டை போடுவோம் அப்படின்னு சொன்னோம்ல. சில நேரத்தில் சாதாரண ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய விஷயமா அப்படியே விஸ்வரூபம் எடுக்கும். பார்த்துருப்போம், புலியும் அதாவது பூனையும் புலி ஆகும் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அதாவது சின்ன விஷயமா இருக்கும், சாதாரணமான ஒரு தோற்றத்தில் இருக்கும், ரொம்ப ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தோம் இல்லை ப்ரெஷரை கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப பெரு வெடிப்பு அந்த பூமியில் வெடித்த மாதிரி

ஒரு பெருவிடுப்பு கொள்கை அவங்களுக்குள்ளே நடந்துற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சாது மிரண்டால் காடுக்குள்ளே அது பாருங்கள் அந்த டைலாக் தான் வரல, அதுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது அப்படி நடக்கும்ல, இப்போ அப்படியே டக்குன்னு அந்த மாதிரி இங்கே ஒரு சுண்டலி சிங்கமாக மாறுது. ஏன் சிங்கமாக மாறுது கேட்டுருவோமா?

0: டி தீரஜ் குரலில், விவேக் குரியில், தமன் எஸ் அவருடைய இசையில அந்த அற்புதமான பாடல் இதயம் முரளி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
2: இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது என்னன்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் விடும். அந்த ஸ்டேஜை நம்ம வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது பொறுமையாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் அ ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரில. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளாக இருக்கணும்.
1: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
0: இரண்டு மணி 2:49 34 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்துட்டுருக்கு. என்ன ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி நண்பர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, ஒரு 30 பேர் வந்து கரண்டுகளை போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. யார் யார் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். மொத்தமாக 34 பேர் வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. சிலர் கண்டுபிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அதில் யார் யார் லிஸ்ட்டில் இருக்காங்க? என் மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல்லேருந்து வந்திருக்காங்க, மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஜி சுகுணாதேவி அவங்க வந்து என்னப்பா கொஞ்சம் கூட சலிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீரராகவன் அவங்களும் வந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அவருடைய ஸ்டைலில் கொடுத்துருக்காரு மாதவரத்துலேருந்து. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி அவங்க வந்து சிங்க நடை போட்டு பாட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு இருக்கிறாங்க. முரளிதரம் விழுப்புரம் அவங்க அவரும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக அவருடைய ஸ்டைலில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறாரு. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அனைவருக்கும் வாழ்த்துகள் அப்படின்னு இருக்கிறாங்க வணக்கத்தை சொல்லிவிட்டு. அப்புறம் இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி கோவில்பட்டிலிருந்து உதயகுமார் அவங்க வந்து எனக்கு பாட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மத்தியானம் 1 மணிக்கு நம்ம நிகழ்ச்சி இருக்குது, பாடல் உங்கள் சாய்ஸ். அதுக்கு நீங்கள் தொலைபேசி வாயிலாக முயற்சி பண்ணலாம், இல்லை நைட்டு 10 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ட்ரை பண்ணலாம். இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். அதன் பிறகு வருண் சிவா வணக்கம் சொல்லியிருக்காங்க. முகமது மியான் வணக்கம் சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ் வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹைதா மஹி புதுப்பட்டி பொன்னமராவதி கா புதுப்பட்டியிலிருந்து வந்திருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் துரை அவர் வந்து பாடல்கள் இனிமை வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கலீல் அகமது அவங்க வந்து வணக்கம் சொல்லிவிட்டு ஓகே நல்லாயிருக்கு போயிட்டுருக்கு அப்படின் இருக்காங்க. நாகராஜன் அவங்களும் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. களமருதூர் அங்கேருந்து அனுஷ்கா இப்படியெல்லாம் குடும்பத்தோடு கேட்டுருக்கோன்னு போட்டிருக்காங்க. அடுத்ததா ஹரிஹரன் அவங்க வந்து ஒரு நாய் வந்து அப்படியே துளி துளி குதியுது, ஓகே நேஷனல் டாக் டே அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே அவருடைய பதிவை இங்கே போட்டிருக்கிறாரு. தேசிய நாய்கள் தினமாக கொண்டாடிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதன் பிறகு 26 போட்டிருக்காரு. சரி அதுக்கப்புறம் பாடல்களில் தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி மாலினி தேவி அருணாச்சலம் சொல்லியிருக்காங்க. பாடலில் தங்கம் இருக்குதா, எங்கே வெளியே சொல்லாதீங்க, அப்புறம் எல்லாம் தேர்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் எஸ் செந்தில் கண்ணன் சோபா அவங்களும் வணக்கம் சொல்லி, இது என்ன ஸ்டைல் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லி பாட்டும் பொறுமையாக போட்டு தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி செந்தில்கண் அப்போ சோபா அபர்ணா இவங்கெல்லாம் பேரடத்திலிருந்து போட்டிருக்காங்க. ராஜேஷ் கிருஷ்ணன் அவங்க வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஆத்தி வாடையில் பட்ட மரம் சூப்பராக இருக்குது பாட்டு நல்லா அப்படின்னு இருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்களும் வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்தோனிராஜ் காட்டு பார்க்குறது மதிய வணக்கம் அப்படின்னு ஆரம்பித்து எங்கள் ஸ்டைலில் இன்றைக்கி தொகுப்பு பார்த்திங்கன்னா தங்கம் அப்படிங்கிற சொல் இடம்பெற்ற பாடல்கள் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆற்காடு சாத்தூர் ரமேஸ்வரி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அடையாளம்பட்டு அவங்க வந்து தங்கம் தொடர்பான பாடல்களா சார் அப்படின்றீங்க. ஆமாம், கிட்டத்தட்ட தங்கம் அப்படிங்கிற வார்த்தை முத ஒரு ஃபாஸ்டில் தங்கங்களே நாளை தலைவர்களை பாட்டில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 5வது பாட்டில் தான் ஓப்பனாகவே க்ளூ உங்களுக்கு இருக்கும். நடுவில் வந்த பாடல்களில் இருக்காது, நடுவில் தான் இருக்கும். நடுவில் வந்த பாடல்களில் நடுவில் எங்கேயாவது இருக்கும், தேடி பார்த்தீங்கன்னா கிடையாது, நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட பாடல்கள் தான் இன்றைக்கி வந்துச்சு. தங்கம் தங்கம் தங்கம் வந்துச்சா, ஓகே. அதுக்கப்புறம் பண்ணைப்புறம் மணிகண்டன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் சுப்ரமணியம் மதிய மாலை வணக்கம் ரெட்டி சேர்த்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹரிஹரன் கலகலக்கும் பாடல்கள் கலகலக்குது, உங்கள் பாடல்கள் இசையும் வார்த்தைகளும் பிசிராமல் உங்கள் ஸ்டைலில்

கன்னத்தில் அடிச்சிடாதீங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க, என்ன சொல்கிறீங்க எப்பா? ஸோ நல்லா பண்ணு அப்படின்றீங்களா, இல்லை நல்லா இருக்குது அப்படின்றீங்களா, என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. சரி பரவாயில்ல, எது இருந்தாலும் உங்களுக்கு என்னப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நிகழ்ச்சி வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அதுக்கடை சாத்தூர் ரமேஷே சொல்லி போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு தங்கக்குடம் அப்படிங்கிற பாட்டும் எல்லாமே தங்கக்குடம் சிங்கக்குட்டி அப்படிங்கிற மாதிரி வருது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகே, தங்கம் அப்படிங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் வந்திருக்கும். இந்த பாட்டில் ஓப்பனிங்லேயே வருது, கேட்டுருவோம் என்ன பாட்டு.

0: அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய அந்த பாடல் விக்னேஷ்வன் வரியில் என்ன படத்துலேருந்து கேட்டோம், நானும் ரவுடி தான் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்
2: எங்கள் ஸ்டைல்.
0: இந்த வேளை 2:55:23. இனி தொடர்வது
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில். இன்று தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். டியூபர்க்ளோசிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் காசநோயை எலும்புருக்கி நோய் என்றும் குறிப்பிடுவார்கள். இது ஒரு தொற்று நோய். பெரும்பாலும் நுரையீரலை தாக்கினாலும் உடலின் மற்ற பகுதிகளையும் இது பாதிக்கும். மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் என்னும் பாக்டீரியாவால் ஏற்படும் இந்த நோய் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு காற்றின் மூலம், குறிப்பாக இருமல், தும்மல் அல்லது பேசுவதன் மூலமும் பரவுகிறது. காசநோயின் அறிகுறிகளில் காய்ச்சல், சோர்வு, உடல் எடையிழப்பு, தொடர் இருமல், இரவில் அதிகமாக வியர்த்தல், பசியின்மை போன்றவையும் அடங்கும். மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் குறிப்பிட்ட காலத்திற்கு தவறாமல் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். சரியான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் காசநோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். உலகிலேயே அதிக காசநோய் பாதிப்பு உள்ள நாடாக நமது நாடு இருப்பது வருந்தத்தக்கது. உலக காசநோய் பாதிப்புகளை கணக்கிட்டால் கிட்டத்தட்ட 27% பாதிப்பு நமது நாட்டில் உள்ளது. 2022 கணக்கெடுப்பின்படி 10.6 மில்லியன் காசநோய் நோயாளிகளில் 2.8 மில்லியன் பேர் இந்தியாவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனாலேயே நமது அரசாங்கம் காசநோயை ஒழிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதிலும் முக்கியமானது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம். ரிவைஸ்ட் நேஷனல் டியூபர்க்ளோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் என்பது 2020 நேஷனல் டியூபர்க்ளோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராமாக, அதாவது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோமா? காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை முன்கூட்டியே கண்டறிதல், தரமான மருந்துகள் மற்றும் சிகிச்சை முறைகளுடன் உடனடியாக அவர்கள்

நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குதல், தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுடனும் ஒருங்கிணைத்தல், தடுப்பு உத்திகளில் ஹை ரிஸ்க் அதாவது அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் தொடர்பு தடமறிதல், காற்று வழி தொற்றை கட்டுப்படுத்துதல் ஆகியவை அடங்கும். நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் புரோகிராம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காசநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு விரிவான பராமரிப்பு தொகுப்புகள், பரவலாக்கப்பட்ட சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் DRTB எனப்படும் ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ்க்கான குறுகிய வாய்வழி சிகிச்சை முறையின் அளவை அதிகரிப்பதும் அடங்கும். ஊட்டச்சத்து குறைபாடு, நீரிழிவு நோய், HIV தொற்று போன்ற கூட்டு நோய்களை நிவர்த்தி செய்வதையும், நோயின் தீவிரத்தை முன்கூட்டியே மதிப்பீடு செய்து சிகிச்சையை மேம்படுத்துவதற்கான வசதிகளை பரிந்துரைக்கவும் இந்த திட்டம் வலியுறுத்துகிறது. நாட்டில் சுமார் 792 ட்ரக் ரெசிஸ்டன்ட் காசநோய் சிகிச்சை மையங்கள் செயல்படுகின்றன. இந்த திட்டத்தால் சிகிச்சையின் முடிவில் 80%-க்கும் அதிகமான வெற்றி விகிதத்தை தக்கவைக்க முடிகிறது. 2021 84% இருந்தது, 2022 85.5% அதிகரித்தது. இதே வெற்றி விகிதம் 2023 87.6% அதிகரித்துள்ளது. டிடெக்ட், ட்ரீட், ப்ரிவென்ட், பில்ட் அதாவது நோயை கண்டறிதல், அதனை குணப்படுத்துதல், நோயை தவிர்த்தல் மற்றும் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குதல் என்ற இந்த 4 தூண்களின் அடிப்படையில் காசநோய் இல்லாத பாரதத்தை கட்டமைக்க நமது அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆரோக்கியமான பாதையில் ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:50 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இந்த மணித்துறையில் 2000 2020 இடைப்பட்ட காலத்தில் வந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் நமக்காக காத்திருக்கிறது. வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குட்டி புள்ள, சின்ன பாப்பா, ஒரு 5 வயசுக்குள்ள ஒரு பாப்பா, அப்புறம் அவங்க அம்மா கூட 2 பெண்கள், மொத்தம் 3 பெண்கள் ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சு. அந்த பாப்பா வந்து ஐஸ்கிரீம் கடையை தாண்டி வந்திருக்கும் போல் இருக்கு. அந்த ஐஸ்கிரீம் கடையை பார்த்தோன்னே பாப்பா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னு சொல்லி கேட்டிருக்கும் போல் இருக்கு. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நடந்திருப்பாங்க இந்தாண்ட. இருந்தாலும் பாப்பா விடாப்படியாக ஐஸ்கிரீம் வேணுனதுனால அந்த 3 பேரில் 1 பேர் வந்து போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து பாப்பாவுக்கு கொடுத்தாங்க. பாப்பா கொடுத்த உடனே அந்த பாப்பாவும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. பாப்பா சாப்பிட்டு முடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த 3 பேருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு போல் இருக்கு. ஆளாளுக்கு மறுபடியும் ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த பாப்பா சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்போ முடித்த நேரத்தில் மறுபடியும் பாப்பாவுக்கு அவங்க சாப்பிட்றத பார்க்கும்போது ஆசை வந்துருச்சு. அந்த ஐஸ்கிரீம் கப்பை மட்டும் வச்சுட்டு எனக்கும் கொடு எனக்கும் கொடுத்து அம்மாட்ட கேட்குது. ஆனால் அம்மா கொடுக்கல. அப்புறம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பாப்பா கிட்டே பாரு உதட்டெல்லாம் ஒரு மாதிரி முகத்தெல்லாம் பூசிக்கிட்ட பாருன்னு சொல்லி அந்த துடைக்கிற மாதிரி சொல்லி அவங்க மறுபடியும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ட்ரிக் அந்த பாப்பாவும் பண்ணிச்சு. அவங்க பாருமா உனக்கு முகத்தில் ஒட்டிக்கிச்சின்னு சொல்லி ஐஸ்கிரீமை துடைக்கிற மாதிரி மறுபடியும் வாங்கி சாப்பிடுச்சு. இப்படி அவங்க மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஐஸ்கிரீம். ஏன் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய பாட்டில் ஐஸ்கிரீம் வந்து ஒரு இடத்துல வருது, ஆனால் தமிழ் வார்த்தையில் வருது. எப்படி வருது கண்டுபிடிப்போம்.

0: நிகிதா காந்தி குரலில் கார்கி வரியில் ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய அட்டகாசமான இசையில் அந்த அருமையான பாடல் ஐ படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3 FM. கடந்த பாடல்ல ஐஸ்கிரீமுக்கு தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு சொன்னால அதை நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா முகநூல்ல வந்து போடுங்க, தெரிஞ்சுப்போம்.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 பாட்டுக்கு இதுதான் டான்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. 2000 2020 ஆண்டுக்குள்ளே அப்படி ரேண்டமாக தாவி தாவி பாடல்கள் எங்கேருந்து வேணாலும் வரும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடந்த பாடலில் சொன்னோம்ல, அந்த ஸ்டேஷனில் 3 குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அந்த 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்னு ஆசை வந்துருச்சு. ஐஸ்கிரீம் ஆளாளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த குழந்தை மடி சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிட ஆரம்பித்த கரெக்டாக பார்த்திங்கன்னா குழந்தை கையில் இருந்த அந்த கப்பில் இருந்த ஐஸ்கிரீமு, அதாவது அந்த கோனில் இருந்த ஐஸ்கிரீமு காலி ஆகிடுது. இப்போ அந்த பார்க்குது, யாராவது நமக்கு கொடுப்பாங்களான்னு சொல்லி எட்டி எட்டி பார்க்குது. போய் கை நீட்டே கேட்குது, அவங்க அம்மா தான் நினைக்கிறேன். முதல்ல அவங்கள்ட்ட அந்த குழந்தை, என் கப்பில் ஒன்றும் இல்லை பாரு, எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குது. அவங்க ஆனால் இல்லைன்றாங்க. ரெண்டாவது ஆள்கிட்டையும் கேட்குது, அவங்களும் இல்லைன்றாங்க. 3வது ஆள்கிட்டையும் கேட்குது, அவங்களும் இல்லைன்றாங்க. இப்போ மறுபடியும் அம்மா கிட்டேயே வருது. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட்டுருந்த அந்த கப்பையே, அந்த கோன் கப்பையே அப்படியே பாப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ தான் பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சிது. இப்போ அந்த பாப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த அம்மா வந்து முன்ன சொன்ன மாதிரி, அங்கே பாரு வாயில் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி துடைக்கிற மாதிரி அந்த கப்பை வாங்கி அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க. இப்படி மாற்றி மாற்றி அம்மாவை குழந்தை மாற்றி மாற்றி சாப்பிட்டுருந்தாங்க. இப்போது அந்த குழந்தை மறுபடியும் ஐஸ்கிரீம் கிடைச்சப்போ அது மனசு எப்படி இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருந்திருக்கும். அப்போ அந்த குழந்தை சந்தோஷப்பட்டு ஒரு பாட்டு படிச்சுன்னா இந்த பாட்டில் வர மாதிரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால கூலாக இருக்கும்ல, அதே போல் இந்த பாட்டிலையும் கூலாக இருக்குது. ஐ எம் சோ கூல் அப்படின்றாங்க. ஏன் கேட்டுருவோமா?

0: அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து சிவகார்த்திகேயன் கூட இணைந்து பாடிய அந்த பாடல் அருண்ராஜ் காமராஜ் வரியில் அந்த பாடல் காக்கி சட்டை, அதாவது சிவகார்த்திகேயன் ஸ்ரீவித்யா நடித்து 2015 வெளிவந்த காக்கி சட்டை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
3: இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் விடும். அந்த ஸ்டேஜை நம்ம வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறையா பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது பொறுமையாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் அ ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரில. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளாக இருக்கணும்.
2: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
0: தமிழ் பண்பலையிலும் கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
4: வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. முதல் பாட்டு ஐ படத்தில் லேடியோ வந்துச்சுல்ல, அதில் ஐஸ்கிரீமுக்கு தமிழோட ஒரு வார்த்தை இருக்கும், கண்டுபிடிச்சிங்கன்னா போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதில் ஒரு ரெண்டு பேர் வந்து அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பனிக்குழுன்னு வருது சார் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வலங்கைமான் துரை அவர் சொல்லியிருக்காரு, முதல் சரணத்தில் பனிக்கூழ் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லி அவரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது கேள்வி கேட்டால் நீங்களும் அப்பப்போ பதில் சொல்லலாம். சரி, இப்போ அடுத்த பாட்டு எந்த பக்கம் போகுது அப்படின்னா, இப்போது கேள்வி கேட்குறோம் பதில் சொல்கிறோம் அப்படி இருக்குல்ல, கேள்வியே கேட்கல, நாமளே தான் கேள்வி நாமளே தான் பதில் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் சூழல் நம்மளை தள்ளிடும். நாமளே தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு அமையும் இல்லை. இப்போ வீட்டில் சமைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க இல்லை அப்படின்னா சமைக்கிறதும் நாம தான், அந்த பாத்திரத்தை கழுவுறதும் நாம தான், பெருக்கிறதும் நாம தான், அப்புறம் துவைக்கிறதும் நாம தான். இப்படி நாமளே தான் எல்லா கேரக்டரும் மாறணும். மாறினா தான் அன்றைக்கி வண்டி ஓடும், இல்லாட்டி வண்டி ஓடாது, அங்கேயே நின்றும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் நாமளே ராஜாவாகவும் நாமளே மந்திரியாகவும் நாமளே சிப்பாயாகவும் எல்லா கேரக்டரும் ஏற்றுக்க வேண்டிய சூழல் அமைஞ்சிரும். இங்கே தான் பாட்டில் அப்படி சொல்கிறாங்க, நான் தான் ராஜா நான் தான் மந்திரி அப்படின்றாங்க. ஏன் கேட்டுருவோம்.

0: அந்தோனிதாசன் குரலில் முத்தமிழ் வரியில் ஹிப்ஹாப் தமிழாவினுடைய இசையில் அந்த பாடல் இன்று நேற்று நாளை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM 102.3 பாட்டுக்கு இட்டான்னு
2: வான்வெளியில் வட்டமிடும்

ஒரு படம், அது ஜீவா படம், அதாவது டபுள் ஆக்ஷனாக என்னன்னு தெரியல. அதில் வந்து சந்தானமும் கூட இருப்பார். அதில் ஒரு வசனம் வரும், அதாவது வில்லன் குரூப்பில் மாட்டிக்குவார். போய் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சொல்லுவாங்க, அங்கே ஏதோ ஒரு கோடு வேர்டு சொன்னால் தான் சில விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பழைய படங்கள்லாம் அந்த பாஸ்வேர்டு மாதிரி வச்சுருப்பாங்களே, இதை சொன்னால் தான் அந்த அண்டா காக்கக்கும் அபு காசுக்கும் எழுந்துலாம் அந்த பாஸ்வேர்டு சொன்னால் தான் அந்த குகை கதவு திறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் இவங்க ஒரு பாஸ்வேர்டு சொன்னால் தான் அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வசந்த சொல்லுவாங்க. அதுக்கு ஏதோ டவுட் கேட்பார் பக்கத்தில் இருக்கிறவர், அதுக்கு சந்தானம் ஒரு கவுண்டர் கொடுப்பாரு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மழை பெய்யும்னா வியாழக்கிழமையே மொட்டை மாட்டு துணியெல்லாம் எடுத்து உள்ள வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த டவுட் கேட்டது ஒரு கவுண்டர் கொடுப்பார். சரி, இப்போ எதுக்கு தப்பிடு அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது நாமளே அந்த மாதிரி எல்லா வேலைகளையும் இப்போ வீட்டில் நம்ம சொன்னோம்ல கடந்த பாடலில் சொன்ன மாதிரி எல்லா வேலைகளும் நாமளே செய்கிறோம். துவைச்ச துணியை காய போடுறோம், மொட்டை மாடியில் காய போட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு மழை வருது, என்ன பண்ணணும், ஓடி போய் எடுக்கணும். இப்போ எங்கேயும் மழை வரப்போது எடுக்க போகிறோம். பாட்டை கேட்டு

0: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூன்று 3:29 39 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போ நமக்கு ரொம்ப வேலை இருக்குது, அவசரமான வேலை இருக்குது, பதில் சொல்லக்கூட நேரம் இல்லை அப்படின்னா நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சில நேரங்களில் பிஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பிஸியாக இருக்கேன் பிஸியாக இருக்கேன்னு சொல்லுவோமா? இன்றைக்கி அந்த மாதிரி நான் ஒரு நபரை பார்த்தேன். நான் பிஸியாக இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருந்தார். ஏன் பிஸியாக இருந்தார்? பாட்டிலையும் பிஸியாக இருக்காங்க, கேட்டுருவோம்.

0: ஹாப்பி.
1: சந்தோஷ் ஹரிஹரன், நீதி மோகன், சரண்யா கோபிநாத், குரல்களில் நான் முத்துக்குமார், சிங்கந்த சந்திரா இவங்க இணைந்து வரிகளை கொடுத்துருக்காங்க. டி இமான் அவங்களுடைய இசையில் அந்த பாடல் வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க படத்துக்காக கேட்டு பிடிச்சோம்.
2: 103.3 FM.
3: ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கூடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
2: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
3: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
2: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
3: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
4: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: மூன்று மணி 36 நிமிடம் 33 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போ சாலைகளில் போகிறது, அந்த விதிகளை கடைபிடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி பிரச்சனைகளில் மாட்டிப்போம். முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா சாலை விதிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஹெல்மெட் போடணும்னா ஹெல்மெட் போடுவோம், சீட் பெல்ட் போடணும்னா சீட் பெல்ட் போடுவோம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பயணம் சரியான போய் முடியும் அப்படின்னா அதெல்லாம் தேவை. சரி, இதுக்கு சொல்கிறோம். சாலையிலே இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னால நம்ம போகிறோம். அதில் போகிறதுலே ரெண்டு வகை இருக்குது, வேகமாக போகிறது, மெதுவாக போகிறது. சரி, அதில் எந்த வகையை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத அது ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ அந்த மெதுவாக போகிறத மட்டும் எடுத்துப்போம். மெதுவாக போனோம் அப்படின்னா பத்திரமாக போய் சேர்ந்துடலாம், ஆனால் சில நேரங்களில் தாமதமாகவும் போய் சேர்ந்துருவோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரெண்டுத்தையும் தள்ளி வச்சுருவோம். இப்போ பாட்டுக்குள்ளேயும் ஒரு விஷயம், மெதுவாக போகுது. ஏன் மெதுவாக போகுது கேட்டுருவோமா?

0: சின்மயி குரல்ல தாமரை வரியில ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இதமான இசையில அந்த இனிய பாடல் என்னை அறிந்தால் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜா

0: சோலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். 3:43 தொட்டுட்ருக்கிற இந்த வேளையில் 2000 ஆண்டுலேருந்து 2020 ஆண்டிற்குள்ள இடைப்பட்ட காலத்தில் வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்களை அப்படி ரேண்டமாக கேட்டுட்ருக்கோம். இப்போது சில வார்த்தைகள், வார்த்தை பிரயோகங்கள், சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அடிக்கடி அதை பயன்படுத்தியிருப்போமா இல்லை புழக்கத்தில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதில் நம்ம சில விஷயங்கள், ஆமாம் இது நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ சமூக வலைத்தளங்களில் சில விஷயங்கள் இப்படி ட்ரெண்ட் ஆகுது. அதாவது ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆமாம் இது நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் மறந்து போயிடும், எங்கே பார்த்தேன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதை பயன்படுத்துவாங்க. அதே போல் கடைசியாக இந்த ஒரு விஷயத்தை நான் கரகாட்டக்காரன் படத்தில் தான் கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்படலை, ஆனால் அது மாதிரி வேறு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அது கேட்டுருவோம், கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் முகநூலில் கமெண்ட்டாக போடுங்க. ஓகே,
1: ஓட்ட உடச்சல் இயம்பி தலைக்கு பெரிச்சம்பழாய உசுர புழியும் பொண்ணு கலரு.

0: சபீஷ் ஜனனி குரல்களில் நந்தலாலா வரியில் சபீஷ் முரளி இன இசையில் அந்த பாடல் கோரிப்பாளையம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
2: இதான்
4: நான் ஜாகவத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எப்பம்.
0: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் வந்து கருத்து பதிவுகளை போடுறீங்க, இன்னும் சிலர். அதில் யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருங்களத்தூர் மாஸ்டர் பி நவநீத கிருஷ்ணன் பாடல்கள் இனிமை வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் பாடல்கள் சூப்பர்னு போட்டிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் இனிய மாலை வணக்கம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்வதவர்தினி வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே தான் இன்னும் சிலரும் சொல்லியிருக்கிறார்கள். ஹேமலதா நைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. வலங்கைமான் துரை அவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பணிக்குழு கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்திருக்கிறவங்க வாரியங்காவல் அங்கேருந்து கதிரவன் கொலஞ்சிநாதன் வந்திருக்காங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் நல்லாயிருக்கு, தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போட்டிருக்கிறவங்க வந்திருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமிர்தராயன் கோட்டை அங்கேருந்து பாரிவள்ளல் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா அவங்க வந்து நைஸ்ன்னு போட்டிருக்காங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நல்லா போயிட்டுருக்கு, அருமையாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் அவர் வந்து, வாரி வழங்கும் வர்ணஜாலம் வளம் தந்திடும் மாயஜாலம், பாடல்கள் நிறைந்த ஆனந்தராகும், பகிர்ந்த பண்பலை மீது இன்ப மோகம் அப்படின்னு இம்மு இம்முன்னு முடிச்சிருக்காரு. ஓகே, வீரராகவன் மாதவர்ந்து போட்டிருக்காங்க. அதன் பிறகு மா செல்வநாதன் வேளங்குடி அங்கேருந்து, வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன் இவங்க வந்திருக்கிறாங்க, வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேனி ஹரிராம் வணக்கம் சொல்லி, ஏழு வண்ணம் போல் மாயாஜாலம் காட்டிட வாழ்த்துகள் வர்ணஜாலத்துக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்லுக்குமார் இனிய பிற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சி முகமது பிலால் டெய்லர் அனையனாவரத்திலிருந்து பாடல் அருமைன்னு போட்டிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர் பிரபு வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடையாளம் போட்டு ஆசீர்வாதன் ராஜேஸ்வரி, அந்த பழைய இரும்பு சாமானுக்கு பேரிச்சம்பானு சொல்லுவாங்களே அதான் நான் அப்படின்னு இருக்கீங்க. ஆமாம், அதே தான். அதுக்கப்புறம் நானுமே எங்கள் ஊரில் கேட்ட மாதிரி தெரியல. அப்புறம் அடுத்து வந்திருக்கிறவங்க ஜி சுகுணா தேவி வர்ணஜாலம் பாடல்கள் ஜொலிக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதன் பிறகு அன்புராணி மாலை வணக்கம் அப்படின்னு போட்டு வர்ணஜாலத்தில் பாடல்கள் நல்லாயிருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து அடுத்து நம்ம எந்த பக்கம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ சின்ன வயசில் சில விஷயங்கள் நமக்கு மனசில் பதிஞ்சிரும். அப்படி சின்ன வயசில் நாம் போகிறது முக்கியமான விஷயம் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்துக்கு சில நேரத்தில் நமக்கு பிடிச்ச விஷயத்தை வீட்டில் வச்சுருப்பாங்க, ஆனால் அதை நம்ம போயிட்டு வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து சாயந்தரமாக தான் கையை வைக்கணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ நமக்கு மனசு பூரா அதே தான் இருக்கும். பள்ளிக்கூடத்தில் பாடம் வீட்டுக்கு எப்படா போவோம், எப்படா பெல் அடிக்கும், அதானே இருக்கும், அதே தான் பாட்டுக்குள்ளேயும். ஆனால் எது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. பாடல் இதுவும்

0: ஷான் குரலில் யுகோ பாரதி, வரியில் டி இமானினுடைய இசையில் அந்த இதமான பாடல் மைனா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-5803-53 மற்றொரு எண் 2838-9871. 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க.

0: வரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை மாலை 4:40. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம். அது என்னப்பா தமிழில் விளையாடுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக 6 தலைப்புகளில் கேள்விகளை நான் அப்படி அள்ளி எடுத்து வந்திருக்கேன். அந்த தலைப்புகளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் ஒரு தலைப்பை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா, கேள்வியினுடைய தன்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லிவிட்டு கேள்வியை நீங்கள் கேட்டுட்டு பதில் சொல்லலாம். முயற்சி பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ என்னென்ன தலைப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது முதல் தலைப்பு. ரெண்டாவது தலைப்பு, வார்த்தைகளை ஒற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது. மூன்றாவது தலைப்பு, வார்த்தைகளில் வேற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது. நான்காவது தலைப்பு, குறிப்பறிதல். ஐந்தாவது தலைப்பு, சரியா தவறா. ஆறாவது தலைப்பு, கணித ஆட்டம். இந்த கணக்கு எடுக்கிறவங்க கொஞ்சம் தேவைப்பட்டால் கால்குலேட்டர் பேப்பர் பேனாலும் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் உங்களுக்காக சொல்கிறேன். 2 இருக்கிறது முதல் எண், அதில் பார்த்தீங்கன்னா 2952 0853 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னொரு எண் 2838 9871 அப்படிங்கிறது இன்னொரு எண். எண்கள் உங்களுக்காக மறுபடியும், 2952 0853 அப்படிங்கிறது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2838 9871 அப்படிங்கிறது இன்னொரு நம்பர். ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது நீங்கள் கூப்பிடலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க. வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டுன்னா குறிக்க பண்ணுறாதீங்க, இல்லை வேறு யார்ட்டையா பேசிட்டு இருப்பீங்க. ஓகே, நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒருவர் வந்திருக்கிறார், கேட்டுருவோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், அருமையாக இருக்கேன். உங்கள் பேர், ஊர் சொல்லுங்கள்.
3: செந்தில் கண்ணன் பேரளம்.
1: உங்க வானொலியோட ஒளி அளவை குறைச்சு அப்படி தள்ளி வச்சிடலாமா? சூப்பர் சார், சொல்லுங்க என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. கணித ஆட்டம். எளிமையா கடினமா எப்படி வேணும்? எளிமையா. சரி ஓகே, ரொம்ப ஈஸி தான். இப்ப நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னு கற்பனையா வச்சுக்கோங்க. ஓகே, தினமும் 8 மணி நேரம் உங்க ஆபீஸ்ல நீங்க வேலை பாக்குறீங்க, கூடவே உங்க ஆபீஸர் கூட ஏசியும் வேலை பாக்குது. இப்போ அந்த ஏசி வந்து 1 மணிக்கு 2 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துது. ஒரு யூனிட் மின்சாரத்தினுடைய விலை 8 ரூபாய் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லணும்.
3: ஒரு மணி நேரத்துக்கு
1: அதாவது மணிக்கு 2 யூனிட் யூஸ் பண்ணுது, 8 மணி நேரம் வேலை பார்க்குது.

0: ஆமா.
1: சரி,
0: இப்போ ஒரு நாளைக்கு எம்புட்டு செலவாகுது அப்படிங்கிறது முதல் கேள்வி. இப்போ 25 நாள் நீங்க உங்க அலுவலகத்தில் வேலை பார்த்தீங்கன்னா உங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குளிர்விட்டிக்கு ஆகக்கூடிய மொத்த மின்சார செலவு எவ்வளோ, அதை சொல்லுங்க பாப்போம். முதல்ல ஒரு நாள் செலவு எவ்வளோ சொல்லுங்க பாப்போம்.
1: ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு 16 யூனிட்.
0: ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு
1: 16 யூனிட்.
0: ஓகே.
1: ஒரு மாசத்துக்கா?
0: ஆ, 25 நாள், ஒரு மாசத்துக்கு 25 நாள் பயன்படுத்துறோம். அதுக்கு சொல்லுங்க.
1: 25 × 16 320, 400.
0: ஓகே ஓகே. எப்படி 1000 போச்சு? சரி, பரவாயில்ல பரவாயில்ல. 128. ஓகே, ஒரு நாளைக்கு மின்சார செலவு
1: 120.
0: இப்போ 25 நாளைக்கு கணக்கு போடுங்க.
1: 25 நாளைக்கு 2560.
0: போடுங்க போடுங்க. மனசுலயே போடுறீங்களா, கால்குலேட்டர் வச்சு போடுறீங்களா? வாயாலேயே போடுறீங்க. சூப்பர், நல்ல விஷயம். போடுங்க, சீக்கிரம் போடுங்க. ரேடியோ தள்ளி வச்சிருங்களேன், அதை தான் கேட்டு கேட்டு
1: பேசிருக்கீங்களா?
0: சூப்பர், 3200. எப்படி கணக்கு போட்டீங்கன்னு அப்படியே
1: முதல்ல சொல்லுங்களேன். அதாவது ஒரு நாளைக்கு 2 யூனிட், ஒரு நாளைக்கு ஒரு 8 யூனிட்.
0: 8 மணி நேரம் 2 யூனிட்.
1: 8 மணி நேரம் 2 யூனிட், 8 ரூபா. அதை கணக்கு பண்ணணும் சார்.
0: ஓகே.
1: அதுக்கப்புறம் அதை 25 பெருக்கிட்டேன்.
0: 25 பெருக்கிட்டீங்க. அப்போ 8 மணி நேரத்துக்கு 2 யூனிட் வச்சா 16 யூனிட் கிடைக்குது ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு அப்போ 128 ரூபா. அப்படின்னா 25 நாளைக்கு பெருக்குனா 3200 என்பது மிகச் சரியான பதில். வாழ்த்துக்கள் சார், கலக்கிட்டீங்க. நன்றி. வாங்க, அவ்வளோதான் அவ்வளோதான். ஒரு ஆளுக்கு ஒரு கணக்கு தான். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா கிடைக்கும். நன்றி. ஓகே, அடுத்த நபர். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்து பேசலாம். வணக்கம் மேம், யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. உங்களுக்கு இணைப்பு கிடைச்சிருச்சு, நான் பேசுறது கேக்குதா இல்லையா, இல்ல வேற எங்கயாவது யோசிச்சுட்டு
2: இருக்கீங்களா?
0: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க சொல்லுங்க. ஊரு பேர் சொல்லுங்க. கோமதி. எங்க இருந்து மேம் பேசுறீங்க? முதல் முறையாக பேசுறீங்க, வாழ்த்துக்கள். முதல் முறை நிதானமாக பேசலாம், அருமை. வாழ்த்துக்கள், தொடர்ந்து பேசுங்க சரிங்களா? சரி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த தலைப்புல கேள்வி வேணும் சொல்லுங்க.
2: சரியா தவறா?
0: சரியா தவறா, எளிமையா கடினமா, எப்படி வேணும்?
2: எளிமையா கொடுங்க சார்.
0: சரி ஓகே. இப்ப மனிதர்கள் தூங்கக்கூடிய நேரத்தை பத்தி ஒரு கேள்வி. மனிதர்கள் தூங்கும் போது மூளை முற்றிலும் ஓய்வு நிலைக்கு சென்று விடுவதால் விழித்திருக்கும் நேரத்தை விட தூங்கும் போது மூளையின் ஆற்றல் நுகர்வு மிக குறைவாகவே இருக்கும். அதாவது தூங்குறப்ப மூளை வந்து எனர்ஜியை கொஞ்சம் கம்மியா தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா?
2: சரிங்க சார்.
0: சரின்றீங்களா?
2: ஆமா சார்.
0: எப்படி, ஏதாவது காரணம் இருக்கா?
2: நினைக்கிறீங்க?
0: ஓகே, இல்லை, தவறு என்பது சரியான பதில். தூங்கும் போதுதான் இன்னும் தீவிரமா செயல்படுது. ஒரு தூக்க நிலையின் போது விழித்திருக்கும் நேரத்திற்கு இணையான ஆற்றலை மூளை பயன்படுத்துகிறது. பகலில் சேகரித்த நினைவுகளை நைட்ல அசை போடுறது, இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், நாளைக்கு இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் நச்சுக்களை வெளியேற்றுதல், நரம்பு இணைப்புகளை சீரமைத்தல், இப்படி முக்கியமான பல வேலைகளை தூக்கத்தில் தான் நம்ம மூளை வந்து பண்ணுது. அதனால் அது பெருசாக அப்படி ஒன்றும் ரெஸ்ட்லாம் எடுத்து நிதானமாக இருந்துடாது. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. சொல்லுங்க கலா. காரமான உணவை உண்ணும் போது நாக்கில் ஏற்படும் எரிச்சலை தணிக்க தண்ணீர் குடிப்பதை விட

0: பால் அல்லது தயிர் சாப்பிடுவதே உடனடி நிவாரணம் தரும், சரியா தவறா சொல்லுங்க. அதான் காரமான சாப்பாடு சாப்பிட்றோம், நாக்கில் திடீர்னு எரிச்சல் வருது, பச்சை மிளகாய் கடிச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நமக்கு நாக்கெல்லாம் எரியும்லோ, அப்போ தண்ணி குடிக்கிறத விட பால் தயிர் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றேன், அது சரியா தவறா சொல்லுங்க.
1: சரி
0: சரின்றீங்களா? எப்படி ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கீங்க. சரி, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், சரிங்களா? கொஞ்ச நேரம் அப்படி கேள்வி கேட்டாலே அப்படியே ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க, இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ. சரியா தான் சொல்லிருக்காங்க, காரமான உணவு உண்ணும்போது பால் அல்லது தயிர் சாப்பிடுவது கொஞ்சம் நிவாரணம் தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, மிளகாயில கேப்சசைன் அப்படின்னு ஒரு எண்ணெய்த்தன்மை கொண்ட ஒரு வேதிப்பொருள் இருக்கு, அதுதான் நம்ம நாக்கில் அப்படி பிச்சுக்க வைக்கிது, எரிச்சலை உண்டு பண்ணுது. அது பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஒரு கரைப்பான், அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா எண்ணெயை கரைக்காமல் நாக்கு முழுதும் பரப்பி விட்டுரும். ஸோ அது எண்ணெய்த்தன்மை உள்ள பொருள் அப்படிங்கிறனால அது வந்து தனக்குள்ளே கரைச்சிக்காம எல்லா இடத்தையும் போ அப்படி போ நல்லா சுற்றி நல்லா எல்லா பக்கமும் போய் எரிச்சலை உண்டு பண்ணுன்னு தண்ணீர் அது கொஞ்சம் பரப்பி விடக்கூடிய ஒரு பண்பு கொண்டது. அதுக்கு பதிலாக பாலில் கேசின் அப்படின்னு ஒரு புரதம் இருக்குது, அந்த புரதம் என்ன பண்ணும் அப்படின்னா மூலக்கூறுகளை உடைச்சி கரைச்சி நாக்கிலிருந்து அகற்றி எரிச்சலை வந்து தணிக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்குது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பீங்களானா? கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்க கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
2: பிஎம் சரவணன் பேசுறேன் சார்.
0: பிஎம் சரவணன், சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
2: சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறோம்
0: சார். சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா, எப்படி வேணும்?
2: எளிமையா கொடுங்க சார்.
0: எளிமையா? சரி, ரொம்ப ஈஸியா தான். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா இந்த விஷயம்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போவோம். அந்த அது பத்தி ஒரு கேள்வி. என்னவா இருக்கும் கண்டுபிடிங்க பாப்போம். சாயந்தரம் 6 மணி ஆச்சுனாலே இந்த விஷயம்லாம் நம்ம கண் மூடி வந்துட்டு போவோம். என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க? சரி பரவாயில்ல, விடுங்க, உங்க ஊர்ல அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சரி, அதாவது கொசுக்கள் பத்தி தான் கேள்வி. ஐஸ்லாந்து அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் கொசுக்களே இல்லை அப்படின்னு நம்ம சின்ன வயசுல அந்த பொது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படிச்சிருப்போம். அதான் அந்த நாட்டில் கொசுக்களே இல்லையா அப்படிங்கிறதுக்கு காரணமா நான் ஒரு 4 காரணங்களை சொல்றேன். அது எது சரின்னு சொல்லுங்க. ஐஸ்லாந்து நாட்டில் கொசுக்களை முற்றிலும் இல்லாதது இருப்பதற்கு காரணமாக அமைந்த அறிவியல் காரணம் அப்படின்னா, முதல் காரணம் அதிகப்படியான அசுர எரிமலை புகையால அப்படிங்கிறது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலையால். மூன்றாவது காரணம் கொசுக்களுக்கு தேவையான ரத்தம் அங்கே இல்லை அப்படிங்கிறதுனால. நான்காவது காரணம் நிலத்தடி நீரில் உள்ள நச்சுத்தன்மையால். இந்த 4 காரணத்தில் என்ன காரணத்தினால அந்த நாட்டில் கொசுக்கள் அதிகமா இல்லை சொல்லுங்க பாப்போம். கொசுக்களுக்கு தேவையான ரத்தம் இல்ல, அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் உடம்புல ரத்தமே இல்லன்றீங்களா? அதுதான் என் வேலை, நீங்க குழம்ப கூடாது, தெளிவா சொல்லணும், சொல்லுங்க. இப்ப ரெண்டு இல்லன்னு ஆயி போச்சு, இன்னும் ரெண்டே ரெண்டு தான், இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ட்ரை பண்ணுங்க. ஒரு வாய்ப்பு தான், ஒன்னா ரெண்டா, எரிமலை புகை அதுதான் காரணமா இல்ல மாறிக்கொண்டே இருக்கும் தட்பவெப்ப நிலையா? எதனால
2: இல்ல சார்? ரெண்டு சார்,
0: ரெண்டு.
2: அது
0: நான் அப்படிதான் குழப்புவேன், நீங்க தெளிவா இருக்கணும். இப்ப இந்த ரெண்டுல ரெண்டுன்னு சொல்லிருக்கீங்க, ஏன் அப்படின்னு சொல்லுங்க, காரணத்தை சொல்லுங்க. தெரியுமா?
2: அதாவது நீங்க சொல்லுங்க சார், இந்த தட்ப வெப்பநிலை.
0: அதனாலன்றீங்க?
2: கொசுக்கள்
0: உறைய வைக்கக்கூடிய குளிர்காலத்திலயும் முட்டையிட்டு வசந்த காலத்தில் பொறிக்கும், ஆனால் ஐஸ்லாந்தில் ஒரே நாளில் மாறி மாறி உரை பணியும் இருக்கும், மிதமான காலநிலையும் இருக்கும். இப்படி மாறி மாறி இருந்தால் அது எங்கிட்டு பொறிக்கிறது? அதனால் அது அப்படியே தான் இருக்கும், அது பொறிக்காது. அப்போ என்ன நடக்கும், கொசுக்களுடைய வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிறது நின்று போயிடுது. ஒரு கோழி முட்டையிடுச்சுன்னா அது பொறிக்கணும்னா அந்த கதகதனை அந்த ஒரு இன்குபேட்டர் சொல்லுவாங்களே, கோழி வந்து அடகாக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும். அது அங்கே அந்த சூழல் வந்து இல்லை, அதனால் என்ன பண்ணும், முட்டை முட்டையாகவே இருந்து விடுகிறது, அதிலிருந்து கொசு குஞ்சுகள் பிறப்பதில்லை. ஓகே, அப்படிதான் நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, பேர் சொல்லுங்க மேம்.
3: நான் ராமநாதபுரம்.

0: முருகன்.
1: ராமநாதபுரம் பாசங்குடியிலிருந்து முருகன்.
0: பாசங்குடி கிடையாது, காத்தன்குடி.
1: ஓகே, எனக்கு ரொம்ப தூரத்திலிருந்து பேசினாலும் எனக்கு கம்மியாக தான் கேட்குது, அதனால தான் ரெண்டு வாட்டி சொன்னேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
0: என்ன தலைப்புண்டா?
1: வேற்றுமை கேக்குறேன், நான்கு வார்த்தைகள் கொடுப்பேன், எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும், ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும், அது எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும், சரிங்களா? ஆமா, எது அது வேறுபட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே
0: சார்,
1: நீங்க கிராமமா நகரமா? கிராமம். அப்படின்னா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கான நான்கு வார்த்தைகள்ல முதல் வார்த்தை வேப்பம் எண்ணெய். வேப்ப எண்ணெய் இருக்குல்ல, வேப்ப எண்ணெய். ரெண்டாவது வார்த்தை புங்கம் எண்ணெய், புங்க மரத்துல இருந்து வரக்கூடிய புங்க எண்ணெய். மூணாவது வார்த்தை இழுப்பை எண்ணெய். நான்காவது வார்த்தை சூரியகாந்தி எண்ணெய். இது நான்குல ஏதோ ஒன்று வேறுபட்டு இருக்கு, எதனால வேறுபட்டிருக்குன்னு காரணத்தோட சொல்லுங்க. சிறப்புகளை சொல்றீங்க, நல்லது. ஆனா இது நான்குல
0: அதிகமா இருக்கு.
1: சரி, இப்ப நீங்க இப்ப வேப்ப எண்ணெய் பத்தி சொல்லிட்டீங்க, புங்க எண்ணெய் பத்தி கேள்விப்பட்டீங்களா? இல்ல இருக்கா? இழுப்பை
0: என்ன,
1: சூரியகாந்தி
0: என்ன?
1: இப்ப இப்ப இது எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி எது வித்தியாசமா இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். சரி பரவாயில்ல, வேற யாராவது சொல்றாங்களா கேட்போம். நன்றி சார், நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, இந்த கேள்வியில் எது வேறுபட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நமக்கு ஃபோன் பண்ணி அழைத்து பதில் சொல்லி விளையாடலாம். இப்போ ஒரு பாட்டு வருது, பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆடலாம்.

0: செந்தில் ராஜலக்ஷ்மி குரல்களில் அம்ரீஷ் கணேஷ் அவங்களுடைய இசையில் அந்த அட்டகாசமான பாடல் சார்லி சாப்ளின் 2 படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3 FM.
1: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி பிரசன்னா.
2: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் விடும். அந்த ஸ்டேஜை நம்ம வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறையா பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது பொறுமையாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் அ ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரில. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளாக இருக்கணும்.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: நான்கு மணி 4:22 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம். பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
2: பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி, வணக்கம் மேம். சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
4: அந்த வேற்றுமை பதில் சொல்லலாமா?
2: சொல்லுங்க. நான்கு எண்ணெய்களை பத்தி சொல்லியிருந்தேன், சொல்லுங்க.
4: சன்ஃபிளவர் ஆயில் தான்.
2: சன்ஃபிளவர் ஆயில் தான், எதனாலே சொல்றீங்க சன்ஃபிளவர் ஆயில்னே?
4: அது மட்டும் தான் குக்கிங் பர்பஸ்.
2: ஓகே, மத்ததெல்லாம் என்ன பண்ணுவோம்?
4: அதுக்கு பண்ண முடியாது.
2: பண்ண முடியாது? ஓ, குக் பண்ண முடியாது. வேற என்ன பண்ணலாம்? இந்த வேப்ப எண்ணெய், புங்கன் எண்ணெய், இழுப்பு எண்ணெய் எல்லாம் என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு ஏதாவது?
4: அந்த மாதிரி இல்ல, அதுல மெடி

0: மெடிசினல் பர்பஸ் இருக்கு.
1: மெடிசினல் பர்பஸ், ஓகே, சிறப்பு. அப்புறம்
0: வேற
1: ஒன்றும் ஐடியா இல்லை. சரி, பரவாயில்ல. மெடிசினல் பர்பஸ் அப்படிங்கிறது ஒரு காரணம், சரியா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து விவசாய தேவைக்காகவும் இதை பயன்படுத்துவாங்க. ஓகே, நன்றி மேம், சரியான பதில், வாழ்த்துக்கள். ஓகே, அவ்வளோதான், வந்தாங்க, பதில சொன்னாங்க, டொயின்னு சவுண்டு போட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி சூரியகாந்தி எண்ணெய் தான் சரியான பதில். வேப்பம் எண்ணெய், புங்கம் எண்ணெய், இழுப்பு எண்ணெய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு கிருமி நாசினியாகவும், அதே நேரத்தில் பூச்சிகளை, விவசாயத்தில் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு, நமக்கு மனிதர்களுக்கு கிருமி நாசினியாகவும், மருத்துவ குணங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுவும் மனமுள்ள எண்ணெய்கள். சூரியகாந்திங்கிறது சமையல், முற்றிலும் சமையலுக்காகவும் நம்ம முதன்மையான ஒரு சமையல் எண்ணெயை அதை பயன்படுத்துகிறோம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சார், யாரைங்கிறது பேர் சொல்லுங்க.
2: சுதாகர் சார், வணக்கம் சார்.
1: சொல்லுங்க சார், பேரு, ஊரு சொல்லுங்க.
2: கும்பகோணம் பாபுராஜ் வர முகமது இக்பால்.
1: முகமது இக்பால், சொல்லுங்க சார், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
2: எனக்கு வந்து ரைட் டு சாய்ஸ்.
1: ஓகே, சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது.
2: ஆமா ஆமா.
1: ஓகே, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
2: ஈஸியா கொடுத்துருங்க, போன வர மாதிரி.
1: போன வர மாதிரி. ஓகே, இப்ப நிலாவை பத்தி ஒரு கேள்வி. உங்களை நிலாவை கூட்டு போக போறேன். ஓகே, நிலவுல இருந்து இல்ல இல்ல இப்பயே போயிடலாம், அவ்வளவுதான், வந்தாச்சு. நிலாவில் லேண்ட் ஆயிட்டீங்க. ஓகே, இப்போ நிலாவில் இந்த நேரத்தில் நீங்க பாக்குறீங்க, வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்க, பூரா கருப்பா இருக்கு. ஏன் கருப்பா இருக்கு? அதான் கேள்வி. நம்ம நாட்டில், நம்ம ஊர்ல வானம் வந்து அப்ப பொழுதுக்கு ஏற்ற மாதிரி நீலம், அப்புறம் ஒரு மாதிரி மஞ்சள் சிவப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். நிலாவில் இப்ப நீங்க பார்க்கும்போது கருப்பா தான் இருக்கு. ஏன் கருப்பா இருக்கு? அதுக்கு காரணம் நானே சொல்றேன், நாலு காரணம் இருக்கு. இது சரின்னு சொல்லுங்க. ஓகே,
2: நிலாவில இருந்து பூமியை பாக்குறதா சொல்றீங்களா?
1: இல்ல இல்ல, நிலாவில இருந்து வானத்தை பாக்குறீங்க. இப்ப முதல் காரணம், ஆமா, நாலு காரணங்கள் நானே சொல்றேன், எது சரியா இருக்குன்னு சொல்லுங்க. முதல் காரணம், நிலவின் மேற்பரப்பு ஒளியை உறிஞ்சுவதால், முதல் காரணம். ரெண்டாவது காரணம், வளிமண்டலம் மற்றும் ஒளிச்சிதறல் இல்லாததால் அப்படிங்கிறது ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், சூரிய ஒளி நிலவை அடைவதில்லை அப்படிங்கிறதுனால. நான்காவது காரணம், நிலவின் அசுர குளிர்ந்த சூழலினால் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது. நான்கில் எது சரியா இருக்கும் நீங்க
2: நினைக்கிறீங்க?
1: நிலவின் மேற்பரப்பு ஒளியை உறிஞ்சிக்குதுன்னு சொன்னேன். ரெண்டாவது வளிமண்டலம், ஒளிச்சிதறல் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். இது ரெண்டுல எது சொல்லுங்க?
2: ஒன்னு சொல்லலாம் சார்.
1: ஒன்னு சொல்லலாம் அப்படின்றீங்களா?
2: ஆமா சார்.
1: தண்ணியை உறிஞ்சிற மாதிரி ஒளி எல்லாம் உறிஞ்சிருது அப்படின்றீங்க.
2: ஆமா,
1: அதனால ஒண்ணும் தெரியலன்றீங்க. நல்லா யோசிக்கிறீங்க. சரி, வேற யாரா சொல்றாங்களான்னு பாப்போம். நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. வேற யாராவது சொல்றாங்களான்னு பாப்பல, பதில் நான் சொல்லிடுறேன். ஓகே,
2: ஓகே சார்,
1: நன்றி சார். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிறது பேர் சொல்லுங்க ஐயா.
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார்.
1: சா சிவகுமார், அருமையாக இருக்கிறேன், நீங்களும் இருப்பதாக நம்புகிறேன், சொல்லுங்க. தீயணைப்பு கருவிகள் பயன்படுத்துவாங்க இல்லையா?
3: ஆமா ஆமா.
1: ஒரு மாதிரி சிவப்பா சிலிண்டர் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல?
3: ஆமா,
1: அத பத்தி தான் கேள்வி.
3: சொல்லுங்க.
1: தீயணைப்பு கருவிகளில், அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்கர்ஸஸ், அதுல வந்து பயன்படுத்தப்படக்கூடிய CO2 கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற வாயு எரியும் பொருளின் வெப்பநிலையை குறைப்பதுடன் ஆக்சிஜன் தொடர்பையும் துண்டித்து தீயை அணைக்கிறது அப்படின்னு சொல்றேன். அதாவது அதுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா எரியக்கூடிய பொருளோட வெப்பநிலையை குறைச்சிருது, ஆக்சிஜனோட தொடர்பு கொள்றதையும் துண்டிச்சிருது அப்படின்னு சொல்றேன். இது சரியா தவறா? சரிதான் அப்படின்றீங்க. எதனால, ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல சும்மா அப்படி கெஸ்ஸிங்கா?
3: இல்ல இல்ல, அதாவது கார்பன் டை ஆக்சைடு போனாலே வந்து நெருப்பு வந்து அணைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது.
1: ஓகே,
3: அதனாலதான் நான் அதான் திங்க் பண்றேன் சார்.
1: சிறப்பு, நெருப்பு எரியணும்னா அதுக்கு முதல்ல தேவை ஆக்சிஜன் வாயு.
3: ஆக்சிஜன் தான் தேவை.
1: ஆமா, ஆக்சிஜன் இல்லைன்னா நெருப்பு எரியவே எரியாது.
3: ஆமா ஆமா.
1: அப்ப CO2 அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் வேற மாதிரியானது. நீங்கள் சொன்னது மிக சரியான பதில், வாழ்த்துக்கள் சார்.
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: வணக்கம், நன்றி. வாங்க, அவ்வளோதான், அது அவங்க சொன்னதுதான் மிக சரியான பதில். அதாவது தீயணைப்பு கருவியில் திரவ நிலையில் இருக்கக்கூடிய CO2 அப்படிங்கிறத தான் அதுக்குள்ளே அந்த சிலிண்டருக்குள்ளே ஃபுல் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வெளியேறும்போது அதிவேகமாக விரிவடையும். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடை அமைக்கி உள்ளே வச்சிருக்கும்போது வெளியே வந்தோடனே ஏ நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு கொண்டாட்டமாக அந்த கூல்ட்ரிங்க்ஸில் வருதில்ல, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூல்ட்ரிங்க்ஸ் பற்றி ஒன்று சொல்லலனா இல்லை, நுரை வந்து பொங்கி வருது அப்படின்ட்டு. அதே விஷயம் தான் கிட்டத்தட்ட இங்கேயும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கோங்களேன். இதில் வந்து என்னென்னா,

அது வெளி ரொம்ப வெளிவரும்போது அதிவேகமாக விரிவடையும். அப்போ வந்து என்ன நடக்கும்னா, உலர் பனிக்கட்டி ட்ரை ஐஸ் போல் அது வந்து குளிர்ந்த வாயுவாக திடீர்னு மாறும். இப்படி மாறுறதுனால எரியக்கூடிய பொருளோட வெப்பநிலையை அப்படியே கடுமையாக குறைக்கிறது முதல் விஷயம். ரெண்டாவதாக, காற்றை விட அடர்த்தி அதிகம் அப்படிங்கிறனால தீயை சுற்றி ஒரு போர்வையை போத்தி மூடினது போல் இந்த CO2 வந்து அங்கே ரியாக்ட் பண்ணும், அங்கே வந்து அது அப்படி நடக்கும். அப்போ என்ன நடக்கும், எரிவதற்கு முக்கியமான

0: எரிவதற்கு முக்கியமான ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் இல்லைன்னா நெருப்பு அவ்வளோதான், நான் கிளம்புறப்பா நீயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்போ இதுதான் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம். ஒரு போர்வையை தூக்கி போட்டால் என்ன நடக்குமோ அந்த மாதிரி விஷயத்தை இந்த தீயணைப்பு கருவிகளில் இருக்கக்கூடிய CO2 அப்படிங்கிற வாயு செய்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துடுங்க பேசலாம். வணக்கம், நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் மேம், சொல்லுங்க யாருங்கிறது, பேர சொல்லுங்க.
1: என்ன
0: ஒரு கண்டுபிடிப்பு, நான் கூட இப்படி யோசிக்கல பாருங்களேன்.
1: நான் அப்ப பிடிச்சு லைன் போட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்ல. எங்க ஊர்ல இழுப்பெண்ணெய் எல்லாம் சமையல் பண்ணுவாங்க.
0: முதன்மையா உணவுக்கு பயன்படுத்துறோம், விவசாயத்தோட தொடர்புபடுத்தி தான் யோசிச்சேன். அதான் நான் வச்ச வேறுபாடு.
1: நான் வந்து மரத்துல மூணுமே மரம், இது மட்டும் செடி.
0: சரி, ஓகே, சிறப்பு. அடுத்த முறை இப்படி கூட யோசிக்கலாம். குழு கொடுத்துட்டீங்க, நன்றி. சரி, உங்களுக்கு என்ன கேள்வி வேணும் சொல்லுங்க.
1: குறிப்பறிதல்
0: எளிமையா கடினமா?
1: நம்ம
0: வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் கேள்வி, சரிங்களா? முதல் குறிப்பு, 20th century தொடக்கத்தில் ஒரு பெல்ஜிய அமெரிக்க வேதியியலாளர் இயற்கையான அரக்கு போன்ற ஒரு பொருளை செயற்கையாக வேதிவினைகள் மூலம் தயாரிக்க முயன்றார். அப்பதான் நான்
1: உருவாக்கப்பட்டேன்.
0: பாதரசம் கண்ணாடி இல்ல. சரி, அடுத்து இரண்டாவது குறிப்பு, நான் வெப்பத்தால் உருகி குளிர்ந்தவுடன் மீண்டும் இறுகி கடினமான வடிவத்தை பெறும் உலகின் மிக முதலாவது முழுமையான செயற்கை பாலிமர், அதாவது சிந்தட்டிக் பாலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீடுகளில் உள்ள மின்சார சுவிட்சுகள், மின் கம்பிகளின் இணைப்புகள், பழைய காலத்து கருப்பு தொலைபேசிகள், சமையல் பாத்திரங்களின் வெப்பம் தாங்கும் கைப்பிடிகள் ஆகியவற்றை நான் வந்து இருக்கிறேன். அதெல்லாம் நான் என்ன தயாரிக்க பயன்படுறேன்.
1: பிளாஸ்டிக் வயர், பிளாஸ்டிக் கைப்பிடி, அந்த மாதிரி வரும்.
0: அதை தான் நானே சொல்லிவிட்டேன். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க.
1: அதுக்கு பேரு
0: சொல்லுங்க. பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்ல நிறைய டைப் இருக்கு.
1: PVC.
0: நமக்கு தெரிஞ்சது PVC. கூட்டுவினையால் உருவாகும் ஒரு தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக், அப்படிங்கறது அங்க உள்ள இருக்கக்கூடிய விஷயம். இப்பவும் ட்ரை பண்றீங்களா? முடியல. பயன்படக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பேரு பேக்லைட். ஓகேங்களா? ஆமா, இது ஒரு முறை தான் வந்து அதை உருக்கி அப்படி டிசைன் பண்ண முடியும், மறுமுறை அது எரியவே எரியாது. அதனாலதான் சுவிட்சில் அதை பயன்படுத்துறாங்க. நன்றி, வாங்க, நல்ல முயற்சி. ஓகே, நன்றி, வாங்க, கலக்கிட்டீங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நிறையா விஷயம் இருக்கும். இப்போ பாட்டு வருது ரொம்ப தாராளமாக.

0: அனிருத் ரவிச்சந்தர் இசையில் வந்து மறு யார் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அனிருத் ரவிச்சந்தர் தான் பாடியிருக்காரு. கூடவே வந்து ஷான் ரோல்டன், விவேக் மெர்வின், இன்னோ கெங்கா இவங்க எல்லாருமே இசையமைச்சிருக்கிறாங்க அவங்க கூட. இப்போது அந்த படம் தாராள பிரபு படத்துக்காக கேட்டு முடித்தோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூ

0: இன்று இரவு 10:05 முதல் காலை 5 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் பௌர்ணமி பூக்கள்.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-29-52-08-53 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் நிகழ்ச்சியில் ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இருக்கிறது?
2: அண்ணா நகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
1: அண்ணா நகர்ல இருந்து மாலிதேவி, சொல்லுங்க மாலிதேவி.

0: ஆமா,
1: என்ன தலைப்பு வேணும்?
0: எனக்கு ஒற்றுமை.
1: ஒற்றுமை. எளிமையா கடினமா?
0: எப்படினாலும் கொடுங்க.
1: எப்படினாலும் கொடுக்க. அதானே
0: நீங்க கடைசி வரைக்கும் சொல்லி கொடுப்பீங்க.
1: கடைசி வரைக்கும் சொல்லி கொடுப்போம். ஓ, இதையே ஒரு ட்ரிக்கா வச்சுக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு மட்டும் அப்படி சொல்ல மாட்டோம், உங்களை போட்டு குழப்புவோம், இன்னும் குழப்புவோம். ஓகே, மீன் பிடிச்சிருவீங்க. என்னதான் குழப்பினாலும் மீன் பிடிச்சிருவோன்றீங்க. சரி பாப்போம். ஒற்றுமையில உங்களுக்கு முதல் வார்த்தை ஈர்க்கும் தலைப்பு, கேட்சி ஹெட்லைன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. ஈர்க்கக்கூடிய தலைப்பு, முதல் வார்த்தை ஈர்க்கும் தலைப்பு, ஈர்க்கக்கூடிய தலைப்பு. ஓகே, ரெண்டாவது வார்த்தை சுருக்கமான உள்ளடக்கம், கான்சைஸ் கண்டென்ட், கான்டென்ட். மூன்றாவது வார்த்தை அழைப்பு விடுத்தல், கால் டு ஆக்ஷன். நான்காவது வார்த்தை காட்சி ஊடகம், விஷுவல் மீடியா. இது நான்குமே ஏதோ ஒன்றோடு தொடர்புடையது, என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க.
0: இது எல்லாம் இந்த தொலைக்காட்சி சம்பந்தமானது.
1: தொலைக்காட்சி சம்பந்தமானது. அப்புறம்
0: நம்ம வந்து அது ஈர்க்கும் மாதிரிதானே?
1: ஆமா, நீங்க ஓரளவு முயற்சி பண்ணிட்டீங்க. இதெல்லாம் ஆனா அதிகமா எங்க நடக்குது? தொலை ஈர்க்கக்கூடிய தலைப்பு. ஓகே, அடுத்து ரெண்டாவது வார்த்தைக்கு என்ன சொல்றீங்க?
0: விவாத மேடை.
1: விவாத மேடை. ஆ சரி, ஓகே ஓகே. அப்புறம்
0: விவாத மேடையில நடக்கும். அப்புறம் பட்டிமன்றம்.
1: பட்டிமன்றம். இங்க எல்லாமே இது பொருந்தது அப்படின்றீங்க.
0: நடக்கும்
1: வாங்க, எங்க கடையில இப்படி எல்லாம் துணி இருக்கு, எங்க கடையில இப்படி எல்லாம் நகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சமூக வலைதளங்களை இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய விஷயம். சமூக ஊடக, சமூக வலைதளங்கள் இருக்கு இல்லையா, சமூக ஊடக விளம்பரங்கள்ல இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு யுக்தி. சோசியல் மீடியாஸ் நம்ம இப்ப பயன்படுத்துறோம் இல்லையா, அதுல அதுல வந்து பொருட்களை வாங்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி யுக்தி எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதேதான் அதேதான் அதேதான். ஓகே, ஆமா, அதோட விட்டுருவோம். நன்றி நன்றி, நல்ல முயற்சி பண்ணீங்க. நன்றி மேம், நன்றி மேம். அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சமூக வலைதளங்கள்ல உழவுனீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் வரும், வாங்க இந்த பொருளை பாருங்க, இந்த ஷூவை பாருங்க, இந்த சட்டையை பாருங்க, இந்த வேட்டியை பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படி நம்மளை கண்ணை கவர்ற மாதிரி டிசைன் டிசைனா போட்டிருப்பாங்க. நாமளும் பார்த்துட்டு ஆஹா நல்லா இருக்கேன், தேவையில்லைனாலும் ரெண்டு வாங்கி போடுவோம், கம்மி விலையா இருக்குன்னு சொல்லி அதை ஈர்க்கக்கூடிய தலைப்பை பார்த்துட்டு மயங்கி போய் உள்ள போயிருவோம். அப்புறம் அதை பத்தி கொஞ்சம் உள்ளடக்கங்கள் கொடுப்பாங்க. அது பொருள் வாங்கக்கூடியது மட்டும் இல்ல, இன்னும் பல விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்டது எதுவா வேணாலும் இருக்கலாம், சரிங்களா. அதன் பிறகு அழைப்பு விடுத்தல், அதான் கால் டு ஆக்ஷன். அங்கே ஒரு பட்டன் இருக்கும், உடனே வாங்கணுமா, உடனே அப்ளை பண்ணுமா, தொடுங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் காட்சி ஊடகம், அதை காட்சிப்படுத்தி காமிக்கிறது. ஓகே, இதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துருக்கி பேசலாம், வாங்க சார்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து கூப்பிடுறீங்க, பேர் ஊர் சொல்லுங்க.
2: தாய் தந்தை துணை, தஞ்சை மாவட்டம் உப்பிலிபுரம்லேருந்து வாழ்வாள் மடத்தைய கலைஞர் ராமன் பேசுறீங்க.
1: ஓகே ராமன், உப்பிலி அப்பன் புறமா, அது ஊர் பேர் மட்டும் மறுக்கா சொல்லுங்க.
2: உப்பிலியப்பன் கோவில்.
1: ஓ, அந்த படத்துல சொல்லுவாங்களே அந்த ஊருங்களா?
2: அம்மா.
1: ஓகே, உப்பிலியப்பன் கோவில், சூப்பர். சரி ஓகே, உங்களுக்கு என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
2: சரியா தவறா?
1: சரியா தவறா. எளிமையா கடினமா, எப்படி வேணும்?
2: எளிமையா கொடுங்க. சின்ன பையன் நானு.
1: சின்ன பையன். ஓகே,
2: 57 வயசு ஆகுது.
1: சரி, 57 வயசு தான் ஆகுது, சின்ன பையன், பரவாயில்ல. 57 வயசு சின்ன பையன். உங்களுக்காக கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன். ராக்கெட், ராக்கெட் பாத்துறீங்களா? ராக்கெட்டு, அது பத்தி தான் கேள்வி. விண்வெளிக்கு செல்லக்கூடிய ராக்கெட்டுகள் இருக்கு இல்லையா, தரைப்பகுதியிலிருந்து செங்குத்தாக, அதாவது வெர்டிக்கலா புறப்பட, காரணம் நேரா நட்டு வச்சிருக்காங்கல்ல, ஏன் கோணலா வைக்காம நேரா நட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறதான் கேள்வி. அதை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். விண்வெளிக்கு செல்லும் ராக்கெட்டுகள் தரைப்பகுதியிலிருந்து செங்குத்தாக புறப்படுவதற்கு காரணம் பூமியின் வளிமண்டலத்தை மிக குறைந்த செலவில், மிக குறைந்த தொலைவில் கடந்து வெளியேற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்றேன். அதான் ராக்கெட்டுகள் செங்குத்தா வச்சிருக்கிறது, அந்த வளிமண்டலத்துல மிக குறைந்த தொலைவில் டக்குன்னு வெளியே போகணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். சரியா தவறா? கரெக்ட்ன்றீங்களா? ஏதாவது காரணம் இருக்குமா இல்ல சும்மா சொல்றீங்களா?
2: செங்குத்துல போறதுக்கு தானே சொல்றீங்க.
1: ஆமா, செங்குத்தா வச்சு போறதுக்கு. நன்றி நன்றி. ஆமா, ஏன் கோணெல்லாம் வைக்கல, பிளைட் எல்லாம் படுக்கு வாக்குல போகுது, அப்படி ஹரிசாண்டலாவே போகுது, இது ஏன் வெர்டிகலா போகுது அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இன்னொருக்கா நம்ம சொல்லிடுறோம், பூமியின் வளிமண்டலம் ரொம்ப அடர்த்தியானது, சாய்வான பாதையில போனோம் அப்படின்னா அதிக காற்று உராய்வை நம்ம எதிர்கொள்ள

0: பெயரிடும். ஏன்னா இப்போ வளிமண்டலம் ஹரிசான்லாம் இருக்கும்போது நாமளும் வளிமண்டலத்தோடையே இணையாக பயன்படுத்தி அப்படியே இப்போ பயணம் செஞ்சுட்டு இருப்போம். வெர்டிகலாக போகும்போது தான் இப்போ சும்மா ஒரு ஜான் அளவுக்கு இப்போ நம்ம இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன், ஒரு ஜான் அளவை கடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படின்னா நம்ம ஹரிசான்டலாக படுக்க வாட்டிலே போனோம்னா அதை விட்டு வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் நீண்ட நேரம் பயணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வெர்டிகலாக இருந்தால் அதனுடைய எவ்வளோ அந்த ஒரு ஜான் செல்ல எவ்வளோ தொலைவு போகணுமோ அதை கடந்தாலே போதும். இப்போ நம்ம கோணலாக போகும்போதை விட வெர்டிகலாக செங்குத்தாக போகும்போது வெகு விரைவில் சீக்கிரமாக அந்த இடத்த நம்ம வளிமண்டலத்தை கடந்துருவோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன் வளிமண்டலத்தை கடக்கணும், குறைந்த தொலைவில் கடக்கணும் அப்படின்னா அது வந்து அதிகப்படியான உராய்வு இருக்கக்கூடாது. உராய்வு இருந்துச்சுன்னா வளிமண்டலத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும், எரிஞ்சு போயிடக்கூடிய விஷயங்கள் கூட நடக்கணும். ஏற்கனவே கல்பனா சாவ்லா அவர்கள் அந்த இது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, வளிமண்டலம் நுழையும் போது நடந்த ஒரு விபத்து தான் அது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு செங்குத்தான பாதையில் தான் அதை வந்து போக வைப்பாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால தான் சீக்கிரமாக அது விண்வெளியில் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்ய தொடங்கும், பயணம் போய் சென்று போய் சேரும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். உராய்வை குறைக்கணும். இன்னொன்று எரிபொருள், அங்கே வந்து எரிபொருள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கம்மியான தேவையான அளவு இருக்கும். இப்போ அவட படுக்க வாட்டிலேயே நம்ம ரொம்ப தூரம் போனோம்னா எரிபொருள் அங்கேயே காணாமல் போயிடும். அதனால் நேர்கோட்டில் போவது, செங்குத்தான கோட்டில் போவது தான் சிறந்த பயணம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: உஷா, சென்னை.
0: சென்னையிலிருந்து உஷா, சொல்லுங்க மேம். சொல்லுங்க, உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணி வச்சிருங்க. ஓகே, எனக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறது, அதனால சொன்னேன். சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
1: கணக்கு.
0: கணக்கு ஈஸியா கஷ்டமா, எப்படி வேணும்?
1: ஈஸியா கொடுங்க.
0: ஈஸியா, ஓகே, உங்களுக்காகவே ஈஸியாவே கொடுக்குறேன். இப்போ நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் மாதிரி தான் கிட்டத்தட்ட, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், சரிங்களா? ஒரு பழக்கடை இருக்கு, ஒரு பழக்கடையில் 100 கிலோ மாம்பழங்கள் தலா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 100 கிலோ மாம்பழத்தை 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகே, அதோடைய கொள்முதல் விட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 70 ரூபாய். கடை பராமரிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் செலவாகுது. ஒரு நாளில் கிடைக்கும் நிகர லாபம் எவ்வளோ அப்படிங்கிறது முதல் கேள்வி. 30 நாட்கள் அந்த வியாபாரம் நடந்துச்சுன்னா மொத்த லாபம் எவ்வளோ அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி.
1: ஒரு நாளைக்கு
0: எவ்வளோ வந்து லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்புறம் 30 நாட்கள் ஒரு மாசம் ஃபுல்லாக ஆப்ரேட் ஆனால் எவ்வளோ கிடைக்கும்? இப்போ நான் கேள்வியை மறுபடியும் சுருக்கமாக சொல்லிடுறேன் டக்கு டக்குன்னு. 100 கிலோ மாம்பழங்கள் தலா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 1 கிலோ 100 ரூபாய்க்கு 100 கிலோ மாம்பழத்தை விற்கிறாங்க. 1 கிலோவுக்கு நம்ம கொள்முதல் 70 ரூபா. ஒரு நாளைக்கு கடைக்கு செலவு ஏதோ ஒரு சில செலவு 500 ரூபா ஆகுது. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ லாபம், 30 நாளைக்கு எவ்வளோ லாபம் சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: ஒரு நாளைக்கு அது 100 பழம் விற்றா 10,000 ரூபா.
0: 10,000 ரூபா, ஓகே.
1: அதில்
0: 70 ரூபா
1: போயிடுதா?
0: 3,000 ரூபா போயிடுது. போயிடுதா, வருதா?
1: வருது.
0: எங்க வருது சொல்லுங்க. சரி, அப்ப வருது, 3,000 ரூபா வருது. இப்ப சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு லாபம்? இப்போ
1: 3,000 ரூபா.
0: 3,000 ரூபாய் நல்லா பாருங்க. கணக்கு இன்னொன்னு சொன்னேன், பராமரிப்புன்னு சொன்னேன்.
1: என்னன்னா
0: முதல்ல ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு விற்கிறோம், 70 ரூபா நம்ம செலவு. அப்ப அதை கழிச்சு 30 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 30 ரூபா கிடைக்கும். அப்போ 100 கிலோவுக்கு கணக்கு போட்டால் 3,000 ரூபா, சரிங்களா? 500 ரூபா வந்து நமக்கு செலவு. அப்போ 2,500 ரூபா. அப்போ 2,500 × 30, 3×25 = 75. அப்படியே அந்த 0 தூக்கி போட்டால் 75,000 ரூபா. ஓகே, மிக சரியாக சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் மேம். நன்றி, நன்றி, அவ்வளோதான். இதான் கணக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தொடர்ந்துருக்கு. இப்போ ஒரு பாட்டு வருது, பாட்டை கேட்டு

அது சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. மஜாபா மஜாபா.

அனிருத் ரவிச்சந்தர் கானா பாலச்சந்தர் குரல்கள் அனிருத் ரவிச்சந்தருடைய அட்டகாசமான இசையில் அந்த பாட்டு மாஸ்டர் படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம். 102.3 FM.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடும் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர் சார், நல்லமா இருக்கு, நீங்களும் நல்லமா இருக்கீங்க நம்புறோம். என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க. என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
2: சரியா தவறா, அந்த தலைப்பு கொடுங்க.
1: சரியா தவறா, ஓகே. உங்களுக்காக இருப்பது ஒரே ஒரு கேள்வி அப்படிங்கறனால எளிமையா கடினமான என்னால கேட்க முடியாது. உங்களுக்கான கேள்வி பூமியின், ஆமா
2: கடினமான விஷயம் கேட்டீங்க.
1: ஆமா, இப்ப ஒண்ணுதான் இருக்கிறதுனால என்னால கேட்க முடியாது. எப்படி இருந்தாலும் நீங்க ஏத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். உங்களுக்கான கேள்வி, பூமியின் ஆழத்தில் உள்ள மேக்மா எனப்படும் உருகிய பாறை குழம்பு எரிமலை வழியே தரைப்பரப்பிற்கு வெளியே வந்த பிறகும் அதே மேக்மா என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா?
2: மேல் பரப்புல வரும்போது வேறையாதான் அழைக்கப்படும். தவறுன்னு சொல்லி பாக்குறேன்
1: சார். தவறுன்னு சொல்லி பாக்குறீங்க, ஓகே. என்னவா அழைக்கப்படும் சொல்ல முடியுமா?
2: அது எனக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஆனா தவறுங்கிறது மாத்திரம் தெரியும். உள்ளுக்குள்ள இருந்தா ஒரு பேர், வெளியில வந்தா ஒரு பேர்.
1: உள்ளுக்குள்ள இருந்தா ஒரு பேர், வெளியில வந்தா ஒரு பேர் அப்படின்றீங்க. மிக சரியான பதில் தவறு என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் சார்.
2: ஓ சூப்பர் சார், ரொம்ப ஹாப்பி.
1: கலக்கிட்டீங்க, நீங்களும் ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி, மகிழ்ச்சி. வாங்க,
2: வெளியா
1: சரிங்களா? ஓகே, நன்றி, வாழ்த்துகள். அவ்வளவுதான்.

0: அப்படி மாறி மாறி பேர் இருக்குது. அதெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் சமூக அறிவியல் புத்தகத்தில் படிச்சிருப்போம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: மாலை வணக்கம் சுதாகர் சார்.
0: மாலை வணக்கம், சொல்லுங்க சார், யாரங்க கூப்பிடுறீங்க? ராயப்பேட்டை வெங்கட். என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க? பிடிச்சிட்டீங்க. கணக்கு எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? எங்க இஷ்டம். சரி, நான் ஒண்ணு கொடுக்குறேன். இப்ப நீங்க எல்ஐசி பாலிசி எல்லாம் போடுவீங்க இல்லையா, ஆயுள் காப்பீடு அந்த மாதிரி, அதை பத்தி ஒரு கேள்வி. நீங்க வந்து ஒரு காப்பீட்டு முகவர்னு வச்சுக்கோங்க, ஒரு மாசத்துல 10 ஆயுள் காப்பீட்டு கொள்கைகளை பாலிசிகளை விற்பனை பண்றீங்க. ஒரு பாலிசிக்கான சராசரி காப்பீட்டு தொகை 50,000 ரூபா. அப்புறம் உங்களுக்கான கமிஷன் அதுல 5%. அப்ப இந்த மாசத்துல, ஒரு மாசத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த கமிஷன் வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்புறம் அந்த வருமானத்தில் ஒரு 10% நீங்கள் அலுவலக செலவுக்காக செலவழிக்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸ் போட்டிருப்பீங்க, உங்கள் ஆஃபீஸ்க்காக செலவு பண்ணுறீங்க, மீதமுள்ள நிகர வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறத கேள்வி. சொல்லிருங்க.
1: 10 பாலிசி 50,000 ரூபாய் வந்து ஒரு பாலிசியோட இது
0: சிறப்பு.
1: ஸோ 5 லட்சம் ரூபாய் வந்து உங்களோட வந்து பாலிசி
0: வேல்யூ. உங்களோட பாலிசியோட வேல்யூ நீங்க தான் பண்றீங்கன்னு சொன்ன.
1: அதுல 5% 25,000 ரூபாய் வந்து நிகர, அதாவது வருமானம்.
0: கமிஷனா கிடைக்குது உங்களுக்கு?
1: ஆமா. ஸோ பர் மந்த்துக்கு எவ்வளோ நீங்க இந்த 10க்கு தானே நீங்க சொல்றீங்க?
0: ஆமா, அந்த 25,000 இப்போ உங்களுக்கு வருமானம் கிடைக்குது, அதுல 10% அலுவலக செலவு.
1: அதுல 2,500 ரூபாய் போச்சுன்னா 22,500 நிகர லாபம்.
0: 22,500 நிகர லாபம் எப்படி போட்டீங்க அப்படின்னு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. மிக சரியா போட்டுட்டீங்க, வாழ்த்துக்கள் முதல்ல.
1: அவருக்கு 10% வந்து ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ். அந்த 25,000 10% = 2,500.
0: சூப்பர். அடுத்து
1: 25,000 - 2,500 = 22,500.
0: அட்டகாசம் கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள் சார், நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு, அவ்வளோதான், இப்படி தான் கணக்கு போடணும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: மாலை இனிய வணக்கம் ஐயா.
0: மாலை இனிய வணக்கம், சொல்லுங்க சார், யாருங்கிறது பேர் சொல்லுங்க.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால், சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
2: சரியா தவறா கொடுக்க போகலாம்.
0: சரியா தவறா இப்போ எடுத்துட்டு வந்தது எல்லாமே காலி, அதனால தான் கடந்த நேருக்கு அப்படி சொன்னேன். சரியான விடை தேர்ந்தெடுக்கிறது, ஒற்றுமை இருக்கு, வேற்றுமை இருக்கு, குறிப்பறிதல் இருக்கு. சரியான விடை தேர்ந்தெடுக்கிறது, ஓகே, சிறப்பு. சரியான விடையில இப்ப உங்களுக்கான கேள்வி, நிலநடுக்கம் இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் கேள்வி. நிலநடுக்கம் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பே நாய் பூனை போன்ற விலங்குகள் பதற்றம் அடைவது எப்படி அப்படிங்கறதான் கேள்வி. அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருமா? ஓகே, அதுல 4 காரணங்கள் சொல்றேன். முதல் காரணம், பூமியின் அசுர அதிர்வுகளை உணர்வதால். இரண்டாவது காரணம், முதன்மை அலைகளை முன்கூட்டியே உணர்வதால். மூன்றாவது, காற்றில் வரும் வாயுக்களை மோப்பம் பிடிப்பதால். நான்காவது, நிலத்தடி நீர்மட்டம் மாறுவதால். எது மிக சரியா இருக்கு சொல்லுங்க?
2: ஃபர்ஸ்ட் தான் சார் சரியா வரும் நினைக்கிறேன்.
0: ஃபர்ஸ்ட், பூமியின் அசுர அதிர்வுகளை உணர்வதால.
2: ஆமாங்க.
0: இல்ல, அது இல்ல, இன்னும் அந்த மூன்றுல எது இருக்கும் சொல்லுங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு சொல்லுங்க.
2: அப்ப ரெண்டாவது இருக்கலாம் நினைக்கிறேன்.
0: ரெண்டாவது இருக்கிறது, முதன்மை அலைகளை முன்கூட்டியே உணர்வதால். முன்கூட்டியே உணர்வதால் அப்படிங்கறது முக்கியமான விஷயம். நிலநடுக்கத்தின் போது லேசான பி அலைகள், பிரைமரி வேவ்ஸ் அப்படிங்கிறது முதல்ல வரும், அது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் பேரழிவை உண்டு பண்ணக்கூடிய எஸ் அலைகள் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவது அலை வரக்கூடிய அலைகள் வரும். அந்த பி அலைகள், பிரைமரி வேவ்ஸை மனிதர்களால் கண்டு உணர முடியாது, விலங்குகள் கண்டுபிடிச்சிரும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த நுண்ணிய பி அலைகளை விலங்குகளின் தங்களுடைய கூர்மையான உணர்வால் அறிஞ்சு போயிட்டு கத்த ஆரம்பிச்சிடும், திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடும், கச்சா முச்சான கத்தும், என்ன பண்ணுறேனே தெரியாது, ஒரு மாதிரி பதற்றமாயிரும். இந்த விஷயம் தான் நிலநடுக்கம் வருது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மை, சரிங்களா? அதே மனிதர்களுக்கு அந்த பேரழிவு, ரெண்டாவதாக வரக்கூடிய அலைகள் தான் நமக்கு அழிவாக வரும். அப்போ தான் நமக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம உணர்வுக்கு வரும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, இது வரைக்கும் இதுதான் பதில். இது வரைக்கும் எவ்வளோ பேர் முயற்சி பண்ணீங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் நான் மாலை 6 மணிக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு நிறைவாக ஒரு குட்டி பாட்டு.

சந்தோஷ் நாராயண் குரலில், தனுஷ் அவங்களுடைய வரியில், அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அந்த படம் திருச்சிற்றம்பலம் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் 5 மணிக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக ஆர்ஜே செங்கமலம் சரத் ரெட்டியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்களோட இனிமேல் நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக கழிக்கலாம். 102.3

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி

0: தென்றல்.
1: வணக்கம் நேயர்களே, இது விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 5:02 ஆயிட்டிருக்குது. நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். சூப்பரான சாங்ஸோட, சூப்பரான டாபிக்கோடு நாம் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்கலாம் கும்பகோணம் பண்பலை, எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம் நிகழ்ச்சிகளை. இது பூந்தென்றல்.

ஒவ்வொரு நாளும் பூந்தட்டல் நிகழ்ச்சியில் சூப்பரான டாபிக்ஸோடு சூப்பரான தலைப்போடு நேயர்கள்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நாமளும் அதெல்லாம் கேட்டு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் பேசலாம். 2952-5853-2838-9871 இந்த இரண்டு தொலைபேசி எண்களுக்கும் கால் பண்ணுங்கள். நீங்கள் பங்கேற்க வேண்டிய நம்பர்ஸ் இதில் வந்து டயல் பண்ணிங்கன்னா 0444 எஸ்டிடி கோடையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். மீடியம் நம்பர்ஸ் சொல்லிடுறேன். 0444 அப்படிங்கிற எஸ்டிடி கோடு சேர்த்து டயல் பண்ணி 2952-0853 அப்படிங்கிற நம்பருக்கும் 2838-9871 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். 0444 எஸ்டிடி கோடு சேர்த்து 2952-0853-2838-9871 இந்த நம்பர்களுக்கு வாங்க. உங்களோட கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டுட்டு வந்தலாம். ஸ்டேட் யோட் இது விவுத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சோலார் சாய்க்கள்

சூப்பரான சாங் கேட்டு ரசிச்சாச்சு. மைனா அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். சரிங்க, என்னங்க தலைப்பு இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்கா, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா விடுமுறை அப்படின்னாலே நம்மளாம் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்போம். விடுமுறைனாலே மகிழ்ச்சி தானுங்க அப்படிங்கிறீங்களா? ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கண்டினியூவான விடுமுறையெல்லாம் வந்தது அப்படின்னா நல்லா எங்கேயுமே போக மாட்டாங்க, வீட்டில் மட்டும்தாங்க இருப்பேன், எனக்கு அதுதாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இல்லை இன்னும் சில பேர் கேட்டால், இல்லை இல்லை எனக்கு டிராஃபிக் பயங்கரமாக ஆகும் அதனால் நான்லாம் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து வெளியில் போகலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப யோசனையிலே இருப்பாங்க. அப்புறம் வெளியில் போயிட்டு மாட்டிக்கிட்டு திரும்பி அந்த டைமுக்கு வர முடியாமல் நிறைய சங்கடங்கள்லாம் கூட அனுபவிச்சிருப்போம். இனிமேல் ஹாலிடே டைம்லலாம் நம்ம போகவே கூடாது, ஒர்க்கிங் டேஸில் லீவ் போட்டு போனாலும் போகலாமே தவிர நம்ம இந்த மாதிரி ஜேர்னிலாம் பண்ணக்கூடாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அவேர்னஸும் நமக்கு

சில நேரம் சில நேரம் அந்த நம்ம போய் ஏற்கனவே நார்மல் டேஸில் போனால் அந்த தனிமையாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாலிடேஸில் போனால் எங்கே போனாலும் நமக்கு ஒரு டிராஃபிக்கு, ஃபுட்டு, இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் கிடைக்கிறது, லேட் ஆகிறது, இந்த மாதிரி இருக்கும்போது இல்லை இல்லை நான் போக மாட்டேன், நான் பெரிய விடுமுறைகள்லாம் வருது, ஹாலிடேஸ் தொடர்ச்சியாக வருதுன்னா நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லை மற்ற வேலைகளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விடுமுறை நாட்களில் பயணம் செய்ய விரும்புவீர்களா தவிர்ப்பீர்களா, இதுதான் இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு. என்ன நேர்களே, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத எங்ககிட்ட சொல்லுங்கள், கேட்க நான் ரெடியாக இருக்கிறேன்.

0: யாரெல்லாம் லைனில் வராங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: ராஜேந்திரன், நாகை மாவட்டம், திருக்கோளை வட்டம்.
0: சொல்லுங்கள்,
1: தலைப்பு சொல்லுங்கம்மா.
0: தலைப்பு இப்போ நிறைய சொன்னோம்ல, விடுமுறை நாட்களில் பயணம் செய்ய விரும்புவீர்களா தவிர்ப்பீர்களா, அதுதான்.
1: அதாவது என்னுடைய 39 அனுபவ வருடங்களில் நான் ஒரு மிகப்பெரிய கட்டுமான, இந்தியாவின் மிகப்பெரிய கட்டுமான நிறுவனத்தில் வேலை பார்த்தேன். எனக்கு கிடைக்கிறதே அந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு பிறகு ஆஃப் டே தான் கிடைக்கும். அந்த ஆஃப் டேல வந்து பெரும்பாலும் என்னுடைய அடுத்த வாரத்துக்கு தேவையான உடைகளை துவைப்பதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க தான் நான் பெரும்பாலும் விரும்புவேன். ஊருக்கு வர வேண்டிய சமயம், ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா சுற்றுறவன். இந்தியாவில் என்னுடைய கால் பதியாத இடம் இல்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு கிளம்புங்கிறது அந்த சாட்டர்டே சண்டே தான் ஊருக்கு
0: கிளம்புவேன்.
1: அந்த சண்டே பெரும்பாலும் ஓய்வு எடுக்க தான் விரும்புவோம்மா.
0: ஓய்வு எடுக்க விரும்புவீங்க. ஓகே, நன்றி.
1: ஆமாம், நன்றிமா.
0: வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் சங்கமல மேம்.
0: வணக்கம்.
2: நான் சிங்கச்சோன், சென்னை ஆர்கே நகர் மேம். உங்க வால்யூம் ரொம்ப லோவா இருக்கு மேம்.
0: அப்படிங்களா?
2: ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த விருப்பம் இருந்தது மேம். நிறைய போனோம், அங்க போனோம், இங்க போனோம். இப்பெல்லாம் வந்து எப்போ டைம் இருக்குதோ அப்போ ஓய்வு எடுக்கலாம், வீட்டுல இருக்கலாம், தொலைக்காட்சி பெட்டி முன்னாடி நிக்கலாம், ரேடியோ கேட்டுட்டு இருக்கலாம். இப்படிதான் மேம் தோணுது. அது வந்து வயசுக்கு அப்புறம் அது தோணல மேம்.
0: வயசுக்கு அப்புறம் தோணல.
2: ஆமா, நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம். உடையார் பாளையம் மகிம்.
0: சொல்லுங்க.
3: இந்த க்ரௌட் எல்லாம் நமக்கு பிடிக்காது மேடம். கச்சாமுச்சான் ஒரே
0: நமக்கு பிடிக்காதா, உங்களுக்கு பிடிக்காதா?
3: இதெல்லாம் பிடிக்காதா? என்னால கிளம்புறதே இல்ல,
0: கிளம்புறதே இல்ல.
3: ரெஸ்ட் கிடைச்சாலும் வீட்லயே படுத்துறதுதான்.
0: கூட இருக்கிறவங்கள கேட்பாங்களா, அப்ப என்ன பண்ணுவீங்க?
3: இல்ல, நான் அதிகமா வெளியில போக முடியாது, நம்ம கடை வச்சிருக்கிறேன்.
0: நினைச்சாலும் போக முடியாது,
3: நினைச்சாலும் போக முடியாது. அப்படியே போனாலும் இந்த நெருக்கடி, இந்த தொந்தரவுகள்லாம் நமக்கு பிடிக்காது.
0: ஓ சரி, ஓகே, நன்றி. டிராவல் பண்ண ஆசைப்படுறவங்களை கேட்டிருக்கிறோம், நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் டிராவலே பண்ணாமலே என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும்.
4: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன கொஞ்சம்
0: சொல்லுங்க.
4: நம்ம குடும்பத்தோட சேர்ந்து சேமமா இங்க ஒரு கோயில் போய்
0: டிராவல் பண்றதுக்கு விரும்புவீங்க?
4: நண்பர்களோட சேர்ந்து இந்த சுற்றுலா போறோம்.
0: டிராவல் பண்றதுக்கு விரும்புவீங்க, பயணிக்க விரும்புவீங்க?
4: ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் நன்றி வாய்ப்பு கொடுத்து நன்றிமா.
0: நன்றிங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
5: கும்பகோணம் தூரங்குச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சொல்லுங்க.
5: எனக்கு விடுமுறை தினம் அமைய பெற்றால் நான் வந்து நகர்ப்புற கோயில்கள் அன்றாடம் போறோம். இந்த கிராமப்புற கோயில்கள்ல சைக்கிள்லயே போய் அப்படியே ரம்மியமான இயற்கை காட்சிகளை ரசித்துக் கொண்டே இறை வழிபாட்டுல என்னை நான் இணைத்துக் கொண்டேன். நம்ப கிராமப்புறங்கள் கோயில்ல சுந்தர பெருமாள், சுவாமி மலை, இந்த பக்கம் உடையாளூர், வளங்கம்மன், இந்த மாதிரி கோயில்கள்ல சைக்கிள்ல போய் இயற்கையான ரம்யமான இயற்கை காட்சிகளை எடுத்துக்கொண்டு அந்த இறை வழிபாட்டுல என்னை நான் இணைத்துக் கொள்வேன். அதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி மேடம்.
0: நன்றி நன்றி கொண்டாட்டத்துல. நன்றி, இணைப்பு வந்ததற்கு நன்றி. சோ நேர்களான

அங்கே வந்து சில பேர் ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க, சில பேர் வேண்டாம் எனக்கு ஒரு நாள் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதனால் நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 5:14. நாம் பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு நம்ம மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். நீங்கள் வந்து விடுமுறை நாட்கள், தொடர் விடுமுறை நாட்கள், ஒரு மில்ல ஒரு நாள் மட்டும் கிடைக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ட்ராவல் பண்ண விரும்புவீங்களா தவிர்ப்பீர்களா, இதை தான் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். விடுமுறை நாட்களில் பயணம் செய்ய விரும்புவீர்களா தவிர்ப்பீர்களா அப்படின்னு நீங்கள் பேசுகிறதுக்கு இந்த பாட்டு கேட்டுட்டு இணைப்பில் வரலாம், சொல்லலாம். இப்போ நாம் கேட்கக்கூடிய பாடல் கந்தசாமி அப்படிங்கிற படத்திற்காக விக்ரம் மற்றும் ரேட்டா பாடியது, இசை தேவி ஸ்ரீ பிரசாத்.

0: கந்தசாமி அப்படிங்கிற படத்துக்காக சூப்பரான அந்த சாங் கேட்டு ரசித்தோம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் விடும். அந்த ஸ்டேஜை நம்ம வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறையா பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது பொறுமையாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரில. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளாக இருக்கணும்.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: இணைந்திருக்கின்றோம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில். நேரம் 5:22 ஆயிட்டிருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேர்கள்லாம் போட்டிருக்காங்க, யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. செங்கல்பட்டு ரமணிவிலும் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. குடமாந்தப்பட்டியிலிருந்து கேவி ஜெயசீலன், கண்டிப்பாக நண்பர்களோடு நான் பயணம் செய்ய விரும்புவேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, அவங்க வந்து இனிய பொன்மாலை வணக்கம், விடுமுறை காலங்களில் பயணம் செய்வதை தவிர்த்து விடுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹரிஹரன் அப்படிங்கிற நேயர், விடுமுறையில் தான் பயணம் செய்ய முடியும், நிம்மதியாக பதட்டம் இல்லாமல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், பூந்தண்ட நிகழ்ச்சி பதாகையாருமே, விடுமுறை நாட்களில் நான் பெரும்பாலும் பயணம் செய்ய விரும்ப மாட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் அப்படிங்கிற நேயர், நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம், தொடர் விடுமுறை தினங்களில் கண்டிப்பாக நண்பர்களுடன் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களில் பயணம் செய்ய விரும்புவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன், அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் மேடம் போட்டிருக்காங்க. தேனி ஹரிராம், பூந்தென்றல் தீண்டவரும் பொன்னந்தி மாலை பொழுதில் பொங்கிடும் இன்ப மனதின் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன், அவங்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், பயணம் செய்ய விரும்புவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படி நிறைய நேயர்கள் தொடர்ந்து போட்டிருக்காங்க. சரி, நம்ம தொலைபேசி வழியே நேயர்கள் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க, கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேலங்குடி செல்வநாதன் வாசந்தரி மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க.
1: சரிங்க மேடம்,
0: அப்பதான் நீங்க எங்கிட்ட தெளிவா பேச முடியும்.
1: கூட்டத்துல போறதுக்கும்

0: பிடிக்காது மேடம். நம்ம
1: கூட்டத்துல போறதுக்கு பிடிக்காது.
0: பிடிக்காது மேடம்.
1: அது வேற அவ்வளவு பயப்படுற அளவுக்கு படப்படங்கிற அளவுக்கு எல்லாம் பயம் இல்லையா?
0: எனக்கு நெருக்கிறாங்களோ பயமா இருக்கும்.
1: இது வித்தியாசமா இருக்கு.
0: எனக்கு பயமா இருக்கும். அதனால கூட்டம் இல்ல, நல்லா போக பிடிக்கும். கூட்டமா இருந்தா நானே வரமாட்டேன். எங்க வீட்டுக்காரங்க கூப்பிட்டாலும் வேணாங்கன்னு
1: சொல்லி. யாருக்கு விட்டாலும் ரைட்டு வர முடியாது. ஓகே, இது நல்லா இருக்குது. சரி, பஸ் என்ன படப்படம் இருக்கிறதுல கூட வித்தியாசமான தலைப்பா
0: தான். ரொம்ப கூட்டமா இருந்தாலும் எனக்கு இதா இருக்கும், பயமா இருக்கும். அப்படியே
1: இல்ல, கூட்டத்துல உங்களை பார்த்துதான் மத்தவங்க பயப்படுற மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். நீங்க போகாம இருக்கிறது நல்லது. சரிங்க, நன்றி.
0: மகிழ்ச்சி.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க.
2: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கத்தரி குடுத்துல இருந்து பாக்யராஜ் வேற மேடம்.
1: சொல்லுங்க.
2: ஹலோ,
1: பேசுங்க. கேக்குது, பேசுங்க.
2: விடுமுறை நாட்கள்ல வந்து டிராவல் பண்றது வந்து ரொம்ப சிரமம் மேடம்.
1: சிரமம்.
2: எங்க ஊர்ல எல்லாம் கிராமத்துலதான் நாங்க இருக்கோம். எங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் இங்கதான் இருக்கு. நாங்க அதிகமா டிராவல் பண்றது குறைவுதான் மேடம்.
1: டிராவல் பண்றது கம்மி தான். அதுவும் எல்லாரும் ஒரே நாளில் வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? பேக் எல்லாமே டிராவல் அப்படிங்கிறது. சரி, மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம். நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க.
3: நான் வந்து விடுமுறை கிடைக்கிறது என் வேலை அந்த மாதிரி ரொம்ப அரிது. அதனால வருஷத்துல ஒரு தடவை நாங்க ஃபேமிலியா டூர் போறது தான் சகஜமா இருக்குது. ஏன்னா வேலையில வந்து விடுமுறைன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் ஒரு ஒரு இது. அதனால நான் விடுமுறையில வந்து பெரும்பாலும் கிடைச்சத வீட்டு ரெஸ்ட் தான்.
1: நார்மல் டேஸ்ல ரெஸ்ட் தான் சாதாரணமா கிடைக்கக்கூடிய
3: ஓட்டுநர் நானு, அதனால ரெஸ்ட் தான். ஆமா மேடம்.
1: சரி, நன்றி.
3: ஆமா மேடம், நன்றி மேடம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கும். பேர் சொல்லுங்க.
4: செந்தில் கண்ணன். பேரலாம்.
1: செந்தில் கண்ணன், பேரலாம், சொல்லுங்க.
4: நாங்க தொழில் பண்றதுனால எங்களுக்கு விடுமுறையே கிடைக்காது.
1: விடுமுறையே கிடைக்காது.
4: கிடைச்சாலும் சுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது.
1: வீட்டுலயே இருந்து
4: வீட்டுலதான் இருப்போம். வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்காது.
1: நிறைய பேருக்கு ஆனா அது விருப்பமா இருக்குல்ல, வீட்டுல இருக்கணும், நல்லா சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கறது.
4: அவங்க போக முடிய மாட்டேங்குது. ஆச்சு போக முடியாது. ஆனா
1: பெரும்பாலும் உழைப்பு சார்ந்த வேலையில இருக்கக்கூடியவங்க எல்லாம் இல்லங்க, எங்களுக்கு டிராவல் அப்படிங்கறது இன்னும் கூடுதல் சுமையாகத்தான் இருக்கு. அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்க எங்க வீட்டுல இருக்கணும் அப்படிங்கறது கூட விருப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஒரு பாடல் நாம கேட்டுடலாம். எங்கேயும் காதல் அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கார்த்திக் பாடியது, நாமத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எஸ் எல்ல மச்சா சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
2: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
3: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு இல்லையா? கூடெல்லாம் வேண்டாம், அதை அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
4: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
3: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.
5: குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்டேன்.
6: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
5: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்?
6: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
5: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
6: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
5: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
6: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
7: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

பேஜ்லேயும் நிறைய நேயர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கிறாங்க, யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புண்ணியம்மன் மேடு வண்ணை கணேசன் விடுமுறை நாட்களில் பயணம் செய்வேன் கண்டிப்பாக, ஏனென்றால் அப்போதுதான் என்னோட குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒன்றாக சேருவோம் வெளியே செல்வோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வீரராகவன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. வெளியூர் நண்பர்களுடன் செல்வது என்றுமே இன்பமளிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், நான் இருப்பதோ சென்னை, விடுமுறை நாட்களில் வீட்டில் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடவே விரும்புவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரிஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. ராஜேஷ் பெரியார் நகர் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள். அடுத்த அந்த விடுமுறை நாட்கள் எத்தனை நாட்கள் வருகிறதோ அதை பார்த்தே நாங்கள் முடிவு செய்வோம். உதாரணத்துக்கு ரெண்டு நாள் விடுமுறை அப்படின்னா நாங்கள் செல்ல மாட்டோம், 4-5 நாட்கள் வரும்போது கண்டிப்பாக செல்வோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. ராஜேஸ்வரி, சூளை ரீஜா மனோகரன், விடுமுறை நாட்களில் தான் நாங்கள் பயணம் செய்வோம், அப்போது தான் என் மகன்களுக்கு விடுமுறை கிடைக்கும். நாங்கள் இப்போ கூட வேறு ஒரு ஊருக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம், வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு.

0: இருக்காங்க. அர்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. கேது சேது செல்வி செல்வன் பெங்களூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. விடுமுறையில் தான் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி விடுமுறை நாட்களில் வெளியில் சுற்றி பார்ப்பது தான் மிகவும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள், நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம், பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரஹ்மான் அப்துர் அப்படிங்கிறவங்க, லத்தீஃபா அப்துர் ரஹ்மான், பயணங்கள் முடிவதில்லை ஆனால் பயணம் செய்ய பிடிப்பதில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. புதுநகர்லேருந்து ரவி எட்டயபுரம், கூட்டமாக இருந்தாலும் திருவிழா போல் நல்லா தாங்க இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாபு முள்ளக்காடு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சிவஞானம் அப்படிங்கிற நேயர் வேலூர்லேருந்து, மாலை வணக்கம், இளமையில் ஊர் சுற்றுலா ஆனால் தற்போது ஓய்வு தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீல் இருக்குது. இணைப்பில் கால் பண்ணுங்க, 2952 0853, 2838 9871. தொலைபேசியில் வரக்கூடிய நேர், ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ ஆனந்த் மேடம், சைதாபேட்ல இருந்து, நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
1: ரொம்ப நாளாச்சு மேடம் உங்ககிட்ட பேசி.
0: அப்படிங்களா, வணக்கம், சொல்லுங்க.
1: ஆமா மேடம்,
0: சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம், வந்து வீட்லயே இருக்கதான் மேம் பிடிக்கும்.
0: வீட்லயே இருக்கு,
1: வேலைக்கு போறோம் டெய்லி, அதனால அழுப்பா இருக்கும் மேடம். வீட்லயே தான் மேடம் இருப்பேன், வெளில எல்லாம் போக மாட்டேன் மேடம்.
0: சில பேருக்கு தூங்குறதுக்கே அந்த விடுமுறை நாள் தேவைப்படுது இல்ல?
1: ஆமா மேடம், ஆமா மேடம், தூங்குவோம் மேடம். நல்லா ரெண்டு இடத்துல வேலைக்கு போறேன் மேடம், நைட்டு
0: பகலும்.
1: தூக்கமா மேடம், மெயினா
0: தூக்கம் மெயினா இருக்குது. சரிங்க, நன்றி.
1: ஆமா
0: வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
2: அன்பான சோரிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி
0: சொல்லுங்க? சொல்லுங்க, நல்லா இருக்கும், சொல்லுங்க.
2: ஆமா, அதாவது சரி, கண்டிப்பா விடுமுறை நாட்களை வந்து பாத்தீங்கன்னா சரி, லோக்கல்ல விட்டுட்டு கண்டிப்பா தொடர் வண்டியில போய் தொடர் வண்டியில தான் பயணம் செய்ய விரும்புவேன். ஆன்மீக சுற்றுலா தான் கண்டிப்பா, புனித ஸ்தலங்களுக்கு தான் கண்டிப்பா பெரும்பாலும் மோஸ்ட்லி போய் செல்லணும்னு ஆசைப்படுவேன் குடும்பத்தோட. அதே என்னுடைய விடுமுறை நாட்கள்ல வந்து ஆலய வழிபாடு செய்யறது, புனித ஸ்தலங்களுக்கு போறது தான் அது. பட் வந்து தொடர் வண்டியில பயணம் செஞ்சு,
0: தொடர் வண்டி பயணம் பிடிக்கும்.
2: தேங்க்யூ சார்.
0: வணக்கம்.
3: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடையில இருந்து.
0: சொல்லுங்க
3: மேம். எனக்கு ஆல்வேஸ் டிராவல்னா ரொம்ப பிடிக்கும். குறிப்பிட்ட லீவ் டேஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸோட பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்களுக்கு எனக்கு டிராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்றது பிடிக்கும். ஒரு நாள்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், பார்க்கலாம். அதனால மேக்சிமம் லீவ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வெளியில டிராவல் பண்ணி புதிய புதிய விஷயங்களை அன்னைக்கு கத்துக்குவேன் மேம். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
0: வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேம்,
0: சொல்லுங்க. கேக்குது? கேக்குது, சொல்லுங்க.
4: பயணம் வந்து ஒரு மனிதன் வந்து கண்டிப்பா செய்யணும் மேம்.
0: பயணம் செய்யணும், அந்த விடுமுறை நாள் அப்படிங்கிறது தான் விஷயம். ஹாலிடேஸ்ல நான் போயே திருவேன்றவங்க ஒரு பக்கம் இல்லையா?
4: அதனால தான் மேம் பயணமே செய்ய முடியும். வேலையை வச்சுக்கிட்டு நம்ம பயணம் செய்ய முடியாது. என்னால அந்த விடுமுறை வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஒரு பயணம் செய்யறது வந்து ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும், ஒரு மன இருக்கத்தை குறைக்கும். மனிதராகவேதான் முதல்ல நம்ம ஒரு பயணம் செய்யணும்.
0: பயணம் செய்யணும், சரி.
4: ரயில் பயணங்கள் நல்லா இருக்கும் மேம்.
0: நல்லா இருக்கும், சரி, நன்றி.
4: ஆமாம்,
0: எல்லாருமே வந்து நிறைய டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க, இல்லை நான் வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன் இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து வேலைக்கு செல்பவர்களாக இருப்பாங்க, பிஸி ஷெடியூலில் இருப்பாங்க. அதான் அந்த வீட்டில் வந்து வேலைகள் வந்து நிறைய தேங்கியிருக்கும். அவங்களுக்கு அடுத்த ரொட்டீனுக்கு தேவையான வேலைகள்லாம் செய்கிறதுக்கு அந்த 2-3 நாட்கள் இருக்கும், பெரிய பெரிய வேலைகள்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் செய்யறதுக்கு நேரமே இல்லாமல் தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி போட்டுட்ருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையே சுமையாக, ரொம்ப பெரிய சுமையாக மாறி வேலைக்கு போகிறத லீவு போட்டுட்டு அந்த வேலையை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கொண்டு வந்து நிர்பந்தத்தில் விட்டுடும். அப்போ அந்த ஹாலிடேஸே வந்தால் கூட நம்மளால் அதை செய்ய முடியாது. தனியாக வேலையை அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி செய்கிறது ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக மாறிடும். இது வந்து எல்லாருக்குமே ஒரு நெருக்கடி கொடுக்கும். அதுமாரி மந்த் ஃபுல்லாக வேலை பார்க்குறவங்களுக்கு அது 2-3 நாள் நம்ம வீட்டில் நம்ம அந்த வீட்டை கொஞ்சம் நம்மளோட இடம், நம்மளோட சுதந்திரமான இடம், அது வெளியில் போனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ட்ராவலு, ஃபுட், இப்படி எல்லாமே வந்து ஒரு நெருக்கடிகளை சில நேரத்தில் கொடுக்கலாம். நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது, எதிர்பார்த்த நேரத்தில் நம்ம போய் அந்த இடத்துக்கு சேர முடியாது, அந்த சாலையோர நெருக்கடிகள், ட்ரெயினாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது நமக்கு ஒரு அசௌகரியத்தை நிறைய இடங்கள் ஏற்படுத்தும். அப்போ வந்து ஐயோ பேசாமல் நம்ம வீட்லேயே இருந்துருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட நமக்கு வரும். அதனால் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள்.
1: திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் அற்புதங்களும் மலைவள சிறப்புகளும் உங்கள் எண்ணம் நிறைந்திட இணைந்திருங்கள். நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: Yes, who is it?
3: Don.
4: 102.3 பாட்டுக்கு இட்டா டான்
3: டான் டான் டான்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் உங்கள் ஆர்ஜே செங்கமலம் சரத். ஃபேஸ்புக் பேஜிலும் நிறைய நேர்கள்லாம் வந்து கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. விஜய் அப்படிங்கிறவங்க, விடுமுறை நாட்களில் பயணம் செய்ய ஆசைதான், ஆனால் கூட்ட நெரிசலில் காரணமாக சென்னையிலே தங்கி விடுகிறோம். தீபாவளி பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்னா சென்னை சாலைகள் காலியாக இருக்கும். அந்த நேரம் ரோட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். சந்தோஷத்தோடு குடும்பத்திற்கு அனைவரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், கோவிலுக்கு போவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கமலாவர்தன் அவங்க நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. முகமது பிலால் அயனாவரம் அப்படிங்கிறவங்க, இன்றைய தலைப்பு அருமை நன்றி, பாடல்களும் அருமை நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. திருமழிசையில் அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். விடுமுறையில் பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க.

0: தொலைபேசி வழியே நேயர்களாம் வந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: பொன்மலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
0: ரொம்ப சூப்பரா இருக்கோங்க. சொல்லுங்க.
1: விடுமுறை நாட்கள் பசங்க வயசு எல்லாம் கூட்டு போயிட்டு ஜாலியா சுற்று போயிருந்தாங்க. மிகவும் பிடிக்கும்.
0: டிராவல் பண்றது பிடிக்கும்.
1: ஆமா டிராவல் அதிகமா பிடிக்கும் மேடம். நல்ல பசங்க எல்லாம் சுற்றி காமிச்சுட்டு ஃப்ரீயா கூட்டு வந்து சுதந்திரமா இருப்பாங்க. மனசுல எந்த
0: பிரச்சனையும். நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி.
0: நன்றி. மகிழ்ச்சி. வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கம்
2: மேடம். நான் ஒரு 10 பேர் இருக்கோம் மேடம். எங்க பேச்சி எங்க நாங்க பஸ்ல பயணம் போனதான் எங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும் மேடம். ஜாலியா இருக்கும் பஸ்ல போய்.
0: பஸ்ல போறது ஜாலியா இருக்கும்
2: மேடம். மெயினா பீச்சுக்கு போவோம். அடுத்தது இது மேடம்
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிராவலிங். எங்க போனாலும்
0: அடிக்கடி
3: போயிட்டு எப்படியாவது எங்க ஊரு போனேன். பொண்ணு வீட்டு கன்னியாகுமரி போயிடுறேன். அது எங்க ஊர் திருவிழா போயிட்டு வர டிராவல்னா ரொம்ப பிடிக்குமா. அது குடும்பத்தோட போனா ரொம்ப பிடிக்கும்.
0: குடும்பத்தோட போவது பிடிக்கும். சரி
3: வாய்ப்பு. நன்றிமா.
0: வணக்கம். ஹலோ.
4: ஹலோ மேடம்.
0: வணக்கம்.
4: வில்லியாக்கம் தங்கம்.
0: சொல்லுங்க.
4: நம்ம லீவு நேரம்லாம் வீட்டுல இருக்க மாட்டோம் மேடம். ஜாலியா வெளியே போனாதான் நல்லா இருக்கும்.
0: லீவு
4: கிடைக்கிற நேரம் யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான்.
0: நிறைய பேர் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கருத்து இருக்குல்ல. சரி நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம்.
5: சரண்யா பேசுறேன் மேடம்.

0: சொல்லுங்க.
1: பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். அப்ப வந்து லீவ் எப்படா லீவ் கிடைக்கும் இருக்கும், ரெடி ஆயிடுறது, மறுநாள் ஃபுல்லா தூங்கணும் அப்படின்ட்டு.
0: அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி லீவ் வந்து அவங்களுக்கும் அதே எண்ணம் தானே வரும் தூங்கணும் அப்படிங்கறதுக்கு. மோஸ்ட்லி அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அதுதான் தோணும் இல்லையா?
1: ஆமா மேடம், இருந்தாலும் வெளியில எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க, இருந்தாலும் போறது இல்ல.
0: அப்படிப்பட்ட ஊரே சுத்தி பார்க்க வேணாம், நான் தூங்கினா போதும் இருக்கும்ல. நன்றி.
1: ஆமா, ஆனா இப்ப மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது, இப்ப எப்படா வெளியில போலாம், எப்படா ஹஸ்பண்ட் லீவ் கிடைக்கும்.
0: ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் தான் சொல்லணும், ரெண்டு ஆன்சர்லாம் சொல்லக்கூடாது. நன்றி நன்றி. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், அவங்க ரெண்டு விதமான ஆன்சர் நம்மள்ட்ட சொல்றாங்க. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். நீங்க ரேடியோ கம்மி பண்ணிட்டா ஃப்ரீயா கூட பேசலாம், ஏன்னா அதுதான் எனக்கு பயங்கர சத்தமா கேக்குது.
2: உங்க வாய்ஸ் லோவா இருக்கு.
0: இல்ல, நீங்க ரேடியோ கம்மி பண்ணீங்கன்னா தெளிவா கேக்கும்.
2: டக்குன்னு
0: குறைச்சிருங்க. சொல்லுங்க.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: அரியலூர்ல இருந்து, அரியலூர் மாவட்டம் மேலகோவில் பேசுறேன். கலாவதி
0: சொல்லுங்க.
2: எங்களுக்கும் லீவு நாள்ல பசங்களெல்லாம் அழைச்சிட்டு கோயிலுக்கு போவோம், அப்படியே பீச்சுக்கு போவோம்.
0: டிராவல் பண்றது பிடிக்கும்.
2: ஆமா பிடிக்கும்,
0: பயணம் செய்வது பிடிக்கும். ஆனா வீட்டுல எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு முரண்பாடு இருக்கும்ல?
2: ஆமா, எல்லாருமே மருமகள் மகன்
0: சரி
2: எல்லாமே கூடிட்டு தான் போவோம்.
0: சரி, மிக்க மகிழ்ச்சி.
2: கடலூர் போவோம், கடலூர் பீச்சுக்கு தான் போவோம்.
0: நன்றி.
2: நன்றி.
0: நீங்க எல்லாருமே பேசும்போது கண்டிப்பா ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம எவ்வளவு சத்தமா பேசினாலும் நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, எக்கோ மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். அதனால வரும்போது இணைப்பு கிடைச்சிருச்சா டக்குன்னு உங்களோட ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும், சொல்லுங்க.
3: வேலைக்கு போகலாம், எனக்கு வந்து ஒரு பார்க்குக்கோ ஒரு பீச்சுக்கோ போய் பேராக உட்காந்துருக்காம எனக்கு பிடிக்கும்.
0: டிராவல் பண்றது பிடிக்கும்.
3: ஆமா ஆமா, இப்போ அங்க வந்து தலக பார்த்துட்டு வந்தா அதான் பிடிக்கும்,
0: பார்த்துட்டு வந்தா பிடிக்கும்.
3: ஆமா, இப்போ வந்து வீட்டுல இருக்கிறோம்மா, வேலைக்குதான் முடிச்சுட்டேன், வீட்டுல இருக்கோம். இப்போ
0: வீட்டுல இருக்கீங்க, சரி நன்றி.
3: நன்றிங்க.
0: வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்.
4: கீழ்குடி பெரியசாமி காஞ்சிபுரத்துல இருந்து
0: சொல்லுங்க.
4: டூர் போறதாங்க பிடிக்கும். லீவ் நாள்ல வீட்டுல என்ன பண்ண போறோம்?
0: வீட்லயும் வேலைகள் இருக்கும் இல்லையா?
4: வேலையெல்லாம் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க பாத்துக்க போறாங்க.
0: இப்ப இதே கேள்வி அவங்கள்ட்ட கேட்டா வேற மாதிரி சொல்லுவாங்க.
4: இல்ல, சில நேரம் அவங்களும் சேர்த்தா கூட்டிட்டு
0: அவங்களும் சேர்த்து கூட்டு போயிடுவீங்க.
4: ஆமாங்க.
0: ஆனா ரெண்டு நாள் போயிட்டு வந்தா 4 நாளைக்கு வேலை இருக்குமே, அதெல்லாம்
4: வீட்டுல
0: மட்டும் இருக்கு ஒருத்தங்க சுமக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா இது வரும் இல்லையா? நன்றி. சோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: தலைப்பு ரொம்ப அருமையா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ், எங்களுக்கு வந்து பயணம் செய்வது பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன், மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வேளங்குடியிலேருந்து குணசுந்தரி, அவங்க நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது, வெளில செல்வது தாங்க எனக்கு பிடிக்கும், ஆனால் வீட்டில் இருக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹேமலதா, அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன், விடுமுறை நாட்களில் பயணம் செய்வது இல்லை, காரணம் போக்குவரத்து நெரிசல் தான், நிகழ்ச்சி நன்றாக உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீஜா மனோகரன், வழக்கம் போல் பாடல்

கருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரத்த நாடுலேருந்து நீதிவான் அப்படிங்கிற நேர், பயணங்கள் தொலைதூர நிகழ்வுகளை மனம் உள்வாங்கி கொள்ளும், அது ஒரு நாள் வெளிப்பாடாக வெளிவரும், அந்த சந்தோஷத்திற்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம், குடும்பத்தோடு சுற்றுலா செல்வது பிடிக்கும் அப்படின்னு நினைப்பிலும் வந்து சொன்னாங்க. மாதேஸ்வரன் அப்படிங்கிறவங்க திருப்பத்தூர் மாவட்டம் மகரம்லேருந்து, நான் சிறியவனாக சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீடு கூரை வீடு, அப்பொழுது குருவிகள் கூரையில் கூடு கட்டியிருக்கும், இப்பொழுது மாடி வீடு கட்டிவிட்டதால் அதற்கு வழி இல்லை என்று நாங்கள் அட்டைப்பெட்டியில் கூடு கட்டி தொங்கிவிட்டிருக்கின்றோம். அவைகள் அழகாக இருக்கும், அதனால் அந்த பறவைகளை பார்க்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி இப்போ அவங்க பேசுனாங்க. இர்ஃபான் கான் அப்படிங்கிறவங்க, உரையாடல் மிக அருமை நண்பர்கள், மேலும் இந்த உரையாடல் மிக அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன அர்த்தத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. கேம் கார்டன் செல்வகுமார் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. தங்கம் சரவணன் அப்படிங்கிறவங்க நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் அரசடி குப்பம்லேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஸோ நேயர்கள்லாம் சூப்பர், அவங்களோட வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் நிறைய பேர் போட்டாங்க. இணைப்புலேயும் வந்து பேசிட்டாங்க. பங்கேற்ற நேயர்களுக்கு மனமார்ந்த மகிழ்ச்சி, நன்றி. இப்போ நிறைவாக வரக்கூடிய பாடல் ஒன்று கேட்கலாம். தொடர்ந்து பக்தி மாலை நிகழ்ச்சி தரும் பாடல்கள் கேட்கலாம். மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்திற்காக ரஞ்சித் சைந்தவி பாடியது, ஸ்னேகன் எழுதிய பாடலுக்கு இசை மணி சர்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய மாலை வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை மாலை 6:46. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.

0: சாதனா சர்க்கம் கமல்ஹாசன் குரலில் அந்த பாடலை ஹிமேஷ் ரேஷ்மையா அவங்களுடைய இசையில் தசாவதாரம் படத்துக்காக கேட்டோம்.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் FM-இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6-இலும், வேலூர் பண்பலை 100.4-இலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1-இலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.

6:09 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலையில் அடுத்த பாடலாக சௌபாகியவதி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரியில் எம் எஸ் ஞானமணி இசையில் ஒலித்தது பாடல் சௌபாகியவதி திரைப்படத்திலிருந்து.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள்.
1: திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் அற்புதங்களும் மலைவள சிறப்புகளும் உங்கள் எண்ணம் நிறைந்திட இணைந்திருங்கள். நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: ஆறு 6:14 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே மறை நான்கிலும் கா

மயிலே மயிலே காதொரு வாகனி காதலியே இமவான் சுமந்த மகளே மகளே யாதவன் மாதவன் சோதரியே அறுபத்து மூவரின் தமிழே தமிழே பெரிய

மூலமகள் குங்குமம் நிலை கிடச் செய்திடும் கற்பக வல்லியும் ஈயல்லவா. அலைமகள் தலைமகள் அடிமலர் ஏற்கிடும் மலைமகள் நீ எந்த தாயல்லவா. அச்சக

0: எஸ் கோவிந்தராஜன் குரலில் வாலியின் வரியில், சங்கர் கணேஷ் இன இசையில் ஒலித்தது பாடல் கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் திரைப்படத்திற்காக. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.

6:20:28 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து அச்சாணி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

எஸ் ஜானகி குரலில் வாலியின் வரியில் இளையராஜாவின் இசையில் அச்சானி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். இந்த வேளை 6:25:35 பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவை எட்டிவிட்டோம். நிறைவாக தர்மசீலன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

நாகூர் ஈஎம் ஹனிஃபா எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்களில் கங்கை அமரன் வரியில் இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடல் தர்மசீலன் திரைப்படத்திற்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இனி

0: தொடர்வது மாலை 6:30 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம்.

0: ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதிலும் உள்ள இளம் தடகள வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களின் கனவுகளை கேலோ இந்தியா நிறைவேற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இளைஞர்களின் சக்தியையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெற்றியையும் பதக்கத்தையும் மட்டுமே இலக்காக கொள்ளாமல் இளைஞர் சக்தியை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் அதிக அளவிலான போட்டிகளில் இந்திய இளைஞர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்றும் அவர்களை சிறந்த போட்டியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வேலூரிலிருந்து பிரதமருடனான கலந்துரையாடலில் பங்கேற்ற தடகள வீராங்கனை எமது செய்தியாளரிடம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்.
1: என்னோட பேர் இந்து வில்லியம்ஸ். ஐம் அன் அட்வொகேட், அத்லீட், ஜம்பர், ஆல் இந்தியா கோல்ட் மெடலிஸ்ட். இன்னைக்கு வெள்ளூர்ல பிரதம மந்திரியுடைய கேலோ இந்தியா டயலாக் வீடியோ கால் மூலமா நடந்தது. சோ மெயின் அஜெண்டா ஆஃப் திஸ் வீடியோ கால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேலோ இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டில் ஆர்வம் உள்ள இளைஞர்களை ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அவங்களை வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல் வந்து அவங்களை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கறத குறிக்கோள். சோ இன்னைக்கு பிரதம மந்திரியும் பேசும்போது அதான் சொன்னாரு. சோ விளையாட்டு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் லைஃப் ஸ்டைல். சோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா இளைஞர்களும் விளையாட்டுலயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டி போத் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த், ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை வந்து நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த மீட்டோட மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவா இருந்தது. ஆல்ரெடி மெடல் வின் பண்ணவங்களுக்கும் ஃபியூச்சர் அத்லீட்ஸ்க்கும் யங் அத்லீட்ஸ்க்கும் ஒரு பிரிட்ஜ் பிட்வீனா இந்த வீடியோ கால் கான்வர்சேஷன் அப்படிங்கறது அமைஞ்சது. ஆல்ரெடி விளையாட்டுல வந்து சாதித்தவங்க விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறவங்க கிட்ட வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து அது விளையாட்டுல வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு கொண்டு வரும்.
0: கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். காணாமல் போன 288 இந்தியர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 37 மற்றும் 49 பேர் அடங்கிய இரு குழுக்களும், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 32 பேரும், கேரளத்தைச் சேர்ந்த 33 பேரும் சிக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் 73 இந்தியர்கள் திரிசுலி அனல்மின் திட்டப்பணிகளில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் என்று அவர் கூறினார். காட்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் திட்ட அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நேபாள நிர்வாகத்துடன் இணைந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்டு அவர்களை மீண்டும் பத்திரமாக அழைத்து வருவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் அதிகாரிகளும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைக்கிணங்க புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தின் ஆணையர் திரு ஆஷிஷ்குமார் நேபாளத்திற்கு சென்று மீட்புப் பணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், நேபாள அரசு மற்றும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசித்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனைகளை மருத்துவர்கள் குழுவினர் வழங்கவும், அவர்களை பாதுகாப்பாக தமிழகத்திற்கு அழைத்து வரவும் தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இன்று விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததாக அவர் குறிப்பிட்டார். வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்பட்டதாகவும், இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியதாகவும் திரு ஞானேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125

0: நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு அவ்வப்போது ஆய்வு செய்து பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சுமை தூக்கும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களில் நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்களை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் வட்டத்தை இரண்டாக பிரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பேரவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். குறும்பர், காட்டுநாயக்கர், இருளர் உள்ளிட்ட சமூகத்தினருக்கு தடையின்றி சாதிச் சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், ஒப்புதல் கிடைத்தவுடன் பாரம்பரியமாக வாழும் மக்களுக்கு சாதிச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பாண்டில் எம்எட் படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவிடுவதற்கான கால அவகாசம் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கடந்த 20 தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி சினேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. மத்திய சென்னை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று மாலை நிலவரப்படி 89.37 அடியாக உயர்ந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 429 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டம் டிரா ஆனது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 290. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இந்தியா 1-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. பள்ளி மாணவிகளுக்கான மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் விளையாட்டு வீரர்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் நேபாளத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் அடிப்படைக்கு தேர்தல் பங்கேற்பு மிகவும் அவசியம் என்று தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்தியின் அளவை பொறுத்து நெல் கொள்முதல் நிலையங்கள் விரிவாக்கம் செய்யப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இந்த வேளை 6:40:34

0: வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த வேளையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
1: என் விருப்பம்.
0: இந்த மணித்துளியிலிருந்து 7 வரை நம்ம வந்து என் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழவிருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக என்ன பாடல் வருது அப்படின்னா, நம்ம இப்போ வானத்துக்கெலாம் போகணும் அப்படின்னா சில கருவிகள் வேணும், விமானம், ஹெலிகாப்டர் அந்த மாதிரி கருவிகள் வேணும். இல்லாட்டி நம்ம ஒரு பறவையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிறகாவது வேணும். ரெண்டு சிறகு இருந்தால் ரெண்டு பக்கமும் அப்படி அடிச்சுட்டு பறந்துடலாம். ஆனால் இந்த பாட்டில் சிறகுகள் இல்லாமையே தேகம் பறக்குது அப்படின்றாங்க. வானத்துக்கு பறக்குதான், ஏன் பறக்குது கேட்டுருவோம்.

0: பல்லாசன் அவங்களுடைய குரலில் டி இமானுடைய ஒரு இசையில் அந்த பாடல் கச்சேரி ஆரம்பம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: இந்த வேளை 6:48, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.

என் விருப்பத்தில் அடுத்த பாடல் வர காத்திருக்கிறது. வீட்டில் இப்போ நம்ம யாராவது சொன்னாங்க, நம்மளை நோக்கி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நாம் உடனே கேட்டுருவோமான்னா பல நேரங்களில் கேட்க மாட்டோம். ஆனால் கேட்குற மாதிரி சொன்னாங்கன்னா கேட்டுருவோம். இங்கே தான் இருக்குது விஷயமே, எப்படி சொல்கிறாங்க எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இங்கேயும் ஒருவர் சொல்கிறாரு, அதுவும் சொன்னதுக்கு சும்மா இல்லை, கூடவே நன்றியும் சேர்த்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க கேட்டுருவோம்.

மனோ ஸ்வர்ணலதா குரல்களில் வாலியின் வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த பாடல் வீரா படத்துக்காக கேட்டு முடிச்சோம். இந்த

0: 6:55 39 நண்பர்கள் முகநூலில் கருத்து பதிவுகளையும் போட்டு காத்துட்ருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். 6:00 கருத்துகள் காத்திருக்கிறது. முரளிதரன் விழுப்புரம் ஒரு போஸ்டர் அடித்து போட்டிருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி. 7 கிணறு அபுதாகிர் பூக்களை கொடுத்துருக்காரு. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்க வந்து பக்தி மாலை வழங்கிய பாடல்களை கேட்டு பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து விட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலை பட்டாபி மிகச்சிறப்பு, என் விருப்பமாக நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. எதை அவருடைய விருப்பமாக அப்படின்னா, இந்த கடைசியாக போச்சு வீராபடத்தில் அந்த பாட்டை சொல்கிறாரா என்னன்னு தெரியல, பட் அவருக்கு பிடிச்சிருக்கிறத போட்டிருக்காரு. மா செல்வநாதன் வணக்கம் அப்படின்னு சொல்லி வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் பக்திமலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் பக்திமலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். முகுந்தா முகுந்தா வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு போட்டிருக்காங்க. நாமக்கல் செல்வராஜ் இனிய அந்தி பொழுது வாழ்த்துகள் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வாரியங்காவல் கதிரவன் கொலஞ்சிநாதன் இவங்கெல்லாம் பக்திமலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கமலாவர்தன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சபரிமனோஜ் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் எல்லாருமே வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. பகுதி நேர அறிவிப்பாளர் பணி குறித்த அறிவிப்பு நமக்காக காத்திருக்கிறது விண்ணப்பதாரர்களின் கவனத்திற்கு. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். வயது வரம்பு 2020 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். கல்வித் தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஒரு இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப் படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவுத்திறன் பெற்றவராகவும் இருத்தல் அவசியம். எழுத்துத் தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கு ஏற்ப பகுதி நேர பணிக்கு மட்டும் அதிகபட்சமாக 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள். விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, அதன் பிறகு instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட. விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25/9/2026 இந்த ஆண்டில் தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 604 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி. ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: என் விருப்பம்.

இந்த வேளை 7:50. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த வேளையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி திரைகானம்.

திரைக்கணத்தில் தொடக்கப்படலாம். இப்போ அறிவிப்பு வந்துச்சுல்ல, நிறையா பேர் ஆர்வமாக இருந்தீங்கன்னா நீங்களாம் உடனே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகே, இப்போ அப்படியே அந்த வேலையே இல்லாமல் இருக்கிறவங்க இந்த ஆசைக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இப்போ ஒரு பாட்டு உங்களுக்காகவே வரும், கேட்டு பாருங்கள்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
2: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
1: காலை 5:30 முதல் 6 மணி வரை
0: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
3: நமோ நமஹ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
1: காலை 6:00 முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.
2: ஏழு மணி 7:49 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் திரைக்காணத்தில் இணைந்திருக்கிறோம். மன்னிச்சிருங்க, கடந்த பாடலை முழுமையாக கொடுக்க முடியல. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாட்டு என்னென்னா, இதுவும் வேலை பத்தின ஒரு பாட்டு தான். வேலையில் ரொம்ப முக்கியமான வேலை, ரொம்ப பெரிய பெரிய வேலைலாம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.
3: ஷண்முகே

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்களில் வாலியினுடைய வரியிலே தேவாவினுடைய அட்டகாசமான இசையில அந்த அற்புதமான பாடல் அவ்வை சண்முகி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: இனி தொடர்வது 7:15 தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக

0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று அவரை சந்தித்த இந்திய வெளியுறவுப் பணி பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாடிய திருமதி திரௌபதி முர்மு, வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் எளிதில் அணுகும் வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தூதரகங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இந்திய அரசின் கொள்கைகளை மட்டுமின்றி 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் புதிதாக கட்டப்பட்ட கரு ஏரியை திறந்து வைத்து பேசிய அவர், கடந்த 2003 ஆண்டில் மட்டும் 1.5 லட்சம் தடுப்பணைகள் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் குஜராத்தின் பாசன பரப்பு 16 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொது தனியார் பங்களிப்புடன் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நீர் சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிலையான வளர்ச்சி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி முன்னேற்றம் அடைந்தால்தான் வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில், வர்த்தகம், வணிகம், வேளாண், சுற்றுலாத்துறையின் தொலைநோக்கு வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சி திட்டங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகளை நன்கொடையாக வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மாறி பஞ்சாயத்து செயலி மூலம் எந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகள் தேவை என்பதை தெரிந்து மக்கள் நன்கொடையாக அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலம் ஜபல்பூரில் பீரங்கி பராமரிப்பு மையத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். 450 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் பராமரிப்பு துறையில் சுயசார்புக்கு உத்வேகம் அளிக்கும். மத்திய பிரதேச அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை இந்த மையம் ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு பல்வேறு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களின் வசதிக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப் போவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். வெங்காய விலையை வரும் மாதங்களில் கட்டுக்குள் வைத்திருக்கும் நோக்கில் கையிருப்பில் உள்ள வெங்காயத்தை மத்திய அரசு இன்று முதல் விடுவிக்க தொடங்கியிருக்கிறது. தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள கேந்திரிய பண்டார் கடைகளுக்கு வெங்காயத்தை கொண்டு செல்லும் வேன்களை நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி நிதிக்காரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சில்லறை விற்பனையில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு மானிய விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று திருமதி நிதிக்காரை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் சீனா மற்றும் நேபாள நாடுகளுக்கான இந்திய தூதரர்களுடன் அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சுற்றுலா முகவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மீட்புப் பணிகளுக்காக நேபாள அரசுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் பீகார், உத்தரப்பிரதேச எல்லைப் பகுதிகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்று தேசிய பேரிடர் மேலாண்மை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இப்பகுதிகளை மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 11 தேசிய பேரிடர் மேலாண்மை படைக்குழுவினரும், பீகார் மாநிலத்துக்கு 9 குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை படை தலைவர் திரு நரேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் எல்லைப் பகுதியில் உள்ள பீகாரின் மேற்கு சம்ரான் மாவட்டத்தில் உள்ள கண்டக் ஆற்றில் தண்ணீர் வரத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தில் இதுவரை 12 ஆண்டுகளில் 59 கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. வங்கிகளில் இத்திட்டத்தின் கீழ் 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் அரசின் திட்ட பயன்களை வங்கிகள் மூலம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த வங்கிக் கணக்குகளில் சராசரியாக 5,000 ரூபாய்க்கும் கூடுதலான தொகை உள்ளது. இதுகுறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, 78% ஜன்தன் வங்கிக் கணக்குகள் ஊரக மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 56% பெண்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வங்கிக் கணக்கு திட்டம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களுக்கான சமூக பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களுடன் கேலோ இந்தியா காணொலி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இது தங்களுக்கு உந்து சக்தியாக அமைந்தது என்று நாமக்கல்லைச் சேர்ந்த திரு ஜெயேந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இளைஞர்களோட ஸ்போர்ட்ஸ் பத்தி ஒரு இன்டராக்ட் பண்ணாங்க. சோ அந்த யூத் மூலமா நம்மளோட இந்தியாவை 2036க்குள்ள பலந்த பாரதமா உருவாக்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதோட குறிக்கோள் என்ன, இதை எப்படி எல்லாம் பண்ண முடியும் சொல்லி ஒரு இன்டராக்ஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க. இந்த முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விளையாட்டு மூலமா தான் நம்ம இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க முடியும். விளையாட்டு பொறுத்த வரைக்கும் இதுல அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கு, இது இல்லாம மாணவருக்கும் மாணவிகளுக்கும் ஒரு டிசிப்ளின் ஒரு நோக்கத்தோட தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம
1: விவேகானந்தா கேந்திராவின் தலைவர் பாலகிருஷ்ணன் மறைவுக்கு குடியரசுத் துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார். விவேகானந்தா கேந்திராவின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் போற்றத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், 50 ஆண்டுகளுக்கு மேல் விவேகானந்தா கேந்திராவின் மூலம் சமூக பணிகளை மேற்கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று கூறியுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அவர் 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜியூன் லீயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான் வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: Yes, who is it?
4: Don.
5: 102.3 பாட்டுக்கு இதான் டான்.
4: டான். டான்.
6: இந்த வேளை 7

0: 7:37 திரைகானத்தில் நிறைவாக பாடல் வர காத்திருக்கிறது. சில நேரங்களில் வேலை செய்யும்போது ரொம்ப கடினமாக இருக்கும். நமக்கு ஏதாவது பிடிச்ச விஷயத்தை பக்கத்துலேயே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வேலை கடினமாக இருக்காது. இப்போ நம்ம வானொலி பெட்டியில் பாட்டு கேட்குறது அந்த மாதிரி உதாரணமாக வச்சுக்கலாம். இந்த பாட்டிலையும் ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயத்த பார்த்தா எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. என்னது கேட்டுருவோம்.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: மலேசிய வாசுதேவன் சித்ரா குரல்களில் வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அதிசய பிறவி படத்துக்காக அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM. இந்த வேளை 7:30:13. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ள விக்னேஷ் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.

நலம் நலமறிய ஆவல். கடல் அலைகளையும் யானையையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு. அலைகளின் அசைவு, யானையின் அசைவு நம்மளை சலிப்படைய செய்யாது. யானை ஒரு இடத்துல நிற்காது, அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். பொழுது போகலைன்னா ஒன்று கடற்கரைக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் ஏதாவது பெரிய கோயில் இருந்து அங்கே யானை இருந்தால் அங்கே போயிடலாம். அதனால தான் சென்னை போன்ற பெருநகரங்களில் கடற்கரை உள்ள பகுதிகளில் வசிப்போர் காலை நேரமோ மாலை நேரமோ அங்கே நடைப்பயிற்சிக்கு போயிடுறாங்க. கடற்கரையில் கொஞ்ச நேரம் உட்காந்து கடல் அலைகளை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வருவாங்க. இயற்கையை ரசிப்பது நல்லது தானே. உலகில் நீண்ட கடற்கரையை கொண்ட நாடு கனடா. இங்கு கடற்கரையின் மொத்த தூரம் 2,82,080 கிலோமீட்டர். அடுத்த இடம் இந்தோனேஷியாவுக்கு. கடற்கரை தூரம் 54,716 கிலோமீட்டர்.

0: கடற்கரை தூரம் 54,716 கிலோமீட்டர்.
1: விக்னேஷ்,
0: இந்த நாட்டில் நிறைய தீவுகள் இருக்கு. சுமார் 18,307 தீவுகளாம். கடற்கரை அதிகம் உள்ள மூணாவது நாடு கிரீன்லாண்ட், 44,087 கிலோமீட்டர். அடுத்த இடம் ரஷ்யாவுக்கு, 37,633 கிலோமீட்டர் தூரம் கடற்கரை. அப்புறம் பிலிப்பைன்ஸ், 36,289 கிலோமீட்டர். ஜப்பான், 29,751 கிலோமீட்டர். ஆஸ்திரேலியாவில் 25,760 கிலோமீட்டர் தூரம் உள்ள கடற்கரை இருக்கு. நம்ம இந்திய நாட்டுக்கு 20வது இடம். நம்மகிட்ட 7,516 கிலோமீட்டர் தூரம் கடற்கரை இருக்கான். கடற்கரை என்பது பொழுதுபோக்குமிடம் மட்டுமல்ல, அது ஒரு இயற்கை வளம். கடற்கரைனா மீன் பிடிப்போர், அது சார்ந்த தொழில் செய்வோர், அவை தரும் பொருளாதாரம், தொழில், இப்படி நிறைய இருக்கு. அவற்றை வைத்து வளர்ச்சி பெறணும், அபிவிருத்தி பணிகள் நடைபெறணும். பீச்சுக்கு போறேன், காத்து வாங்க பீச்சுக்கு போனேன், வெறும் கவிதை வாங்கி வந்தேன்னு சொல்லக்கூடாது. அதே போல நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து கொஞ்சம் இடம்னு கடுதாசியில் எழுதக்கூடாது. சேர்ந்து அளவளாவும் இடம், ஒன்னா கூடும் போது ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவோம், கலந்து பேசுவோம், நல்லது கெட்டது பத்தி கருத்து பரிமாற்றம் செய்ய ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி நண்பர்கள் கூடும் போது, கடற்கரையில நடைப்பயிற்சி போகும்போது ரெண்டு செயல் நடைபெறும். ஒன்னு நடைப்பயிற்சி, உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது. ரெண்டாவது கருத்து பரிமாற்றம். ஒரு செயலின் நல்லது கெட்டது, தேவையானது தேவையில்லாததுன்னு கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வழி உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில கலந்துரையாடும் போது மாற்று கருத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால சச்சரவு கூட ஏற்படும். இப்படி பேசும்போது நண்பர்கள் மத்தியில மாற்று கருத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா சண்டை சச்சரவு ஏற்படாது, ஏற்படக்கூடாது. நண்பர்கள் அப்படின்னாலே உறவை தாண்டியது தானே, அதுல எப்படி சண்டை சச்சரவு ஈகோ இதெல்லாம் உண்டாகும், வரக்கூடாது.
1: வேலூர் விக்னேஷ்,
0: உங்களுடைய கல்லூரி கால, ஏன் பள்ளிக்கால நண்பர்கள் இன்னும் உங்களுடைய தொடர்புல இருப்பாங்களே, இருக்கணும். இப்பெல்லாம் அந்த காலத்துல கல்லூரியில் ஒன்னா சேர்ந்து படித்தவர்கள்லாம் தாங்கள் படித்த கல்லூரி வளாகத்துல ஒன்னு கூடி பேசுற நடைமுறை, ஏன் விழான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி விழாக்கள்லாம் நடைபெறுதே, குடும்பத்தோடவோ தனியாகவோ நண்பர்கள் கலந்து கொள்ளும் இந்த விழாக்கள் இப்போ ரொம்ப பிரபல்யம். இந்த மாதிரி கலந்துரையாடும் போதும் நமக்கு நல்ல பல செய்திகள் தகவல்கள் கிடைக்கும். ஆக நண்பர்கள் கூட நடைப்பயிற்சி, அதிலும் கடற்கரையில் போகும்போது ரெண்டு விதமான பலன்கள் நமக்குண்டுங்கிறத நீங்களும் ஒத்துக்குவீங்க. ஆடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சு. இதே போலத்தான் திருமண விழாக்கள், உறவினர்கள் நண்பர்கள் ஒன்று கூடுவோம், அப்போதும் நீ உன் தோட்டத்தில் என்ன பயிர் போட்ட, நான் இந்த பயிர் சாகுபடி பண்ணேன்னு ஓர் அனுபவ பகிர்வு இருக்கும். இப்போ எல்லாம் மெஷின் மாதிரி ஆயிட்டு இருக்கோமே, மனித வாழ்வுக்கு இது நல்லதா கெட்டதா? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: இந்த வேளை 7:35:15.102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்.

சூப்பராக இருக்கும். அதை ரசிப்பவர்கள் அப்படி மெய்மறந்து ரசிப்பாங்க. தமிழோட சத்தம் அப்படி ஒரு இனிமை வாய்ந்தது. எதுக்கு இப்போ அப்படி சொல்கிறேன்னா, அந்த டும் டும் அப்படிங்கிற சத்தம் இப்போ பாட்டுக்குள்ளே நல்லா வரப்போகுது. எப்படி கேட்டுருவோம்.

0: பாட்டும் பயணமும்.
1: ஏழு மணி 35 நிமிடத்தில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். 7:55 நிமிடம் வரைக்கும் இன்னும் ஒரு 20 நிமிஷம் நமக்காக பாடல்கள் வர காத்திருக்கிறது. எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு 7:50 நிமிடம் வாக்கில் நமக்கு வந்து முகநூலில் பதிவாக நீங்கள் கொடுக்கலாம். இசைக்கருவிகளில் நிறைய கருவிகளோட இசை வந்து நமக்கு பிடிச்சிருந்தாலுமே தாளக்கருவிகளில் முக்கியமாக அந்த தவில் இருக்குல்ல, அதுவும் கல்யாண வீடுகளில் அந்த தவில்லாம் அடிக்கும்போது

0: ஸ்ரீவர்தினி, ஆதித்தி, சத்யா, யாமினி, ரோஷினி, தேஜஸ்வினி குரல்களில், விவேக் வரியில, எஸ் தமன் அவருடைய இசையில அந்த அற்புதமான பாடல் எனிமி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
2: இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் விடும். அந்த ஸ்டேஜை நம்ம வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறையா பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, அது பொறுமையாக ஒரு

0: ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம இந்த அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரியல. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளாக இருக்கணும்.
1: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்து முதல் பாடலை கேட்டுட்டோம். இப்போ எந்த பாதையில் பயணிக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்த பாட்டு வருது, அதை கேளுங்க. இப்போ நாம் ஏதாவது சில விஷயங்களை பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு ஆதாரம் வேணும் இல்லை? ஆதாரம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதில் முக்கியமான விஷயம் இந்த சாட்சி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு இன்னொரு நபர் வந்து ஒரு சொத்தை இன்னொரு நபர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அதாவது மாற்றுவதற்காக போகும்போது சாட்சி கையெழுத்து நான் போட்டேன். முத முதல்ல நான் போட்ட சாட்சி கையெழுத்து அதுதான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு சாட்சி வேணும். இவங்க முன்னால் தான் இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தால் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு. சரி, எதுக்கு இப்போ சொல்கிறோம் அப்படின்னா இந்த பாட்டிலையும் ஒரு சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சி எங்கே இருக்குன்னா வானத்தில் இருக்குது. என்ன அவ்வளோ பெரிய சாட்சி அப்படின்னு கேட்டால், ஆமாம் பெரிய சாட்சி தான். கேட்டுருவோம் என்ன இருக்குது.

கமலஹாசன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் கமலஹாசன் வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த பாடல் விருமாண்டி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். ஏழு மணி 7:49 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுட்ருக்கோம். யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்ப்போமா. முகநூலில் யாராவது பதிவுகளை போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஏற்கனவே போடலிருந்து இப்போ ஒரு 33 பேர் அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் காட்டுது. ஏற்கனவே ஒரு 20 பேர் அப்படின்னா இப்போ ஒரு 10 பேர் வந்திருப்பீங்க. சரி, அது ஒரு பக்கம். இப்போது யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க, திருமண பந்தம் தொடர்பான பாடல் அப்படின்னு சொல்லி அடையாளம் போட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் வாக்கு அப்படிங்கிற சொல் இடம்பெற்ற பாடல்கள் என்று நினைக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போது எனக்கு வந்து ரெண்டு டைட்டில் வந்து கிடைச்சி போச்சு. இந்த ரெண்டு தலைப்புகளை எதிர்காலத்தில் நான் பாடல்களை வச்சுப்பேன். ஆனால் இது இல்லை, ரொம்ப கஷ்டமாக கொடுத்துட்டோம் அப்படி தான் தோணுது. ஓகே, ஓப்பனாக அப்படியே எடுத்த உடனே வர மாதிரி கொடுத்துருந்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது எல்லாமே பாட்டுக்கு உள்ளதாக இருக்கும். ஓகேங்களா, எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் வீரராகவன் மாதவரத்திலிருந்து மடல் மாணிக்கம் மிக அருமை, நாடல் நன்மைக்கு நமக்கு பெருமை, தேடல் பாட்டும் பயணமும் கூடல் பரவசமும் இனிமையும் அப்படின்னு போட்டு, ஈதல் பண்பலை நிகழ்ச்சி அருமையும், தருதல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. திருவரிசை அஸ்வினி நாகராஜ் பாட்டும் பயணமும் கேட்க நாங்கள் இணைஞ்சிருக்கோம், வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் முகமது பிலால், அவர் வந்து சி முகமது பிலால் சி அயனாவரத்திலிருந்து பாடல் நல்லாயிருக்கு நண்பரே அப்படின்ட்டு இருக்காங்க. நடராஜன் சுப்பையா பாட்டும் பயணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேற யார், மேலப்பேடு தயாளன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா டீ காஃபி குடிக்கிறாங்க போட்டிருக்கு, பூக்களை கொடுத்துட்டு ஒரு டீ கப்பு காஃபி மாதிரி போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான், எல்லாருடைய பெயர்களையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்த பாடல்கள் எல்லாமே நேற்று இந்த ஓனர்களை ஓணம்

ஓண பண்டிகை வந்ததும் எல்லாருமே வந்து அப்படி வேட்டி சேலையை கட்டிக்கிட்டு அப்படி நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக சோசியல் மீடியாக்களில் ஃபோட்டோ போடுறதுக்குன்னே போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நான் பல ஃபோட்டோக்களை என்னுடைய வட்டத்தில் பார்த்தேன். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி துபாயிலிருந்து கூட ஒரு ஆள் எனக்கு என்னுடைய நண்பர் பட்டியலில் இருக்கிறவர், நான் ஓணத்துக்காக என்னுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தார். இங்கெல்லாம் கிளம்பிச்சு அதான் அந்த ஸ்பார்க்கு. பாடல்களுக்குள்ள வேட்டி சேலை அப்படிங்கிறது அந்த வார்த்தைகள் எங்கேயாவது வந்திருக்கும், தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். இப்போது அதே மாதிரி வரக்கூடிய பாட்டிலையும் வேட்டி சேலை உள்ளே இருக்குது. என்ன பாட்டு கேட்டிருவோம்?

0: மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் கஸ்தூரி ராஜாவின் உரிலே தேவாவினுடைய அற்புதமான இசையில எட்டுப்பட்டி ராசா படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும் இனி 8 மணிக்கு நீ கோரி நாள் நிகழ்ச்சியை அட்டகாசமாக தொகுத்து வழங்க ஆர்ஜே செங்கமலம் சரத் காத்துட்டு இருக்காங்க. அதற்கு முன்பாக இந்த வேளை 7:55 இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: காசி மாநகரத்தை பிரம்மதத்தன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா நடத்துறது வழக்கம். எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா வகையான ஜனங்களும் அதில் வந்து கலந்துக்குவாங்க. ஒரு சமயம் அது மாதிரி விழா நடந்துக்கிட்டு இருந்தது. வைகுண்டத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து நிறைய தேவகுமாரர்கள்லாம் காசி நகருக்கு அப்போது வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு 4 தேவகுமாரர்கள். அந்த 4 பேரையும் சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். அப்படி என்ன விசேஷம் அவங்கக்கிட்ட அப்படின்னா, மற்றவங்களை விட அவங்க முகம் அழகாக இருந்ததா அப்படி பார்த்தா அப்படியும் இல்லை. அவங்க அணிஞ்சிருந்த மலர் மாலைகள் தான் அதுக்கு காரணமாக. அந்த மலர்கள்லேருந்து அப்படி ஒரு அபூர்வமான நறுமணம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நறுமணத்தை அந்த ஊர் ஜனங்க அனுபவித்ததே இல்லை. அதுதான் அந்த 4 பேரையும் சுற்றி கூட்டம். எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த 4 தேவகுமாரர்களும் எல்லாருக்கும் தெரியும்படியாக வானத்தில் எழும்பி கொஞ்சம் உயரமாக நின்றுக்கிட்டாங்க. கீழே நின்றுக்கிட்டு இருந்த அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஒரே குரலில் எல்லாரும் அவங்கள பார்த்து, எங்களுக்கும் இது மாதிரி மாலையை போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. மாலை போட்டுக்கிறதுன்னா எல்லாருக்கும் ஆசையாக

0: இருக்கும். அந்த நாலு தேவகுமாரர்களில் ஒருத்தர் புத்தர் பிரான். அவர் சொன்னார், பூலோகவாசிகளே நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கக்காரு அப்படிங்கிற கற்பக விருட்சத்தின் மலர்களால் தொடுக்கப்பட்டது இந்த மாலை. இதுக்கு நிறைய சக்தி உண்டு. எந்த காலமும் இது வாடாது, வாசனையும் குறையாது. ஆனால் இதை அணிந்து கொள்றதுக்கு சில தகுதிகள் தேவை அப்படின்னார். என்ன தகுதி அது சொல்லுங்களேன் அப்படின்னு ஏக காலத்தில் எல்லாரும் சத்தம் போட்டாங்க. தீய இயல்புகள் உள்ளவங்க, இழிந்த சிந்தனை இழிந்த செயல் உள்ளவங்க இந்த மாலையை அணிய முடியாது அப்படின்னார். அவ்வளோதான், கூட்டத்தில் சத்தம் போட்டவங்கள்லாம் மெதுவாக அப்படி அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தேவகுமாரன் சொன்னார், அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதவன், அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பொய் பேசாதவன், பேராசையினால் கெட்ட வழியில் பொருள் ஈட்ட நினைக்காதவன் இந்த மாலையை போட்டுக்கலாம் அப்படின்னார். கூட்டத்திலிருந்து யாரும் முன்னுக்கு வரல. ஒரே ஒரு ராஜகுரு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தார். பெரியவர், படித்தவர் அவர், எனக்கு தகுதி இருக்குது அந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னார். வேற ஒன்றும் இல்லை, பொய் சொல்லியாவது அந்த மாலையை வாங்கிக்குவோமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அவ்வளோதான், மாலையை வாங்கிட்டார். அடுத்த தேவகுமாரன் பேசினார், யாருக்கு திடமான அறிவும் மனமும் இருக்குதோ, யாருக்கு நல்ல காரியங்களில் அசையாத ஈடுபாடு இருக்குதோ, நல்ல அரிய பொருள்களை தனியாக தான் மட்டும் அனுபவிக்க விரும்பாதவர் யாரோ, அவர் முன்னாடி வந்து இந்த மாலையை வாங்கிக்கலாம் அப்படின்னார். அந்த தகுதியும் எனக்கு இருக்குன்னார் ராஜகுரு. மாலையை வாங்கி போட்டுக்கிட்டார். இன்னொரு ராஜகுமாரன் பேச ஆரம்பித்தார், அறநெறியில் செல்வம் சேர்க்கணும், ஆடம்பர பொருள்களுக்கு அடிமை ஆகக்கூடாது, வெற்றி அடைஞ்சாலும் கர்வம் வரக்கூடாது, அப்படிப்பட்டவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். துணிஞ்சு பொய் சொல்லி அதையும் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் இந்த ராஜகுரு. இன்னொரு ராஜகுமாரன் சொன்னார், சான்றோர்களை நிந்திக்காதவங்க, புறம் பேசாதவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். அதையும் வாங்கி போட்டுக்கிட்டார். திருவிழா முடிஞ்சுது, எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. மறுநாள் ராஜகுரு நாலு மாலைகளையும் போட்டுக்கிட்டு ராஜசபைக்கு வரார். வந்தவர் ரொம்ப அவஸ்தையோடு வர்றார். மாலையெல்லாம் வாடி போயிட்டுது, வாசனை எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவருக்கு கடுமையான தலைவலி வேற வந்துட்டுது. துடிச்சு போயிட்டார், மாலையை கழட்டவும் முடியல. ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்துக்கு ஆசைப்படணும், ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு. ராஜா பார்த்தார், மறுபடியும் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணினார். தேவகுமாரர்கள்லாம் வந்தாங்க, ராஜகுரு வந்தார். மக்கள் முன்னிலையில் அவங்க காலில் விழுந்தார், மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இந்த மாலையை போட்டுக்கிற தகுதி எனக்கு இல்லை. தகுதி இல்லாத ஒருத்தன் தகாத தகுதியை பொய் மூலம் பெறணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய தண்டனை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும்னார். அதுக்கப்புறம் தேவகுமாரர்கள் அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டினாங்களாம். அந்த மாலைகளும் பழையபடி மனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு தகுதி இல்லாத ஒரு கௌரவம் நம்மக்கிட்ட தானாக வந்தால் கூட அதை வந்து தவிர்த்து விடுறது தான் நல்லது. அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் இலக்கியம் பண்ணுற விழாவுக்கு நீங்கள் வந்து தலைமை தாங்கணும்னார். உடனே இவர் சொன்னார், பேச்சாளர், சார் இலக்கியத்தை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இல்லையே அப்படின்னார். உடனே அவர் கூப்பிட வந்தவர் சொன்னார், அந்த தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் சார், அதனால தான் உங்களை தலைமை தாங்க கூப்பிடுறேன் அப்படின்னார். அது சரி, தலைமைன்னா அதுக்கு இவர் என்னதான் அர்த்தம் பண்றாருன்னு தெரியல.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: நீ கோரினாய்.
1: வணக்கம் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 8:01. நாம் இணைந்து இருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். ஒவ்வொரு நாளும் நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு சூப்பரான தலைப்புகளால் பேசிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றும் பேச போகின்றோம். நீ கோரி

0: ஒவ்வொரு நாளுமே வாசமான மலர் தோட்டமாக நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையாகவே இருக்கும். அப்படிப்பட்ட மலர்களை எல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டென்ஷனாக இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள், ஒரு மல்லிகையோ முல்லையோ ஏதோ ஒன்று கட்டி தலை நிறைய பூ வைக்கும்போது அந்த மனசு தானாகவே மகிழ்ச்சியாக மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த மனசு மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த பூக்கள்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கூட நிறைய பேர் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன பிள்ளைலலாம் நம்ம வந்து நிறைய பூக்கள் அப்படியே சரசரமாக தொடுத்து தலையில் வச்சுக்கணும், போட்டி போட்டுலாம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி எண்ணற்ற ஆசைகள் இருந்திருக்கும். அந்த பூக்கள் மேலே அவ்வளோ ஒரு அபிமானம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இயற்கையோடு அந்த பூக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது நம்ம மனசு கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்றுனாலும் அந்த பூக்களோட அழகை ரசிச்சுட்டு தான் அடுத்தடி நம்ம எடுத்து வைப்போம். அந்த அளவுக்கு நம்ம மனசு கவரக்கூடியது பார்த்திங்கன்னா பூக்கள் தான் இல்லையா? சரிங்க, பூக்கள் ஓகே. இப்போ என்னை கோரினால நீங்கள் பூக்கள் பற்றி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நம்ம வந்து சில பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் ரொம்ப நாள் ஆயிட்டுருக்கோம், நமக்கு அது பார்க்கவே முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கு வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எங்கேயோ போகிறோம், ஒரு சின்ன வீடு, எங்கேயோ ஸ்கூல், அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த பூ வந்து அங்கே ரொம்ப அரிதாக இருக்கும். இந்த பூக்கள்லாம் நம்ம பார்த்து ரொம்ப நாளாச்சு, ரொம்ப அரிதாக போயிடுச்சு இந்த பூ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு அந்த பூவை எப்போ பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ணலாம். அரிதாக பார்த்த மலர்கள், அதுதான் இன்றைக்கி நேயர்கள் நம்ம கூட ஷேர் பண்ணி போகிறாங்க. 2952085328389871. ஸோ வாங்க, இணைப்பில் அடிக்கடி பார்க்காமல் பார்த்த மலர்கள் பற்றி நீங்கள் வந்து சொல்லலாம்.
1: நீ கோரினாய்.

சிட்டிசன் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். எத்தனை பூக்கள் எண்ணி சொல்லிவிடு, மனசில் உள்ளதை கூட சொல்ல முடியும். பூக்களை என்னதான் முடியுமா, காலை நேர பூக்கள் வர, மாலை நேர பூக்கள் வர, இப்படி பூக்குவதிலே பூ பூப்பதிலேயே எத்தனையோ விதங்கள் இருக்கும் பொழுது பூக்களுக்கு பஞ்சமாக என்ன? இப்போல்லாம் வந்து அந்த பஞ்சகாலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம சிறுவயதில் பார்த்த மலர் கூட்டங்கள் இப்போ இருக்குதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா எல்லார் வீட்லேயும் பூக்கள் பூக்கள் தோட்டமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரிதானதாகவே இருக்குது. கனகாம்பரம் அப்படிங்கிறதெல்லாம் சென்னை போன்ற இடங்களில் பார்ப்பதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றது. சந்தைக்கு வருவதும் பார்ப்பதுன்றதே ஒரு ரொம்ப ஒரு அலாதியான இன்பமாக இருக்கின்றது அதை பார்த்தாக்க. ஏன்னா அவ்வளோ ரேர் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா பார்த்து பழகின பூக்களே இப்போ வந்து நம்மக்கிடையே அது மறைந்து போய் எங்கேயோ ஒரு இடத்துல அதை பார்க்கும்போயோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமே, பயன்படுத்தியிருக்கோமே அப்படின்னு உங்களுக்கு நினைவு வருதா? எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிற விஷயத்த சேர்த்து ஷேர் பண்ணலாம். 2952085328389871 இந்த நம்பருக்கு வாங்க, உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
0: மேடம் வணக்கம். மேடம் நான் பழனி பேசுறேன், ஒசூர்ல இருந்து. மேடம்
1: சொல்லுங்க.
0: மேடம் இந்த பூக்களை பத்தி கேட்டிருந்தீங்க, நீங்க அரிதாக பார்த்த பூக்களை பத்தி கேட்டிருந்தீங்க.
1: ஆமா, நம்ம நல்லா பார்த்துருப்போம் இல்லையா, ஆனா நம்மளுடைய அது குறைந்து போயிருக்கும் அதன் பயன்பாடு, இல்லை நம்ம கண்ணில் படாமலே இருந்திருக்கும். அந்த மாதிரியான பார்த்த பூக்கள் பத்தி சொல்லலாம்.
0: ஓகே மேடம். மேடம் இந்த பிரம்மா கமலம் மலர் வந்து பாத்தீங்கன்னா மேடம், நாங்க நான் என்னோட வாழ்க்கையில முதல் முறையா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
1: பிரம்மா கமலம்
0: அது ஒரே நேரத்துல ஒரு 7-8 பூக்கள் வந்து பூத்திருந்தது வந்து பக்கத்து வீட்டுல வச்சிருந்தாங்க, அதை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மேடம்.
1: பிரம்மா கமலம் பூ.
0: பிரம்மா கமலம்,
1: ஆமா. நன்றி. நமக்கு என்னன்னா அது பார்க்கும்போது இதுதான் அந்த மலர் அப்படிங்கிறது கூட தெரியாது இல்லையா.
0: என்ன மேடம்?
1: சில பூக்கள் வந்து இதுதான் அந்த பூ அப்படிங்கிறது கூட நமக்கு பெயர் தெரியாது இல்ல.
2: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காந்தி நகர்ல இருந்து செந்தவள்ளி ரங்கநாதன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க, விரைவா சொல்லுங்க.
2: ஜினியா பூனு ஒரு பூ இருக்கு மேடம்.
1: என்ன பூ?
2: ஜினியா பூனு ஒரு பூ இருக்கு.
1: ஜினியா பூ? ஆ
2: ஜினியா பூ.
1: சரி.
2: அது வந்து நல்ல கூட்டம் கூட்டமா அழகா பூக்கும் மேடம், அழகுக்காக வச்சிருப்பாங்க.
1: சரி.
2: ஒரு கிராமத்துல போகும்போது ஒரு வீட்ல அது வச்சிருந்தாங்க, பார்த்தாங்க மேடம்.
1: ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய மலரா?
2: ஆமாங்க மேடம்.
1: சரி, ஓகே.
2: ஆமாங்க மேடம்,
1: நன்றி நன்றி. நேயர்கள் வந்து பேசும்பொழுது விரைவாக சுருக்கமாக பேசினால் நம்ம நிறைய நேயர்கள்ட்ட கேட்டு நிறைய பூக்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நீங்கள் இணைப்பு கிடைத்தோடனே தயவு செய்து ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு எங்கள் கூட ஃபோனில் பேசுகிறதுல கவனம் வைத்தீங்க அப்படின்னா நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக புரியும், நீங்கள் பேசுவதும் எனக்கு தெளிவாக கேட்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் தொலைபேசி நிகழ்ச்சிகளை நம்ம வந்து சொல்கிறோம், நேயர்கள் வந்து அதை மனதில் வைத்துக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் மேடம். ஆனந்த் மேடம் சைதாபேட்ல இருந்து
1: சொல்லுங்க.
3: மனோரஞ்சிதம் பூ மேடம், நான் எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போன மேடம், அங்க பார்த்தோம் மேடம், இப்ப பார்க்க முடியல மேடம். மேடம்
1: மனோரஞ்சித பூ. ஓகே, நன்றி.
3: ஆமாம்,
1: அதுக்கு அதற்கு பிறகு எங்கேயும் உங்களால பார்க்க முடியல.
3: பன்னீர் தோட்டமே இருக்கு மேடம், ரோஸ் பன்னீர் இது போட்டிருக்கேன்.
1: ரோஸ் இருக்கு, ஆனா அந்த பூ பர்டிகுலர் பூ பார்க்க முடியல.
4: பாட்டி வீட்ல வந்து மனோரஞ்சிதம் பூ, அது செடி அப்படியே கொடிய படர்ந்து அவ்வளோ அழகா பூத்திருக்கும். அது ஒரு 4 சீதா பூ மாதிரி தான் இருக்கும். அந்த அந்த பூ வந்து என்ன ஸ்மெல் பண்ணி மோந்து பாக்குறோமோ அந்த ஸ்மெல் வரும் அதுல, அந்த பூவுல. அது ஒரு மேம், எங்கேயுமே நான் அதுக்கப்புறம் பாக்கல. அப்புறம் சென்னையில கோடம்பாக்கத்துல ஒரு டாக்டர் வீட்டுல அந்த பூ பார்த்தாங்க மேம், அதுக்கப்புறம் அது பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து ஏற்காடு பூன்னு சொல்லுவோம், அது டேரியா பூ இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் ஏற்காடு பூன்னு தான் நாங்க சொல்லுவோம். அது வந்து ஏற்காட்டுல மட்டும்தான் இருக்கும், அப்புறம் அந்த சீசன்ல மட்டும்தான் கொண்டு வந்து விற்பாங்க. அந்த பூ வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க மேம், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தாழம்பூ, எங்க ஊர் ஆத்துலயே தாழம்பூ எல்லாம் இருக்கும். தாழம்பூ பாக்குறதுக்கே இல்லைங்க மேம், அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. நிறைய நீங்க சொன்ன மாதிரி கனகாமரம் பூ எல்லாம் அப்ப இப்ப எல்லாம் வைக்கவே மாட்டேங்கிறாங்க. பாட்டி வீட்டுல நிறைய இருக்கும், அதை பறிச்சு முழங்கணக்குல வச்சு போனாங்க அப்ப எல்லாம். இப்ப எல்லாம் யாருமே கனகாமரம் பூ தொடவே மாட்டேங்கிறாங்க, அந்த கரகாட்டக்காரத்துல வந்து அந்த பூவை தொட மாட்டேங்கிறாங்க. சூப்பர் டாபிக்.
1: வணக்கம், ஹலோ வணக்கம்.
5: கலா பேசுறேன் மேடம். நானு
1: கலா, சொல்லுங்க
5: மேடம். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன மேடம், அவன் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க வீட்டுல, அங்க போனேன். அப்ப இரு வாட்சி செடி நல்ல 5 அடிக்கு மேடம், அது நல்ல ஸ்மெல். அது
1: என்ன பூ?
5: இருவாட்சி.
1: இருவாட்சி பூ
5: நல்ல ஸ்மெல். 6 சுத்தினா அதோட வெடி வரைக்கும் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கு மேடம். அவனும் தெரியுது அக்கி, எனக்கு ஃப்ரெண்டு கொடுத்தா
1: இருவாச்சி, பாரிஜாதம், மனோரஞ்சிதம், இப்படி நிறைய பூக்கள் பத்தி சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம எங்கேயும் பாடல்கள்ல தான் கேள்விப்பட்டிருக்க மாதிரி இருக்குது. இதுதான் இந்த பூ.

இங்கே சாலையோரங்களில் பூத்திருந்தா கூட இதுதான் இதுவான்னு நமக்கு தெரியாது. தொடர்ந்து பேசலாம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நீ கோரினால் நிகழ்ச்சியினை. தொலைபேசி எண்கள் 2952-5853, 2838-9871, 04 4 என்ற செடி கோடும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

0: இணைந்திருக்கின்றோம். நீ கோரினால் நிகழ்ச்சியில் சுப்ரானந்த் பாடல் நாம் கேட்டிருந்தோம். மதராசப்பட்டினம் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் இடம்பெற்றது. ஹரிணி ரூப்குமார் ரத்தோடு ஆண்ட்ரியா ஜெர்மியா பாடியது. இசை ஜி வி பிரகாஷ்குமார். சரி, நம்ம நேயர்களிடம் பேசலாம். நேயர்கள் விரைவாகவும் சுருக்கமாகவும் சொன்னோம்னா நம்ம நிறைய நேயர்கிட்ட பேசலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரேடியோ வால்யூம் தயவு செய்து கம்மி பண்ணிடுங்க. அடுத்ததாக ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாவட்டம் இருந்து ஆட்டோ துரை பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: அதாவது நீங்க இப்ப கேட்ட அந்த வித்தியாசமான ஒரு தருமணம் மிக்க மலர, ஒரு 20 ஆண்டுகள் கொடைக்கானல் போயிருந்தேன். அப்ப அது வித்தியாசமான ஒரு நறுமணம் இருந்தது. அப்ப அங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருந்தாரு, கேன்டீன் மாதிரி வச்சிருந்தாரு. அப்ப அவர்கிட்ட இது என்னங்க மலர்னு கேட்டேன். இது நான் சின்ன பிள்ளையில இருந்து இங்க இருக்கேன், எனக்கு பேரு தெரியாது, ஆனா நறுமணமா இருக்கு. இது வந்து ஒரு பிரிட்டிய அந்த வெள்ளக்காரங்க கொண்டு வந்து வச்சது அப்படின்னு அவர் சொன்னாரு. அவருக்கே அந்த பேர் தெரியல, பேரே வந்து ஆங்கில கலந்த ஒரு பேர் தான் சொன்னாரு. அவரு சொல்றதுக்கே சிரமப்பட்டாரு, அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவர். அதனால எனக்கு அது அந்த அளவுக்கு தெரியல, ஆனா அருமையான ஒரு நறுமணம்
0: இருந்தது.
1: அது மறக்க முடியாத ஒரு 20-22 வருஷம் இன்னைக்கு பார்த்தேன். இப்ப நீங்க கேட்டானே நினைவு வந்துச்சு. நன்றி
0: நன்றி. வணக்கம், ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், அரியலூர் மாவட்டத்துல இருந்து ராஜாமணி வின்சென்ட் பேசுறேங்கம்மா. நீங்க முதல்ல அந்த பாட்டு பூக்கார பாட்டுல படிக்கல, மொத்த மலர்கள் எத்தனை உலகத்திலேயே பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் பூக்கிற தாவரங்கள் இருக்குதுமா. அந்த பூக்கிற தாவரங்கள்லயே 2 பூச்செடிகள் மட்டும் தண்ணியே இல்லாம வளரக்கூடிய
0: பூச்செடியாது.
2: ஒன்னு செடர், ரெண்டாவது வந்து ஹேப்பர். அந்த 2 பூச்செடிகளும் எங்க வளருதுன்னா சகாரா பாலைவனத்துல வளருது. நான் டிவில தான் பார்த்தேன், சகாரா பாலைவனத்துல வளருது. அப்ப அது எப்படி அது வளருது அப்படின்னா, இரவு நேரத்துல அந்த வெப்ப காட்சி வீசு பாத்தீங்களா, பாலைவனத்துல
0: நீரை
2: உறிஞ்சி அந்த செடரும் அந்த ஹேப்பருங்கிற அந்த 2 மலரும் வளருது அப்படின்ட்டு நான் தொலைக்காட்சியில கேட்டேமா பார்த்தேன், அந்த பூச்செடிகளை பார்த்தேன்.
0: நன்றி. நம்ம இந்த பூக்கள் பத்தி பேசும்பொழுது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அரிதான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது பாருங்களேன். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம்மா, நான் நந்தி மக்கள் கோபாலகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க.
3: நான் வந்து இப்ப எனக்கு 60 வயசாச்சு. நான் வந்து ஒரு 15-17 வயசு தங்கச்சிக்கு வந்து

0: பூ கேட்கும். அப்ப வந்து கனகாம்பரம், இந்த தாழம்பூ, பூவா சேர்த்து ரோஜா எல்லாம் சேர்த்து கட்டி வைப்பாங்கம்மா.
1: ஸோ
0: வாசல சூப்பரா இருக்கும். அது மாதிரி பூவா இப்போ கட்டி வைக்கிறதுல பார்க்க முடியலம்மா.
1: அதற்கு பிறகு நம்மளால அதை நிறைய இடத்துல பார்க்க முடியல.
0: ஆமாம் மேடம்.
1: நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: கும்பகோணத்துல மீனாட்சி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க.
2: தங்கச்சி வீட்டுல ஒரு
1: விதைகளை பாதுகாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் இல்லையா?
2: தங்கச்சி வீட்டுல இருக்கு மேடம் அந்த பூ.
1: சரி, நன்றி. நெய்களெல்லாம் சூப்பராக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் மஞ்சள் கனகாம்பரம் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நார்மல் கனகாம்பரம் அந்த ஆர்ச் கலர் இருந்தாலும் அதுலேயும் இது ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். பூக்கள் வந்து அது கட்டுவதற்கு எளிதாக இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அந்த கட்டுறவங்க வந்து நிறைய தவிர்த்துடுவாங்க. இந்த ஈஸியாக கட்டக்கூடிய பூக்கள்லாம் வந்து கட்டி நிறைய சேல்ஸில் இருக்கும், அதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் அப்படியே காலங்கள் செல்ல செல்ல அந்த மலர்கள் அப்படிங்கிறது அரிதாக ஒன்றாயிடுச்சு. அதுவும் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப சூப்பரான பூக்கள்லாம் வந்து நம்மளால் இப்போ பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தொடர்ந்து பேசுங்க. 2952083283898 9 8 7 1 0 4 4 முன்னிணைப்பையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நிறைய நேயர்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. ஹேமலதா வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பிரேம்நாத் வணக்கம் வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் வருடம் ஒரு முறை பூக்கும் பிரம்ம கமலம் பூ இரவு 9 மணிக்கு மேல் பூக்கும். இது அரிதாகத்தான் பார்க்க முடியும். காலையில் பார்த்தால் அது வாடி விடும். இது சிவபெருமானுக்கு உகந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். கனகாம்பரப்பூ மற்றும் ஊதா பூக்களை இப்பொழுது அடிக்கடி காண முடியவில்லை. சமீபத்தில் பொள்ளாச்சி சென்றிருந்த பொழுது அங்கே அதை காண முடிந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன், பிரியதர்ஷன், மேலப்பேடு தயாளன் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. தாமரைப்பூ எனக்கு வந்து அரிதாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. கருணாநிதி வீரவநல்லூர் அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று போட்டு இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அம்ருஸ் லிஸ்லி அப்படிங்கிற பூ வந்து அப்படின்னு நினைக்கிறேன். புகைப்படம் எடுத்து போட்டிருக்காங்க வீரவநல்லூர்லேருந்து. நாகராஜன் களமருதூர்லேருந்து வணக்கம் போட்டிருக்கிறாங்க. ரவி எட்டயபுரம், மறிக்குழுந்து தாங்க இப்போ ரொம்ப ரேராக இருக்குது. இது வந்து தென் மாவட்டங்களில் கிடைக்கக்கூடியது, சென்னையில் நான் பார்த்ததில்லை அப்படின்னு போட்டிருக்கேன். கொடமாந்தப்பட்டியிலே கே வி ஜெயசீலன், டேபிள் ரோஜா என்ற மலரை நீண்ட இடைவெளிக்கு பிறகு என் நண்பர் வீட்டில் பார்க்க முடிந்தது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சின்னக்கனூர் ராமசாமி அப்படிங்கிறவங்க, சின்னக்கனூர் கருப்பண்ணன் ராமசாமி கோயம்புத்தூர் மாவட்டம், அறிவிப்பாளருக்கு வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வீரராகவன், அரிதாக பூத்து குலுங்கும் மலர், நறுமணம் கலர்ந்த மலர், தமிழில் சவப்பூ அதாவது அமோர் டிட்டானம் என்று கூறினார். நான் சில வருடங்களுக்கு முன்பு காஷ்மீர் மொகாலய தோட்டத்தில் கண்டு மகிழ்ந்தேன். இம்மலருக்கு குளிர் பிரதேசத்தில் மட்டும் மலருமாம் சொல்ல கேள்வி அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் மாதவரம்லேருந்து. கமலாவர்தன், நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நித்திய மல்லி செடி எங்கள் வீட்டில் இருக்குது, ஆனால் இப்போது இல்லை. மாலையில் தான் பூக்கும், நல்ல வாசனையாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவங்க இடங்கண்ணி அப்படிங்கிற இடத்துல போட்டிருக்காங்க. தாழம்பூ அதிக வாசனை உள்ளது, எப்போதாவது ஒரு முறை தான் பார்க்க முடிகின்றது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. யுவாரக்ஷித் பழனி அப்படிங்கிறவங்க மனோரஞ்சிதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெடியல்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா மேடம், நித்திய கல்யாணி பூ அந்த பூவை வந்து நான் கிராமத்தில் பார்த்துருக்குறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சென்னை சிவராம் நாகராஜன், இரவு வணக்கம் மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேமலதா, மகிழம்பு உலர்ந்து போன பிறகும் கூட வாசனை கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. புரசேவா கமலன், சவுந்தரராஜன். ஸோ நேயர்களோடு கேமும் சீம் நாம் வந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம். நேரம் 8:31:15 மலர்களின் வாசமாக அழகிய தோட்டமாக ஆனாலும் அரிதானதாக இருக்கக்கூடிய மலர்களை பற்றி இன்றைக்கு நாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அரிதாக நீங்கள் பார்த்த மலர்கள்

பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே நேயர்கள் வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பூக்களோட பேரையும் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 8:31. 40 நிமிடம்.

0: கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் விடும். அந்த ஸ்டேஜை நம்ம வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறையா பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது பொறுமையாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் அ ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரில. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளாக இருக்கணும்.
0: இசையோடு இணைந்திருப்போம். இசையும் நானும் நிகழ்ச்சியில் சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, ஏ செல்ல மச்சான் சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
2: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
3: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு? இல்லையா, கூடெல்லாம் வேண்டாம், அது அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
4: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
3: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.
5: இணைந்திருக்கின்றோம். நேரம் 8:38, 50 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் நீக்கொரு நாள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேயர்களாக அருமையான தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. அரிதாக பார்த்த மலர் வகைகள் பற்றி தான் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பூக்கள் அப்படிங்கிறபோது நம்ம வந்து இந்த மாதிரியான பூக்கள்லாம் பார்க்கும்பொழுது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவோம் நாம். அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து தான் அந்த மாதிரியான பூக்கள் எல்லாம் நம்மளால் மீண்டும் பார்க்க முடியுது. சில இது பார்க்க முடியாமலே போயிடுது அப்படின்னே சொல்லி சொல்லும். ஆனால் நம்ம வந்து அதிகம் கவனிக்காத இடங்கள் அப்படின்னு பார்த்தாக்க இந்த மலர்கள் பற்றிலாம் நம்ம வந்து நம்ம ரொம்ப வரி பண்ணிக்கிறது இல்லை. சில தலையில் வைக்கக்கூடிய பூவே வந்து அதிகமான குறைஞ்சிட்டு போகிறது அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம். சரி, அடுத்த நேயர் யார், என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ, வணக்கம்.
6: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
5: சொல்லுங்கள்
6: மேம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மலர்னா குறிஞ்சி மலர் மேம். அதை வந்து 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் அரிதா பார்க்க முடியும். அதை நான் பார்த்தேன். அப்புறம் அந்த ஊட்டியில இந்த மலர் கண்காட்சி அப்படின்னு இருக்குல்ல மேம், என்னுடைய லைஃப்ல அதுல பார்த்தேன் பல அயல் நாட்டு மலர்கள். அது பார்த்து நான் ரொம்பவே வியந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் அதை வந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமும் நான் அந்த ஊட்டிக்கு போய் மலர் கண்காட்சியில எல்லா வகையான மலர்கள் அப்படிங்கறத பார்த்து ரசிச்சேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குறிஞ்சி அப்படிங்கிற ஒரு மலர் தான். 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் மலரும் என் லைஃப்ல ஒரு வாட்டி தான் அந்த பூ அப்படிங்கறத டைரக்டாவே பாத்துருக்கிறேன் மேம்.
5: நன்றிங்க. வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்.
5: வணக்கம்.
7: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜவரம் மாமதி.
5: சொல்லுங்க.
7: ஹலோ
5: கேக்குதுங்க, சொல்லுங்க.
7: நான் கல்லூரியில படிக்கும் போத டூர் போயிட்டு வந்தேங்க, இது ஊட்டிக்கு போயிட்டு வந்தேங்க. அங்க வந்து இது பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம். அங்க வந்து விதவிதமான வெளிநாட்டு பூக்கள் எல்லாம் இருந்துச்சு. உதாரணமா பால்சம், டெய்சி, அந்த பூக்கள் எல்லாம் இருந்துச்சு, அபூர்வமான பூக்கள். மற்றபடி பேர் எல்லாம் ஞாபகம் இல்ல. அது மாதிரி அதிகமான பூக்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி மேப்பு, இந்தியாவுடைய மேப்பை வச்சு ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு கலர்ல வச்சு டிஃபரெண்டா காமிச்சிருந்தாங்க. அதே போல தமிழக அரசு எம்எல்எம் இருக்குல்ல, தீவள்ளிபுத்தூர் கோயில், அதையும் அப்படியே வச்சு இது வரைஞ்சி அப்படியே பூக்கள் மூலமா
5: பூக்கள் டிசைன் பண்ணி இருந்திருக்காங்க.
7: ஆமா, எட்டில இருந்து பார்க்கும் போதே நம்ம தமிழ்நாடு தமிழக அரசு எம்எல்எம் அப்படியே தெரியுங்க.
5: சரி, நன்றி.
7: அது நீ தலைப்பு கொடுத்து பழைய ஞாபகப்படுத்தி நன்றி.
5: வாழ்த்து. நன்றி. வணக்கம். ஹலோ. வணக்கம்.
8: ஹலோ.
5: வணக்கம். சொல்லுங்க.
8: சரண்யா பேசுறேன் மேடம்.
5: சொல்லுங்க.
8: ஸ்கூல் டேஸ்ல

சிவாஜி படத்திற்காக நாம் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். விஜய் எஸ் தாஸ் கோமதி ஸ்ரீ பாடியது. வைரம் தெழுதி பாடல், இசை ஏ ஆர் ரஹ்மான்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி

0: இந்த அடுக்கு செம்பருத்தின்னு சொல்றது நல்லா சிகப்பு கலர்ல இருக்கும். அதாவது ரெண்டு பக்கமும் வச்சுட்டு ஸ்கூல் போவோம். அது இப்ப அந்த செம்பருத்தி பூவே இப்ப ரொம்ப பார்க்க முடியல,
1: பார்க்க முடியல. அத பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கும்ல.
0: ஆமா மேடம், எல்லாரும் கூட ஸ்பீக்கர் வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த பூ மேல இருக்கிற கிரேஸ் எப்போதும் குறையாது.
1: என்னன்னா
0: இப்ப அந்த பூ எல்லாம் பாக்கவே முடியல.
1: நம்மளோட மலர்களையே வந்து நம்ம வந்து ஒரு கேலி பேசுறோம் அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாம அந்த பூக்களை வந்து கொண்டாடணும் இல்லையா? ஆக்சுவலா அது எவ்வளவு மருந்தாகவும் இருக்கின்றது, நம்ம பயன்படுத்தக்கூடியது, அழகு சார்ந்து இப்படி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை நம்ம இன்னும் என்கரேஜ் பண்ணும்போது நிறைய மீண்டும் அது ஒத்துழைக்க வாய்ப்பு இருக்கின்றது. நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இருக்கீங்க?
2: நான் கும்பகோணம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேங்க. ஜாலிட்டிலர்
1: சொல்லுங்க.
2: இந்த டிசம்பர் பூன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, டிசம்பர்?
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
2: அந்த பூலாம் இப்போ வந்து கண்ணிலேயே படுறது இல்லைங்க.
1: கண்ணிலேயே படுறது
2: எல்லாரும் வீட்டு வீடு வச்சிருப்பாங்க.
1: எல்லாருடைய வாசல் படிகள்லையும் அது கண்டிப்பாக இருக்கும் இல்லை, பூக்களோட என்ட்ரன்ஸில் வந்து அதை நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா?
2: ஆமாம் ஆமாங்க, இதெல்லாம் அது கிடையாதுங்க.
1: கிடையாது
2: பிள்ளைங்களாம் அந்த ப்ளூ கலர் வயலட் கலர்னு வரிசையாக தலையில் வச்சுக்கிட்டு அவன் பூக்களை எண்ணி கொடுப்பாங்க. ஒரு பூ ரெண்டு பூனை எண்ணி கொடுப்பாங்க.
1: ஆமாம், அந்த 100 பூ 200 பூன்னும் போது அதில் 100 பூண்டா கிடைக்குமா அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா?
2: ஆமாங்க.
1: சரி, நன்றிங்க. டிசம்பர்
2: அதெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. அந்த வாடாமல்லி பூங்கிறது சுத்தமாக அழிஞ்சே போயிடுச்சு.
1: வாடாமல்லி, ஆமாம் ஆமாம்
2: ஆமாங்க. வாடாமல்லி பூனு அது நிறைய,
1: இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம் அப்படிங்கிறது புரிகின்றது.
2: சாதாரணமா விளையிற பூவு
1: சாதாரணமா
2: எனக்கு வந்து சுத்தமா கிடைக்கிறதே இல்லை,
1: கிடைக்கவே மாட்டேங்குது,
2: கண்ணிலே படுறது இல்லை.
1: நன்றி.
2: நிறைய பேர் சொன்னாங்க பார்த்தாங்க எத்தனை சில பூக்களை, அதையும் பார்க்கவே முடியல. அப்படிலாம்
1: பூக்களை பார்ப்பதே அரிதாக போயிடுச்சு.
2: ஆமா மேடம்,
1: சரி, நன்றி,
2: ரொம்ப நன்றி மேடம்.
1: நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாமளும் கேட்டுட்ருக்கோம். ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் ஃபேஸ்புக் நேயர்களும் நிறைய மெசேஜஸ் போட்டிருக்காங்க, படிக்கலாம். இப்போது மின்சார கனவு அந்த படத்திற்காக நாம் வந்து பாடல் கேட்கலாம். மலேசியா வாசுதேவ், சுஜாதா பாடியது, வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள்.
1: திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் அற்புதங்களும் மலைவள சிறப்புகளும் உங்கள் எண்ணம் நிறைந்திட இணைந்திருங்கள். நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

காற்றலையில் வசந்தம் வீசும் இது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 8:52:30 நொடி ஆயிட்டு இருக்குது. நிறைய நேயர்கள் ஃபேஸ்புக் பேஜில் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க.

0: நிறைய நேர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தனிராஜ், காட்டுப்பாக்கம், புரசைவாக்கம், சௌந்தரராஜன், சின்னராஜி அப்படிங்கிறவங்க புத்துக்கோவில் திருப்பத்தூர் மாவட்டம்லேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், செண்பக மலர் அடிக்கடி கிடைக்கவில்லை, புகார் அம்மாவிடம் சொன்னால் வாங்கி கொண்டு வருவார்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பாலகிருஷ்ணன் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் மேடம். மகிழம் பூவை பார்க்கவே முடியலைங்க, எங்கேயோ ஒரு வீட்டில் தான் வைத்திருக்கிறாங்க, அருமையான வாசனை வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிருஷ்ணன் சீர்காழியிலிருந்து திருமதி அஸ்வினி நாகராஜ், நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள். சின்ன வயசில் மைசூர் மல்லி செடி வச்சுருந்தோம் மேடம், கொத்து கொத்தா அழகாக பூக்கும், இப்போ அது பார்க்கவே முடியல, ரொம்ப அதிகமாக பார்க்குறதே இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. செவ்வந்தி பூ, செண்பக பூ இதெல்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாமக்கல்லேருந்து செல்வராஜ் அப்படிங்கிற நேயர், தித்திக்கும் இனி இரவு வணக்கம் வாழ்த்துக்கள். செங்காந்தள் அந்த மலர் வந்து இந்த மலர் மலை அடிவாரத்தில் மலரும், இந்த மலர் மலை அடிவாரத்தில் மலரும் அப்படின்னு சொல்லி நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. தியாகராய நகர் ரங்கராஜன், கார்த்தி அப்படிங்கிற நேர் கோவனூர்லேருந்து நிகழ்ச்சி அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. அருள்குமரன் அப்படிங்கிறவங்க, அருள்குமார் சந்தனமாரி ஒட்டுடன்பட்டி தூத்துக்குடியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. கள்ளிக்குப்பம் அம்பத்தூர்லேருந்து கண்ணன் சுந்தரராஜ் அப்படிங்கிறவங்க, வாடாமல்லி சிறுவயதில் பார்த்தது, இப்போதெல்லாம் வயற்பரப்பில் கூட பார்க்க முடியவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, அதே போல் டியூலிப் இதையும் நான் பார்த்திருக்கின்றேன், நான் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறவங்க, இணைய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு சூரியகாந்தி பூ அது ரொம்ப அரிதாக இருக்கின்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. வாரியங்காவல்லேருந்து கதிரவன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தொடர்ந்து கேட்டு வருகிறேன், நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு அப்படிங்கிற நேயர் வந்து, தாழம்பூ ரொம்ப அரிதாக நான் பார்க்குறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா ஒரு பூவை போட்டு, இந்த பூ என்னன்னு எனக்கு பேர் தெரியலைங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன், நான் குழந்தை கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன், எனக்கு பிடித்த மலர் வகைகள் ரசித்த என்ன பேர் அப்படிங்கிறது போடலை, அனைத்து மலர்களுமே பிடிச்சது அப்படின்னு போட்டிருக்காங்க. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு அற்புதம், நமது நேயர்களின் பூக்களை பற்றிய பகிர்வுகள், எங்களுக்கு பல பூக்களை பற்றி அறிய முடிந்தது, ஒழித்த பாடல்கள் அனைத்தும் அருமை, பூவாசையாய் மணந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க பிரபாகரன் அப்படிங்கிற நேயர். ரமா கோடம்பாக்கம், அவங்க வந்து டேபிள் ரோஸ் கோவையில் பார்த்துருக்குறாங்க, சென்னையில் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மயிலையிலேருந்து பட்டாபி, எனக்கு அரிதான பூ மகிழம்பூ தான், அதை நான் சிறுவயதில் கபாலீஸ்வரர் கோவில் சுற்றி வரும்போது இந்த மரம் உள்ளது, இந்த பூவை கட்ட முடியாது, ஊசியில் கோர்த்து தலையில் வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் அஞ்சு மல்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பூ வந்து காலையும் மாலையும் இருவேளையும் பூக்கும், வண்ண வண்ண கலரில் அழகாக இருக்கும் மேடம், இப்போ அதை பார்க்க முடியல அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெண்டு முறையும் பூக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாமே நம் கரிதான தகவல்களாக இருக்கின்றது. நேரம் 8:56 ஆயிடுச்சு, நம்ம ஒரு சில நேர்களிடம் மட்டும் பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் திருப்பாச்சிரம் இடையபுரம் பேசுறேன். நான் வந்து இந்த பூ, இந்த கேண்டி பூ சொல்லுவாங்க எங்க ஊர்ல,
0: என்ன பூ
1: இங்க வந்து துலுக்குசாமின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்க முடியல, செடி வச்சா கூட வரமாட்டேங்குது. எங்க வீட்டுல எப்படின்னா, ஒரு ஒரே செம்பருத்தி மாதிரி நான் சந்தன காலத்து செடி வச்சேன், அந்த செடியில வந்து ரெட்டு கலர் சிவப்பும் வருது,
0: சிவப்பும் வருது,
1: ஒரே கல்லையில ரெண்டு பூ வருது. அது ஆச்சரியப்பட்டு நான் ஒரு முறை இது கூட எடுத்தேன், போட்டோ எடுத்திருந்தேன், அது நான் உங்களுக்கு நேரத்துக்கு அனுப்பலான்னு பாக்குறேன், ஏன்னா அது எனக்கே ஆச்சரியம், அது ஒரே கையில தான், ஒரு கிலோ ரெண்டு

0: ஒன்னு சந்தன கலரு, அது நாமம் போட்டிருக்கோம், ஒண்ணு புல் புல் சிகப்பு, அது பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்குமா. வாய்ப்பு நன்றிமா.
1: வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறது?
2: செங்கோட்டம் அட்டப்பாளையம் குமார் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க.
2: ஹலோ
1: கேக்குதுங்க, விரைவா சொல்லுங்க.
2: பூலே சிறந்தா பூ தும்பப்பூ மேடம்.
1: தும்பப்பூ?
2: ஆமா தும்பப்பூ.
1: தெரிகின்றது.
2: ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா வயக்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சின்ன சின்னதா அழகா இருக்க மேடம்.
1: அழகா இருக்கும். நீர்வளம் நிறைஞ்ச பகுதியில வரும் இல்லையா? தண்ணீர், தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய பூ.
2: ஆமா ஆமா மேடம், தும்பப்பூ தான்.
1: ரொம்ப அரிதாக போய்விட்டது கண்டிப்பாக.
2: ஆமா மேடம்.
1: வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: அன்பு வணக்கம். சரி, மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி
1: சொல்லுங்க? நல்லா இருக்கும், விரைவா சொல்லுங்க.
3: கண்டிப்பா செய்தேன். அந்த பாரி ஜாதன் ஒரு கார்டனர் ஆக்சுவலி, எனக்கு ஏற்ற தலைப்பு வைத்ததற்காக நன்றி.
1: நன்றி.
3: ஸ்வீட்டா சொல்லி எனக்கு பிடித்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது பாரி ஜாதப்பூ.
1: பாரி ஜாதம்.
3: ஆமா சரி, அதான் அவ்வளவு ஸ்மெல்லா இருக்கு. இங்க படிச்சதுன்னா ஒரு பத்து வீட்டுக்கு ஸ்மெல் எடுங்க, அவ்வளவு ஒரு பூ, நறுமண பூ, பூ வந்து பிளவர் வந்து பாரி ஜாதம் பிடிக்கும் சார். நன்றி சார், தேங்க்யூ.
1: இந்த நம்ம நாகலிங்கம் பூ அப்படின்னு சொல்லி ஒரு பூ வந்து பார்த்துருப்போம். அது வந்து உள்ளார லிங்கம் மாதிரி இருக்கும், அது மூடி இருப்பது போல இருக்கும். அந்த பூ வந்து ஒரு சில ஆலயங்களில் பார்க்கலாம், எங்கேயோ அரிதாக அந்த மரம் வந்து பார்க்கலாம். அந்த பூவோட கலரும் சரி, அதோட வடிவமைப்பும் சரி, பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பார்ப்பதற்கே ஒரு அழகாக இருக்கும், ஒரு பரவச நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியது மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான பூக்கள்லாம் வந்து நம்மளால் எப்பயோ எங்கேயோ தான் பார்க்க முடிகின்றது. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம். ஹலோ
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
4: மேட்டுப்பாளையம் நாகராஜன்
1: சொல்லுங்க. விரைவா
4: சொல்லுங்க. ஊருக்கு இழுப்பை பூ சக்கரைன்னு சொல்லுவாங்க, ஒரு பூ கேள்விப்பட்டீங்க?
1: இழுப்பை பூ கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது இல்ல.
4: ஆமா, அது அது வந்து இந்த எங்க ஏரியால அவ்வளவே இல்ல, ஒரு காலத்துல இப்ப இல்ல, ஒரே ஒரு முதல் மட்டும் இருக்கு உங்களுக்கு.
1: அப்படிங்களா, சரி. அனைவருமே நம்ம பாதுகாப்பு முயற்சிகள் ஈடுபட்ட நலம், சரிங்களா? நன்றி. நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து பங்கேற்று நிறைய பூக்கள் பற்றி சொன்னாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இது அப்படியே மைண்டில் நிற்கும் அப்படிங்கிறது மட்டும் எந்த மாற்றமுமே இல்லை. பார்க்கும்பொழுது நமக்கு அது ஒரு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லி சொல்லலாம். நிகழ்ச்சியில் பங்குபெற்று கேட்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இதுவரை இணைந்திருந்தோம் நீ கோரினால் நிகழ்ச்சியில். நீ கோரினால்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: சோமன் சாம்பவன் சுரங்கப்பாதை திறந்த இடத்தின் அருகில் வந்து பீதியுடன் உட்கார்ந்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் தீவர்த்தி அணைந்து விட்டது. பிறகு அவன் சுவரின் உச்சியின் மீதிருந்த பலகணியை அடிக்கடி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான். அதன் வழியாக உள்ளே வந்த வெளிச்சம் சிறிது சிறிதாக மங்கி மறைந்து கொண்டிருந்தது. நன்றாக வெளிச்சம் மங்கி சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று அறிந்த பிறகு அவன் சுரங்கப்பாதையை மறுபடியும் திறக்கத் தொடங்கினான். இப்போது மந்தாகினி அதன் சமீபமாக வந்து நின்று கொண்டாள். பாதை திறந்தது. சோமன் சாம்பவன் அதனுள் இறங்கப் போனான். அப்போது அந்த நிலவரையில் அவனுக்கு

சமீபத்தில் கிரீச் என்ற நீடித்த ஓலக்குரல் ஒன்று கேட்டது. சோமன் சாம்பவன் தன் வாழ்நாளில் எத்தனையோ பயங்கரங்களை பார்த்தவன்தான். ஆயினும் அந்த மாதிரி அமானுஷிகமான ஒரு சத்தத்தை அவன் கேட்டதில்லை. பேய் என்பதாக ஒன்று இருந்து அதற்கு குரலும் இருந்தால் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. முதல் தடவை அந்த குரல் கேட்டதும் சாம்பவன் தயங்கி நின்றான். அதன் எதிரொலி நிற்கும் வரையில் காத்திருந்தான். இரண்டாம் தடவை அந்த ஓலக்குரலை கேட்டதும் அவன் உடம்பின் ரோமமெல்லாம் குத்திட்டு நிற்கத் தொடங்கியது. மூன்றாம் தடவை இன்னும் சமீபத்தில் கேட்ட பிறகு அவனுடைய உறுதி குலைந்து விட்டது. அந்த இருளடர்ந்த நிலவரையில் வழி துறை கவனியாமல் குருட்டாம்போக்காக ஓடத் தொடங்கினான். அவன் மறைந்ததும் வாய்ப்பேச இயலாத ராணி அந்த பாதையில் இறங்கினாள். சில படிகள் இறங்கிய பிறகு சமதரையாக இருந்தது, அதில் விடுவிடுவென்று நடந்து போனாள். சோமன் சாம்பவன் அவள் இறங்குவதை பார்த்ததிலிருந்து திரும்பி வந்தாலும் அவளை பிடித்திருக்க முடியாது, அவ்வளவு விரைவாக நடந்தாள். நரகத்துக்கு போகும் தொலைவில் இல்லாத இருண்ட வழியைப் போலத் தோன்றியது. ஆயினும் அதற்கும் ஒரு முடிவு இருந்தது. செங்குத்தான சுவரில் முடிந்த இடத்தில் மேலே இடைவெளி சிறிது தெரிந்தது. சில படிகளும் கைக்கு தென்பட்டன. அவற்றின் வழியாக ஏறிய போது தலையில் திடீரென்று முட்டியது. பாதாள பாதையின் படிகளுக்கும் மேலே தலை முட்டிய இடத்துக்கும் நடுவில் சிறிய சிறிய இடைவெளிகள் காணப்பட்டன. அவற்றின் ஒன்றில் நுழைந்து வெளியே வந்தாள். சுற்றிலும் பெரிய பெரிய பூத வடிவங்கள் தென்பட்டன. ஈழத்தீவில் பிரம்மாண்டமான சிலை வடிவங்களை பார்த்தவளானபடியால் அந்த காட்சி அவளுக்கு திகைப்பை உண்டு பண்ணவில்லை. தான் வெளிவந்த பாதை எங்கே முடிகிறது என்பதை நன்றாய் கவனித்துக் கொண்டாள். பத்து தலை ராவணன் தன் 20 கைகளினாலும் கைலயங்கிரியை பெயர்த்து எடுத்துக் கொண்டிருந்தான். மலைக்கு மேலே சிவனும் பார்வதியும் வீற்றிருந்தார்கள். ராவணன் மலையை தூக்கிய இடத்தில் கீழே பள்ளமாயிருந்தது. மேலே தூக்கி நிறுத்திய மலையை அவனுடைய 20 கைகளும் தாங்கிக் கொண்டிருந்தன. அவற்றில் 2 கைகளுக்கு மத்தியில் இருந்த இடைவெளி வழியாக அந்த சிற்ப மண்டபத்துக்குள் தான் பிரவேசித்திருப்பதை தெரிந்து கொண்டாள். கைலயங்கிரிக்கு அடியில் அப்படி ஒரு பாதை இருக்கிறதென்பது சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு ஒரு நாளும் தெரியாது. அதனடியில் இறங்கி பார்க்கலாம் என்ற எண்ணமும் யாருக்கும் தோன்றாது. சமயத்தில் ஒளிந்து கொள்வதற்கு கூட அது சரியான மறைவிடம்தான். சில மணி நேரம் அந்த சிற்ப சுரங்கப்பாதையின் அதிசயத்தை பார்த்து கொண்டிருந்துவிட்டு மந்தாகினி அந்த சிற்ப மண்டபத்தை சுற்றினாள். வெளிச்சம் மிகக் குறைவாயிருந்த போதிலும் இரவில் பார்த்து பழக்கமுற்ற அவளுடைய கூரிய கண்களுக்கு எல்லாம் நன்றாகத் தெரிந்தன. ஓரிடத்தில் சோழகுலத்து முன்னோர்களில் ஒருவரான சிபி சக்கரவர்த்தி புறாவின் உயிரை காக்க தம் உடலின் சதைகளை அறுத்து கொடுக்கும் காட்சி சிலை வடிவத்தில் இருந்தது. சிபியின் வம்சத்தில் பிறந்தவர்களானபடியால் அல்லவோ சோழர்களுக்கு செம்பியன் என்னும் பட்டம் உரித்தாயிற்று. அந்த சிற்பத்தை கூர்மையாக கவனித்து பார்த்த பிறகு வாய்ப்பேச இயலாத ராணி அப்பால் சென்றாள். பிரம்மாண்டமான சிவபெருமானுடைய சிரசிலிருந்து கங்கை நதி கீழே விழும் காட்சி ஒரு சிற்பத்தில் அமைந்திருந்தது. அருகில் பகீரதன் கைகூப்பிய வண்ணம் நின்று கொண்டிருந்தான். கீழே விழுந்த பகீரதி நதி ஒரு பிரம்மாண்டமான ரிஷியின் வாய்வழியாக புகுந்து காது வழியாக வெளியேறியது. அப்படி வெளியேறிய கங்கையில் ஒரு சிறிய முனிவர் குண்டிகையில் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்தார். அவர்தான் குருமுனிவர் என்று பெயர் பெற்ற அகஸ்தியராக இருக்க வேண்டும். அந்த குண்டிகையை அவர் இன்னொரு சிறிய மலையின் மீது கவிழ்த்தார். குண்டிகையிலிருந்து பெருகிய நதி வரவரப் பெரிதாகிக் கொண்டு சென்றது. இந்த சிற்ப கங்கையிலும் காவேரியிலும் அவற்றை அமைத்தபோது தண்ணீர் பெருகுவதற்கும் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது அவற்றில் தண்ணீர் இல்லை. காவேரி நீண்டு வளைந்து மலைப்பாறைகளின் வழியாகவும் மரமடர்ந்த சோலைகளின் வழியாகவும் சென்றது. அதன் இருபுறமும் அநேக சிவன் கோயில்கள் இருந்தன. கடைசியாக காவேரி கடலில் கலக்க வேண்டிய இடத்தில் அந்த சிற்ப மண்டபத்தின் மதில் சுவர் இருந்தது. ஏதோ சந்தேகப்பட்டு வாய் பேச இயலாத ராணி அந்த இடத்தில் மதில் சுவரில் கையை வைத்து அமுக்கினாள். சிறிய கதவு ஒன்று திறந்தது. அதன் வழியாக வெளியேறிய இடம் அரண்மனை தோட்டம். அதற்கு அப்பால் வெகு சமீபத்தில் அரண்மனையின் உன்னதமான மாடங்கள் காணப்பட்டன. சுற்றும் முற்றும் பார்த்தாள். மயங்கிய அந்தி மாலையின் வெளிச்சத்தில் தோட்டத்தில் யாருமில்லை என்று தெரிந்தது. பழுவேட்டரையரின் தோட்டத்தில் விழுந்து கிடந்தது போலவே இங்கேயும் மரங்கள் முறிந்து விழுந்து கிடந்தன. ஆகையால் தோட்டத்தில் யாராவது இருந்தாலும் அவள் சிற்ப மண்டபத்திலிருந்து வெளிவந்ததை பார்த்து

0: பார்த்திருக்க முடியாது. இன்னும் நன்றாயிருட்டட்டும் என்று சிற்ப மண்டபத்தை ஒட்டியே நின்று காத்திருந்தாள். ஒருவேளை கையில் வேலையுடைய அந்த யமகிங்கரன் வந்தாலும் வரக்கூடும். ஆகையால் சிற்ப மண்டபத்துக்குள்ளும் அடிக்கடி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். அரண்மனையின் தீபங்கள் ஒவ்வொன்றாய் சுடர்விட்டு எரியத் தொடங்கின. சிறிது நேரத்துக்கெல்லாம் அரண்மனை முழுவதும் ஒரே ஜகஜோதியாக காட்சியளித்தது. கீழறைகளில் ஏற்றிய தீபங்கள் பலகடிகளின் வழியாக வெளியில் ஒளி வீசின. மேல் மாடங்களில் ஏற்றிய தீபங்கள் வானத்து நட்சத்திரங்களுடன் போட்டியிட்டுக் கொண்டு பிரகாசித்தன. ஐயோ, பகல் வேளையை காட்டிலும் இரவு மிகவும் அபாயகரமாக தோன்றுகிறதே என்று மந்தாகினி எண்ணினாள். அரண்மனையை நாலு புறமும் நன்றாக உற்று பார்த்தாள். சிற்ப மண்டபத்துக்கு சமீபமாக இருந்த அரண்மனை பகுதியிலே மட்டும் அதிக விளக்குகள் இல்லை என்பதை கவனித்துக் கொண்டாள். காவேரி வெள்ளத்திலிருந்து தான் எடுத்து காப்பாற்றிய தன் உயிருக்குயிரான செல்வ குமாரனை இலங்கையில் கொல்ல முயற்சித்த பாதகனும் அவனுடைய தோழனும் அரண்மனையின் இந்த பகுதியில்தான் மேல் மாடத்தில் ஏறி நின்றார்கள். ரவிதாசன் இன்னொருவனிடமிருந்து வேலை வாங்கி யார் மீதோ எரிவது போல குறிபார்த்த இடம் இதுதான். நல்ல வேளையாக இந்த பகுதியில் அதிகமாக தீபங்கள் ஏற்றவில்லை. அதற்கு காரணம் யாதாக இருக்கலாம்? நல்லது, அதுவும் சீக்கிரத்தில் தெரிந்து போகிறது. நன்றாக அஸ்தமித்து அரண்மனை தோட்டத்தில் இருள் சூழ்ந்தவுடனே மந்தாகினி சிற்ப மண்டபத்தின் வாசலிலிருந்து மிரண்டு ஓடும் மானின் வேகத்துடன் பாய்ந்து சென்று அரண்மனையை அடைந்தாள். அரண்மனையின் அந்த பின்பகுதியில் வட்ட வடிவமான தாழ்வாரங்களும் அவற்றை தாங்கி நின்ற வரிசை வரிசையான தூண்களும் பல இடங்களில் மேன்மாடத்துக்கு ஏறும் படிக்கட்டுகளும் காணப்பட்டன. தாழ்வாரங்களில் பெரிய விருந்துகளுக்கு சமையல் செய்ய உதவும் பிரம்மாண்டமான தாமிர பாத்திரங்கள், பழசாய்ப்போன தந்த பல்லக்குகள், ஒடிந்த சிங்காதனங்கள், இப்படி பல பொருட்கள் இருந்தன. அவற்றின் மத்தியில் சிறிது நேரம் சுற்றி பார்த்துவிட்டு மந்தாகினி கடைசியாக ஒரு படிக்கட்டின் மீது துணிந்து ஏறினாள். கீழே இருந்தது போலவே மேன்மாடத்திலும் வட்ட வடிவமான தாழ்வாரங்களும் அவற்றின் மேற்கூரையை தாங்கிய சித்திர விசித்திரமான தூண்களும் வேலைப்பாடு அமைந்த பலகணிகளும் நிலா முன்றில்களும் அவற்றில் பளிங்குக்கல் மேடைகளும் காணப்பட்டன. மனித சஞ்சாரம் மற்றதாக தோன்றிய அந்த மேன்மாடக் கூடங்களில் மந்தாகினி சுற்றி சுற்றி அலைந்தாள். மாடத்தின் உட்புறத்து ஓரங்களுக்கு போக அவள் மிகவும் தயங்கினாள். ஓரிடத்தில் உட்புறத்தில் கீழே இருந்த தீப வெளிச்சம் வருவதைக் கண்டு அங்கே போய் தூண் மறைவில் எட்டி பார்த்தாள். ஆஹா, அவள் பார்த்தது என்ன? பார்த்த கண்களை திரும்பவே முடியாத காட்சிகளை பார்த்தாள். ஒரு விசாலமான மண்டபத்தின் மத்தியில் சித்திர வேலைப்பாடு அமைந்த சப்ரமஞ்ச கட்டிலில் ஒருவர் சாய்ந்த வண்ணம் படுத்திருந்தார். அவரை சுற்றிலும் நாலு ஸ்திரீகளும் இரண்டு ஆடவர்களும் அந்த சமயம் நின்றார்கள். படுத்திருந்தவரிடம் அவர்கள் பயபக்தி கொண்டவர்கள் என்பது அவர்களுடைய தோற்றத்திலிருந்து தெரிந்தது. சிறிது தூரத்தில் இன்னும் அதிக மரியாதையுடன் இரு தாதிப்பெண்கள் நின்றார்கள். ஒரே ஒரு தீபம்தான் அந்த மண்டபத்தில் எரிந்தது. அதுவும் கட்டிலுக்கு அருகில் இருந்த விளக்குத்தண்டின் மீது பொருத்தப்பட்டு மங்கலான வெளிச்சத்தையே தந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் நின்றவர்களை முதலில் மந்தாகினி பார்த்தாள். அவர்களில் ஒருத்தி தன் உயிருக்குயிரான சகோதரன் மகள் பூங்குழலி என்பதை அறிந்தாள். மற்றவர்களையும் அவள் முன்னம் சில தடவை மறைவான இடங்களிலிருந்து பார்த்திருக்கிறாள். ஆனால் அவர்களெல்லாம் யார் யார் என்பது அவ்வளவு நன்றாய் தெரியாது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பயம் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் நிச்சயமற்ற நிலைன்னு உளவியல் சொல்லுது. அதாவது தெரியாத ஒண்ணை பத்தின கவலை அச்சத்து தருது. கண்ணுக்கு தெரியாத அருவங்களை பத்தி காலங்காலமா மிகைப்படுத்தப்பட்டு உலாவிக்கிட்டு வர கதைகள் அடிமனசில் பதிவாகி இருட்டின் பின்னணியில் திகிலை முட்டி விடுகின்றன. பிளாஸ்மோஃபோபியா என்கிற இந்த பீதி தாக்குதலை பேய் விருளின்னு குறிப்பிடுறாங்க. பழுவேட்டரையரின் ஆற்றலிடம் சிக்காம மதில் சுவர் மேலே சாஞ்சபடி வந்தியத்தேவன் குட்டி தூக்கம் போட்டது நினைவிருக்கும். ஏதோ குரல் கேட்டு தூக்கம் கலைஞ்சுது. அந்த சூழல் வேதாளத்தை நினைவுபடுத்திச்சு. வேதாளம் பேசுமா? மனித குரல்ல பேசுமா? அதுவும் பெண்ணின் குரல்ல பேசுமான்னு பீதி ஏற்பட்டது. இப்ப சோமன் சாம்பவன் இருக்கிற சூழ்நிலை இன்னும் பயங்கரமானது. பேய்னு ஒன்று இருந்து அதுக்கு குரலும் இருந்தா அது இப்படித்தான் இருக்கணும்னு தோணினதும்

0: கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த இருட்டில் ஓட்டம் பிடித்தான். பயத்தின் பலத்தை எப்படி மந்தாக்கினி தேவி பயன்படுத்தினாங்க பாருங்க. நீடித்த ஓலக்குரலும் எதிரொலியும் கேட்டு சோமன் சாம்பவன் பட்ட பாட்டை பார்த்தோம். எக்கோ என்கிற எதிரொலியை விட ரெவர்பரேஷன் என்கிற ஒலி அதிர்வு எழுப்புற அச்ச உணர்வுக்கு காரணம் மூல ஒலி நின்னப்பறமும் அதன் வாலை போல தொடரும் தெளிவில்லாத முனங்கொலி. அதாவது மூல ஒலி எதிரொலியா திரும்புறதுக்குள்ள இந்த முனங்கொலி குறுக்கிட்டு அடுக்கடுக்க பய அலைகளை அனுப்பவே நடுங்கி போய் ஓட்டம் பிடிச்சான். சிற்ப மண்டபத்துல ராவணன் கைலை மலையை பேர்த்து எடுத்து கொண்டிருக்கிற காட்சி பற்றி. குபேரனை ஜெயிச்சப்புறம் புஷ்பக விமானத்துல வந்துகிட்டு இருந்த ராவணனால கைலை மலை மேல போக முடியல. அகங்காரத்தோட அதை பேர்த்து எடுக்க முற்பட்டான். ஈசன் விளையாட்டா தம் விரல் நுனியை ஊன்றினதும் அரக்கன் மலைக்கு அடியில சிக்கிக்கிட்டான். அப்பர் சொல்றார், பெருவிரல் இறைதான் ஊன்ற பிறையெயிறு இளங்க அங்கா தருவரை அணைய தோளான் அரக்கன் அன்று அலறி விழுந்தான். இருவரும் ஒருவனாய உருவம் அங்கு உடைய வள்ளல் திருவடி சுமந்து கொண்டு காண்க நான் தெரியுமாறு. மலைக்கு அடியில இருந்த ராவணனால 20 கைகள் இருந்தும் ஈசனின் ஒரு விரல் அழுத்தத்தை தாங்க முடியல. நான் 2 கைகளால இறைவனின் திருவடிகளையே தாங்கி நிற்கிறேன், நான் தானே வல்லவன். பாகீரதி நதி ஒரு ரிஷியின் வாய் வழியே புகுந்து காது வழியே வெளியேறிய வரலாறு பற்றின குறிப்பு. கங்கை பூமியில இறங்கின போது ஏற்பட்ட வெள்ளம் ஜஹ்னு என்னும் ரிஷியின் யாகசாலையை சேதப்படுத்திட்டது. கோபம் கொண்ட ரிஷி கங்கையை அப்படியே குடிச்சிட்டார். பகீரதனின் வேண்டுகோளுக்கு இணங்கி மன்னிச்சு கங்கையை காது வழியா வழிப்படுத்தினார். இதனால அவரது மகள்னு கருதப்பட்டு ஜான்ஹவிங்கிற பேரு கங்கைக்கு வந்துடுச்சு. நல்லது, கங்கைக்கு இன்னொரு பேரு மந்தாக்கினி அல்லவா. இந்த மூதாட்டி வழிபட்டதால அடுத்து என்ன நடக்க போகுது?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நாம் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 9:14:30. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் என் இனிய பொன்னிலாவே.

0: வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள்.
1: திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் அற்புதங்களும் மலைவள சிறப்புகளும் உங்கள் எண்ணம் நிறைந்திட இணைந்திருங்கள். நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நாம் இப்பொழுது கேட்கலாம் என் இனிய பொன்னிலாவே. நேரம் 9:15:40. இந்த இதமான இரவு நேரத்தில் இதமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.
3: இரவின் அமைதியில்
4: இதயம் எழுதும்
3: இசை கவிதை
4: என் இனிய
3: பொன்னிலாவே.

ஆண் பாவம் அப்படிங்கிற படத்திற்காக நாம் அந்த இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம். மலேசியா வாசுதேவன் சித்ராவோட சூப்பரான வாய்ஸில் இளையராஜாவின் இசையில் இந்த இதமான இரவு நேரத்தில் அந்த ஆண் பாவம் படத்திற்காக பாடல் கேட்கும்போது மனசிலும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்ற அளவுக்கு மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய எவர்கிரீன் சாங்ஸில் இதுவும் ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் இல்லையா? நம் நெஞ்சத்தை துளைக்கும் அருமையான பாடல்கள் அரங்கேறும் இது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி.

பூவோடு காற்று உரசுகின்றதா, அல்லது காற்று தேடி வந்து பூவிடம் நடனமிடுகின்றதா? எப்படியாயினும் அந்த காற்றும் பூவும் ஒரு சேர கலந்து வாசமும் சுவாசமுமாக எத்தனை அன்பின் பிணைப்பாக, அதைப்போலே இரண்டு உள்ளங்களின் அன்பு

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: இன்னி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, டேலண்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் விடும். அந்த ஸ்டேஜை நம்ம வந்து நிலைநாட்டுக்கணும்னா ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம். நிறையா பேர் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோடனே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது பொறுமையாக ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கே இட்ஸ் அ ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அதே இடத்துல திரும்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோமான்னு கூட தெரில. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹம்பிளாக இருக்கணும்.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதமான கானங்கள் சுகமாக அரங்கேற என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குழுவினருடன் பாடித இளையராஜாவின் இசையில் அறுவடை நாள் அப்படிங்கிற படத்திற்காக. இதயத்தின் ஓசை இது மேளத்தின் நாதமா என்ன? அந்த மேளமும் மெல்லதான் தட்டப்பட வேண்டுமா?

மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குழுவினருடன் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம் அறுவடை நாள் படத்திற்காக. அடுத்ததாக என்ன பாடல் நாம் கேட்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது, இசை எஸ் ஏ ராஜ்குமார். சின்னப்பூவே மெல்ல பேசு அப்படிங்கிற படத்தில் சந்தோஷமான அந்த பாடல் சங்கீதவானில் சிறகடித்து விரிந்து பறந்து நம் இதயங்களை தொட காத்து கொண்டிருக்கின்றது. இதோ கேட்கலாம் அந்த பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு இது வந்து விண்ணப்பதாரர்களுக்காக வந்துள்ள ஒரு அறிவிப்பு. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். இதற்கான வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். அதாவது 20-40 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஒரு இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒளிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவுத்திறன் பெற்றவராகவும் இருத்தல் அவசியம். எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கு ஏற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள். விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/airchennai மற்றும் instagram.com/airchennai மற்றும் twitter.com/airchennai ஆகிய சமூக வலைத்தளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய், ஜிஎஸ்டி உட்பட. விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி, அதாவது 25/9/2026 காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, Room No. 27, All India Radio, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 604. மேலும் இதோட விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா facebook.com/AIRChennai மற்றும் instagram.com/AIRChennai மற்றும் twitter.com/AIRChennai ஆகிய சமூக வலைத்தளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி. ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: குயிலே பேர் சொல்லி வா.
1: யுவர் ஸ்வீட் நேம் ப்ளீஸ்.
2: லவ்லி.
1: பில்லி.
2: டோன்ட் சில்லி. லவ்லி.
0: கைலி.

0: அதிசயம். ஒரு நிலவு தரையில் இருந்து புறப்பட்டு விண்ணுக்கு வருகிறது. என்ன மௌனம் இயேசுக்கண்ணே! உன் குரல் என்னராகும் என்று நான் சுரம் பிரித்து சொல்லுகிறேன்.
1: உங்களுக்கு
0: சொல்லாதே அப்படி. சங்கீத பாஷையில் நீயும் நானும் சுதி சேர்வோமா என்று சொல்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

சூப்பரான அந்த சாங்கை நாம் கேட்டு ரசித்தோம். இளையராஜா பாடியது, உடன் பாடியவர் சித்ரா. கீதாஞ்சலி அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். சோகமானாலும் சுகமாக அந்த பாடல் நம்மை தழுவி சென்றது. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் கடைக்கண் பார்வை அப்படிங்கிற படத்திற்காக கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது. புலமை பித்தன் எழுதிய பாடலுக்கு இசை வி எஸ் நரசிம்மன். 10 மணிக்கு கேட்கலாம் பௌர்ணமி பூக்கள்.

இப்பொழுது கேட்கலாம் பௌர்ணமி பூக்கள்.

0: பூர்ணமி நில ஒளியும் விவத் பாரதி பண்பலை வானொலியும் இணையும் நேரம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் பௌர்ணமி பூக்கள் திருவண்ணாமலையில் மலை வலம் வரும் பக்தர்களின் மன உணர்வுகள் வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இதோ
1: ஆம் நேயர்களே, இப்பொழுது கேட்கலாம் பௌர்ணமி பூக்கள். இறைவனடி போற்றி சிவன் தாழடி போற்றி, இப்படியாக மலை வளம் வரும் பக்தர்கள் தங்கள் உணர்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் நேரடி நிகழ்ச்சி.
2: 38 மணி அளவுல நிறைவடையுது அப்படின்னு சொல்றாங்க. ஆடல் வல்லானுக்கு ஆண்டுல 6 நாட்கள் வந்து அபிஷேக நாட்களா சொல்லுவாங்க. அந்த வகையில நேத்து பாத்தீங்கன்னா இங்க ஆவணி வளர்பிறை சதுர்த்தசி திதியில சிறப்பு அபிஷேகம் வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த நடராச மூர்த்தத்துக்கு நடந்திருக்குது. அத கோயிலுக்குள்ள போய் அண்ணாமலையார் தரிசனம் பண்ண போகும்போது நமக்கு அந்த இதெல்லாம் தாண்டி அவரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி வலது புறத்துல நல்ல ஒரு பெரிய ரூபமா நாம வந்து பார்க்கலாம் அந்த நடராஜ மூர்த்தியை. இன்னைக்கு அவருக்கு அந்த அலங்காரம் கலையாமல் அவரை பார்க்கும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. நேற்று தினம் பார்க்க முடியல அப்படின்ற வருத்தம் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே அவ்வளோ அழகா அபிஷேக பிரேயர் அலங்கார பிரேயராகவும் சேர்த்து இருக்கிறத வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது. இந்த 6 நாட்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு ஆண்டுல 3 நட்சத்திரங்கள்லயும் 3 திதிகள்லயும் வந்து இந்த அபிஷேகங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சித்திரை மாத திருவோண நட்சத்திரம், ஆணியில உத்திரம், மார்கழியில திருவாதிரை நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள் ஆயிருச்சா. இதே இது திதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவணியில வரக்கூடிய சதுர்த்தசி திதி, அதாவது இந்த நாள் புரட்டாசி வளர்ப்பிறை சதுர்த்தசி, மாசில அதே மாதிரி வளர்ப்பிறை சதுர்த்தசி, இந்த 3 திதிகள்லயும் வந்து இந்த நடராஜ மூர்த்தத்துக்கு அவ்வளவு அழகா நடத்துறாங்க இந்த அபிஷேகங்கள். அதையெல்லாம் கடந்து நம்ம கோயிலுக்குள்ள அண்ணாமலையார தரிசிச்ச உண்ணாமலையம்மனை பார்த்துட்டு வரக்கூடிய பக்தர்களையும் பார்க்கிறோம். மாட வீதியை வலம் வந்து அதுவே மலையை வலம்னு தான் நினைச்சு வணங்கி போகக்கூடிய பக்தர்களையும் பார்க்குறோம். இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு அப்படியே மலை வலம் வரக்கூடிய பக்தர்களையும் பார்க்குறோம். அவங்க கூட ரொம்ப அழகாக நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலவும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு இதையும் நம்மளால் பார்க்க முடியுது. தொடங்கும் இடையில கூட ஒரு ஒரு 7-8 மணி இருக்கும்போது மோகன சுந்தரி கேட்டாங்க, என்ன நிலா பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிலா இன்னும் வரலையோ, இன்னைக்கு பௌர்ணமி நிலவுக்கு உண்டான இதே இல்லையே, நட்சத்திரம் தான் அங்கங்கே 1-2 இருக்கு அப்படின்னு. அது இந்த அவங்களே சொன்னாங்க இல்லையா, இது சிராவண மாதம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்துக்கு உண்டான சிறப்புகள் அதுவும் ஒன்று. அந்த நிலவு அப்படி என்ன சொல்றது, மேகத்துக்குள்ள இருந்து ரொம்ப லேட்டாக அப்படியே ஒரு ஒரு நாணி நின்று ஒளிந்திருந்து பார்க்கக்கூடிய பெண் மாதிரி தன்னை வெளிப்படுத்துமா இந்த மாதத்து நிலவு மட்டும். அது இப்போ இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கே உண்டான ஒரு விஷயம், இது காலங்காலமா இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது நிரூபிக்கிற மாதிரி இன்னைக்கு இவங்க கேட்டு அதை நாங்க ரொம்ப லேட்டா தான் நாங்களும் வந்து அந்த நிலவை பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு எங்கேயோ படிச்ச அந்த செய்தி வந்து ஞாபகம் வந்தது. சரி, அதையும் உங்களோட பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பகிர்ந்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும். இதோ ஒரு பாடலை தொடர்ந்து பக்தர்கள் அவங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க இந்த பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில. கேட்க காத்திருங்கள் நேர்களை, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பௌர்ணமி பூக்கள்.

0: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
1: திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து மோகன சுந்தரி உங்களுக்காக. இளைஞர்களே, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆவணி மாதம், பௌர்ணமி பூக்கள். இன்று இந்த நிகழ்ச்சிக்காக திருவண்ணாமலையிலிருந்து நாங்க உங்களுக்காக பல நிகழ்ச்சிகளை பத்தி பேச இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் இன்னைக்கும் வந்து எண்ணி கட்டுக்கடங்காத கூட்டம் தான் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லணும். பார்க்குற இடம்லாம் எப்படி அண்ணாமலையாராக பார்த்துடணும், நாங்களும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா. சரி, இப்போ நேர்களை தான் பக்தர்களை தான் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம். என் பேர் முரளிராஜா, திண்டுக்கல் மாவட்டம் நாங்க.
1: சரிங்க.
2: மாதம் மாதம் கரெக்டாக வந்து பௌர்ணமிக்கு வந்துட்டு இருக்கோம்.
1: சரிங்க.
2: இங்கே வர வரைகள் நல்ல சிறப்பு நிறைய வருது. ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில தான் இருக்கோம் நாங்க.
1: இங்கே
2: வர ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லபடியா இருக்கு. என்னுடைய நிறைய பிரச்சனை எனக்கு இருக்கு, ஒவ்வொன்றும் நிவர்த்தி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இறைவன் வர வர எனக்கு வழிவிட்டுட்டே இருக்காரு. மாதம் மாதம் வட வட எனக்கு வர வர சிறப்பா போயிட்டு இருக்கு. ஆமா, ஒரு கூலி தொழிலாளியா வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப இந்த ரெண்டு மாதங்களாக நான் ஒரு கடை வச்சு நான் என்னோட குழந்தைகளை பாத்துக்கிற அளவுக்கு நான் சந்தோஷமா
1: இருக்கேன்.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நமச்சிவாயம். நமச்சிவாயம்.
3: என் பேர் ராஜலட்சுமி, நாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வரோம். அப்பா எங்களுக்கு ரொம்ப, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அவரு தான் காரணம். இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் நல்ல வழி விடுவாருன்னு நினைக்கிறேன். நானு கண்டிப்பா வழி விடுவாரு. ரொம்ப அருமையா இருக்கு.
1: எப்படி இருக்கு?
3: மாசம் மாசம் அப்பா வந்து பாக்குறது அவ்வளவு ஒரு சந்தோஷம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வந்துருவோம் நாங்க. கண்டிப்பா அப்பாவை பாக்காம போக மாட்டோம்.
2: வழி
1: கொடுத்தாங்க.
4: சரவணன்.
1: சரவணன், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இங்க இருக்கீங்களா?
4: திண்டுக்கல்.
1: திண்டுக்கல்லா உங்களா?

0: அவர் இங்க வர ஆரம்பிச்சிருக்கோம், இங்க வந்து நிறைய மாற்றங்கள் எனக்கு நடந்திருக்கு, ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு இதெல்லாம் நிகழ்வெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க இப்ப எத்தனை வருஷம் வந்துருக்கீங்க சார்?
1: நான் இங்கதான் இருந்தேன்.
0: சரிங்க,
1: 94ல இருந்து.
0: ஓகே,
1: என்ன பண்ணுவோம், வேற டைம் போகலாம், நேரம் போய் 10 நிமிஷம் சாயம்பத்துல வெளியே வந்துடும், நேரம் போய். இன்னைக்கெல்லாம் வேற லெவல் ஆகி போச்சு,
0: ரொம்ப காத்திருக்க வேண்டியதா இருக்கு. நிறைய கூட்டங்கள் எல்லா திசைகளும் வர ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா?
1: நீங்க எங்க இருந்து வரீங்க?
0: நாங்க வந்து சென்னையில இருந்து வரோம். அப்ப உங்க அனுபவங்களை சொல்லுங்க.
1: ஏகப்பட்ட பேர் வர்றாங்க. நாங்க
0: நினைச்சேன்னா
1: வந்து பாத்துட்டு
0: போயிருக்கோம்.
1: மழைய ஸ்டாப் ஒருத்தர் வர இருக்கு.
0: சொல்லுங்க அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க.
2: மோகனா.
0: மோகனா சொல்லுங்க. சொன்னீங்களா? நீங்க எத்தனை வருஷமா வரீங்க?
2: எத்தனை வருஷமா நான் வரேன்? ஏங்க 20 வருஷமா வரும்.
0: 20 வருஷம்
2: மாசம் மாசம் வருது இல்ல?
0: இப்ப டைம் கிடைக்குது, அப்புறம் வந்துருவீங்க. உங்களுக்கு எப்படி இப்ப எப்படி இருக்கு அனுபவம் எல்லாம்?
2: பழைய மாதிரி இல்ல, கோயிலுக்குள்ள வர முடியல.
0: நிறைய கூட்டம்,
2: பயங்கர கூட்டம்.
0: ஏன்னா வந்து எல்லாருக்குமே அவரோட அருள் கிடைக்கிற தாக்கத்துல எங்கேயிருந்தே வர ஆரம்பிச்சாங்க.
2: அண்ணாமலையார பத்தியா எப்படி சொல்றது? இந்த பசங்க அண்ணாமலையார் வரத்துல பிறந்தவங்க தான். அண்ணாமலையார் வரத்துல எங்க வீட்டுக்காரங்க தான் ஒர்க் பண்ணாரு
0: 10 வருஷமா.
2: இங்கதான் கல்யாணம் எங்களுக்கு இதாச்சு, எல்லாமே முடியும்.
0: உங்களாலதான் இப்ப அவர் சொன்னாரு, உங்களால இப்ப இங்க வர ஆரம்பிச்சிருக்கோம், நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம், ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விடியலைகளுக்கு அழகா வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அண்ணாமலையார் மூலயமா அவங்க வரணும்.
2: எங்க வீட்டு சாமியாரையிலே ஃபர்ஸ்ட் அண்ணாமலையார் போட்டோம், பெரிய போட்டோம்.
0: ஆமா ஆமா,
2: கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க அந்த பழைய காலத்து போட்டோ. இப்போ வரைக்கும் அதே தான்
0: இருக்கு.
2: எத்தனையோ புது போட்டோ வந்தாலும்
0: அங்க திண்டுக்கல்ல இருந்து எல்லாம் வரீங்க.
2: ஆமா, திண்டுக்கல்ல இருந்து.
0: ரொம்ப நன்றிங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்.
2: வாழ்த்து.
0: ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லைங்களா? அதாவது இங்கதான் இருந்தாங்களா, 10 வருஷமா இருந்து சுவாமி பாத்துட்டு இருக்கோம். ஆனா மறுபடியும் இப்ப வந்து திண்டுக்கல் போயிருந்தாலும் இங்க வந்துட்டு இருக்கோம். ஏன்னா இவரால வந்தவங்க எல்லாம் கூட மறுபடியும் நாங்க வந்துட்டே இருக்கோம், மறுபடியும் வரும். எல்லாமே நடைபெறுது. நாங்க என்னென்ன நினைக்கிறோமோ அதாவது எங்க வேண்டுதல்கள் நடந்துட்டே இருக்கும் ஒவ்வொன்னா. அதாவது அண்ணாமலையார் எங்க மனசுலயே நிக்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா அவங்களோட பகிர்வுகளை பகிர்ந்துகிட்டாங்க. தொடர்ந்து இளைஞர்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை பௌர்ணமி பூக்கள். இந்த நிகழ்ச்சிக்காக திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து மீண்டும் மோகன சுந்தரி உங்களுக்காக. சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: சசிகலா.
0: எங்க இருந்து வரீங்க?
2: கோயம்புத்தூர்ல இருந்து வரேன்.
0: கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க? எத்தனை வருஷமா வரீங்கம்மா?
2: 1 வருஷமா வந்துட்டு இருக்கு.
0: 1 வருஷமா வந்துட்டு இருக்கீங்களா? எப்படி வரீங்க? நீங்களா வரீங்களா, யாராவது சொல்லி வரீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு இங்க வந்து வந்து போறீங்க இல்லையா? அனுபவங்கள்
2: இருக்கு, மன நிம்மதி இருக்கு.
0: மன நிம்மதி இருக்கு.
2: வேற என்ன சொல்றது, பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி
0: போற மாதிரி இருக்கு. அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு வந்து போற மாதிரி ஒரு திருப்தி இருக்கு இல்லையா? சரி சரி, தொடர்ந்து வரணும், வரணும்னு சொல்றது இல்லையா?
2: ஆமாங்க. இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இவரே
0: வரணும் அப்படிங்கறது தோணுது இல்லையா? ஏன்னா அந்த மன நிம்மதியும் சந்தோஷம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பிறந்த வீட்டுக்கு வந்து போற மாதிரி இருக்கு அந்த சந்தோஷம் தான் இல்லையா? சரி, இப்ப 1 வருஷம் வந்துருக்கீங்க, அந்த மாற்றங்கள் எப்படி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: மாற்றங்கள் நிறைய இருக்கு. அவருக்கு நினைச்சா என்ன வேணாலும் மாற்றலாம்.
0: ஆமா,
2: நாம எதுவுமே நினைக்கிறது இல்ல, நான் எதுவும் நினைக்கிறது இல்ல. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு
0: செய்வாரு. அவர் பாக்கணும், அவ்வளவு
2: பாக்கணும். எனக்கு அவர் ஏதோ செய்வாரு செய்ய மாட்டாருங்கிறத நினைச்சாலும் நாங்க வரல. அவரை பாக்கணும், அவரை மண்ணை மிதிக்கணும், அதுக்காக வேண்டிதான்.
0: அவர் பாத்துப்பாரு எல்லாம்.
2: ஆமா இல்லையா, அடைச்சவனுக்கு தெரியாத பிள்ளைங்களுக்கு.

0: அவரின்றி ஓரணும் அசையாது.
1: நான் வந்து என்ன நினைச்சாலும் நடக்காது, அவர் நினைச்சா என்ன
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதனால அவரோட அனுபவம் அவரோட இதுலதான் நாங்க தேவையில இங்க வந்து உட்கார்ந்து அதே எங்களுக்கு ஒரு புதிய தோஷம். அவர் நாங்க அவரு அவரோட சித்தம் எங்க பாக்கியம்
0: அவ்வளவுதான். அதுவே போதும் கருணை மழை இல்லையா அவர். அதான் இதுதான் சொல்றாங்க எல்லாருமே சொல்றதுதான், அவரை நினைச்சு நாங்க வரோம் ஆனா அவர் எங்களை பார்த்துப்பாரு அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா தொடர்ந்து எங்களை ஆயுள் உள்ள வரைக்கும் வரணும் அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. இதுதாங்க இதைத்தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க, இந்த நம்பிக்கையோட தான் எல்லாரும் வராங்க. அம்மா சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. அதாவது என்னன்னா இது இந்த அந்த ஒரு சந்தோஷம் தான் எல்லா பக்தர்கள்ட்டையும் இங்க நாங்க பார்க்க முடியுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு.

0: நிலவொளியும் விவித் பாரதி பண்பலை வானொலியும் இணையும் நேரம் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பௌர்ணமி பூக்கள். திருவண்ணாமலையில் மலை வலம் வரும் பக்தர்களின் மன உணர்வுகள் வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இதோ பக்தி பரவசத்தில் பக்தர்களின் மன உணர்வு, இது உங்கள் வசமாய். இனமெல்லாம் நிறைந்த அண்ணாமலை திருத்தலத்தில் பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். 102.3 பகவத் பாரதி தமிழ் பண்பலையில் பௌர்ணமி பூக்கள், அதாவது ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லையும் இந்த திருத்தலத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய அந்த எண்ண பகிர்வுகள் காற்றலைகளில் பலம் வந்துட்டு இருக்குது இந்த நிகழ்ச்சியின் மூலியா. இப்போ நாம சந்திக்க போற பக்தர் யார் அப்படின்னு கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. சிவாய நம.
1: சிவாய நம.
0: உங்க பேரு?
1: வள்ளியம்மா.
0: வள்ளியம்மா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: நாங்க திருப்பூருக்கு.
0: எந்த ஊர் பேரு?
1: பல்லடா.
0: பல்லடமா? பல்லடமேவா? பக்கத்துலயா?
1: கிருஷ்ணாபுரம்.
0: கிருஷ்ணாபுரம் அங்கிருந்து வரீங்க.
1: ஆமா.
0: அப்படியே என்ன சொல்றது, ருத்ராட்சம், நெத்தி நிறைய திருநீர், அதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. இன்னும் சொல்ல போனா பெருமான் வந்து காரைக்கால் அம்மையாரை பார்த்து அம்மையே வருக அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். எனக்கு உங்களை பார்க்கும் போது அந்த ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வருது. அப்படி ஒரு ஒரு பழுத்த பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு அனுபவம் முதிர்ச்சியோட இருக்கீங்க. சொல்லுங்கம்மா, எவ்வளவு நாளா வரீங்க?
1: நாங்க 4 வருஷமா பாவோம். 2 மாசம் வருவே, 2 மாசம் விட்டுருவோம். வேற பக்கம் போவோம், சேவைகளுக்கு போறோம், கோயிலுக்கு இந்தியிலன்னு போறோம். அதையும் பார்த்துட்டு
0: இங்கேயும் வர்றீங்க 4 வருஷமா? சரி, முதல்ல இங்க எப்படி வந்தீங்க திருவண்ணாமலைக்குன்னு முதல்ல உங்களுக்கு எப்போ வந்தீங்க ஞாபகம் இருக்கா? முதல்ல திருவண்ணாமலைக்கு
1: வந்து 4 வருஷத்துக்கு மேல இருக்கு
0: வந்திருக்கீங்க. யாரு சொல்லி வந்தீங்களா? எப்படி?
1: நாங்களே எல்லாம் வந்துகிட்டு இருந்தோம். வந்தப்போ அப்படியே கடை பிடிச்சோம். மாசம் மாசம் மாறிடும், மாறாங்க. நாங்க 1 மாசம் வருவோம், 1 மாசம் வேற பக்கம் போவோம், 1 மாசம் ஓட்டந்துக்குள்ளே.
0: இறைவன் எங்க இருப்பார் அப்படின்னு சொன்னா தொண்டர்தம் உள்ளத்துள் அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தொண்டர்தம் உள்ளத்துள் அடங்கிய அந்த இறைவனுக்கு ரொம்ப அழகா சேவை செஞ்சு இந்த வயசுல வந்து நீங்க செய்றீங்கன்றதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா போதும் இவ்வளவு நாள் பண்ணது அப்படின்னு வீட்டுல இருக்காம
1: கொஞ்ச நாளைக்கு அலையில சாமி சேவை செய்யறது ஒண்ணு
0: குறைச்சல் இல்ல, குறைச்சல் இல்ல,
1: இருந்தா அதே நம்மளுக்கு
0: மகிழ்ச்சி
1: தேவை,
0: சந்தோஷம்.
1: காசு பணம் வச்சிருந்து என்ன பண்ண போறோம்? நான் கோவில் தாட்டிய கொண்டாட போறேன்.
0: இல்ல இல்ல இல்ல, நாம சேர்த்து வைக்கிற டெபாசிட் இந்த புண்ணியம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்லுவாங்க இந்த கால்னால என்ன பயன் அப்படின்னு சொன்னா, இப்படியே இந்த கோபுரம் சூழ்ந்த மதில் சுவர் இருக்கக்கூடிய கோயில் இருக்குல்ல, இதுல சுத்தி வர்றதுதான் கால்களுக்கான பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த இது இருக்கட்டும், மலை சுத்திட்டீங்களாம்மா? நீங்க சொல்லுங்க உங்க பேரு.
1: என் பேர் சிவகாமி.
0: நீங்களும் அதே ஊரா?
1: இல்ல, நாங்க திருப்பூர் பூச்சக்காடு. மங்களம் ரோடு, பூச்சக்காடு 3வது.
0: பூச்சக்காடு
1: சேர்ந்து வருவாங்க. சிட்டி தான்.
0: சரி சரி சரி, அதனால சேர்ந்து
1: சேர்ந்து வேணும்.

0: சொல்ல உனக்கு ஒன்னு போன் பண்ணனாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து செட் ஆயிடும்.
1: ஆமா நீங்க
0: கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போனாலே அடுத்த மாசம் வரக்கூடாது, பௌர்ணமி எப்ப வரன்னு தோணும் மனசுக்குள்ள. நாலு வருஷமா விடாம ஒரு பௌர்ணமி கூட நிக்காம வந்துட்டு இருக்கிற நம்மள ஏற வேண்டிட்டு வருவேன். ஆனா உள்ளயும் போகலனால மனசு திருப்தி இருக்காது. உள்ள ஒரு நாலு மணி நேரம் நின்னு சாமி தரிசனம் பாப்போம். பாத்துட்டோம், காலையிலேயே பாத்துட்டோம், சாமி தரிசனம் பாப்போம், கிரிவலம் வருவோம். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உள்ள போக முடியலனாத்தான் கிரிவலம் போக மாட்டேன்தான், சாமி பார்க்க
1: மாட்டேன்.
0: கிரிவலம்
2: போயிருவோம். பத்து நாளைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கும்,
1: கூட்டமா இருக்கும். கூட்டத்திலேயே
0: போயிருவோம், அப்பவும் போயிருவேன். அடையாவது அடிச்சு புடிச்சு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் சாமி பாக்கறதுக்கு ஒரு மாசம் காத்திருந்தோம் ஒரு பௌர்ணமிக்கு.
1: ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி திருப்பி எப்போ பௌர்ணமி வரும்,
0: அது பௌர்ணமி வருங்கிற மனசுக்குள்ள அந்த எண்ணம் தான் வருது. அண்ணாமலையார் என்ன அவரு இது பண்றாரோ தெரியாது, என்ன மகிழ்ச்சியோ தெரியாது. கஷ்டமா இப்ப கால் வலிக்குதுன்னு தான் தோணுது. ஆனா அடுத்த மாசம் பௌர்ணமி எப்ப வரும் மனசுக்குள்ள பௌர்ணமி அமாவாசை வந்தாலே பௌர்ணமி வரும் வரும் வரும்
1: எதிர்பார்த்து. சரி, இப்போ நீங்க வந்து இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம் நடந்துட்டு வந்துடுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஒரு ஒரு வலியோ அலுப்போ சோர்வோ அப்படி அந்த மாதிரி நீங்க
2: இருந்தாலும் சமாளிச்சுக்குவோம். அப்புறம் அடுத்தது வரும்போது போலாம்னு தான் தோணும்.
1: எப்படி நீங்க வந்து நடந்துட்டே இருப்பீங்களா இடையில இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து?
2: ரெஸ்ட் ஒரு நாளைக்கு எடுப்போம், இல்லைன்னு எடுக்க மாட்டோம்.
1: போயிட்டே இருக்கு, பரவாயில்ல.
0: மறுபடியும் வந்து பஸ்ஸுக்கே தான் வந்தேன். நான் தனியா ஒருத்தையும் இருந்தாலும் வந்துருவேன். யாரையும்
1: இவங்க ரெண்டு பேரும் வராத நாட்கள் கூட
0: இல்லைனால நான்
2: வந்துருவேன். தனியா வரமாட்டான்,
0: சாமி தரிசனம் பார்ப்பேன், கிரிவலம் பிடிப்பேன், ஆட்டோ வேறுவேன். அங்க போய் சேலம் பஸ் ஸ்டாண்ட் போவேன், திருப்பூர் பஸ் ஏறி போயிருவேன். அண்ணாமலையார் நினைப்பாங்க,
1: அவரு துணைக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு
0: போனேன். கொண்டு வந்து சேஃபா கொண்டு வந்து இங்க சேர்த்து திருப்பி என் வீடு கொண்டு விடுறாரு. வந்துட்டு போனதுல இருந்து எனக்கு மனசும் திருப்தியா இருக்குது. ஒரு கோபங்கள் எல்லாம் கட்படுத்தி கொடுத்துருக்கிறாரு.
1: அத நீங்க உணர்ந்திருக்கு?
0: நான் எவ்வளவோ கோபப்படுவேன்.
1: நீங்க
0: தெரிஞ்சு பேசுற யாரையும் எதிர்பார்க்காம ஒரு வார்த்தைகளை விடுவேன். அதெல்லாமே நின்று இருக்குது, எனக்கே தெரியுது. இந்த உத்தரவாசத்தை போட்டதுல இருந்து எனக்கே அந்த ஒரு இது வந்து யாரையுமே அதிகமா பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தவங்களை வந்து மனசு நோக்கிற மாதிரி பேசுறதோ பண்றதோ எதுவும் வேண்டாம்.
1: அப்படி உங்களுக்கு நீங்களே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்க.
0: எனக்கு அந்த அண்ணாமலையார் மாற்றத்தை கொண்டு
1: வந்திருக்கிறார்.
0: அவர் கொண்டு வந்திருக்கிறார், நான் கொண்டு வரல. எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் அந்த வரத்தை. உண்மையாமா
1: எனக்கு இதுக்கு
0: உண்மையா நான் கோயில் உட்காந்து சொல்றமா, அந்த கோபுரத்தை பாத்துட்டு சொல்றமா, எனக்கு அதுதான்மா எனக்கு மெயின்.
1: அதுதான்
0: என்னோட வந்து என்னோட இதுக்கு வந்து எனக்கு யாருமே இல்ல. நான் வந்து தனியா தான் இருக்கிறேன். ஆனா இருந்தாலே எனக்கு வந்து நீ காசு பணத்துக்கோ செலவுக்கு இல்லையோங்கிற கொடுமையும் அந்த அண்ணாமலையார் 5 வருஷமா வைக்கல. நல்லா
1: எல்லாத்துலயும் நிறைவா இருக்கு,
0: எல்லாத்துலயும் நிறைவா இருக்கிறேன். ஒரே ஒரு குறையை மட்டும் வச்சிருக்கிறாரு, அதை எப்ப நிவர்த்தி பண்ணி
1: கொடுப்பாரு? இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாருன்னு சொல்றீங்க. அதுவும் எத்தனை வருஷமா நீங்க வந்து இந்த கோபத்தோட நீங்க இருந்தீங்கன்னு தெரியாது. அதையெல்லாம் நீக்கி உங்களை அதை உணர வேற
0: உணர
1: வச்சிருக்கிறாரு.
0: காலையில எந்திரிச்சா குளிச்சுட்டு ஒரு தீபம் பருத்திட்டு அடுப்பு வேலையை செய்ய போனாதான் மனசு திருப்தியா இருக்கும். அதுதான் நடந்துட்டு இருக்குது, அது எப்பவுமே நடக்குது. ஆனா இப்ப அதிகமா அந்த சாமியை காலையில எந்திரிச்சு அந்த சாமி பூ போட்டு படத்துக்கு பூ போட்டு சாமி கும்பிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டீயோ காப்பியோ குடிக்கிறது ஒரு திருப்தியான அது வாழ்க்கையா அது ஓடிட்டு இருக்குது.
1: விளக்கிட்டாருக்கு மெய்நெறி காட்டுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க விளக்குல அந்த பெருமானம் பார்க்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த மெய்நெறி கிடைக்கும்.
0: மட்டும் வச்சிருக்கிறாரு
1: அந்த குறை
0: எப்ப தீர்த்து கொடுப்பாரா, அது அவர் சென்னையில உட்காந்துட்டே சொல்ற.
1: அது இந்த பிரபஞ்சம் மூலமா காற்று வழியா நிச்சயமா
0: போய் கேட்கும்.
1: கேட்டீங்களா அவங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க? நான் அவ்வளவு கோவப்படுவேன், அடுத்தவங்களை வந்து இந்த மாதிரி எல்லாம் நான் பேச

பேசுவேன், ஆனா இன்னைக்கு நான் அப்படி இல்லை, என்னை உணர வச்சிருக்கிறாரு அப்படின்னு. அதுதான் குணம் களைந்து குற்றம் நீக்கி எம்மை கோதாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கோதாட்டுதல் கோதில் அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகள், கோது அப்படின்னா குறைன்னு அர்த்தம். அந்த குறைகளை எல்லாம் நீக்கக்கூடியவன் இந்த பெருமான், கொலிலியம் பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலைய பெருமானும் அப்படி என்னுடைய குறைகளை எல்லாம் களைந்து என்னுடைய குற்றத்தை நீக்கி என்கிட்டருந்து கோபத்தை சுத்தமா தொடச்சி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு நிகழ்வான தன்மை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மை இந்த அண்ணாமலை மண்ணை மிதிக்கும் போது எல்லா பக்தர்களுக்கும் வரும் அப்படின்றத நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் வாயிலாக கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப அழகா இந்த அம்மா வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. பகிர்ந்த மூணு பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்மா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது 102.3 பாரதிய தமிழ் பண்பலை. இது பௌர்ணமி பூக்கள்.

நிலவொளியும் விவித் பாரதி பண்பலை வானொலியும் இணையும் நேரம் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பௌர்ணமி பூக்கள். திருவண்ணாமலையில் மலை வலம் வரும் பக்தர்களின் மன உணர்வுகள் வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இதோ பக்தி பரவசத்தில் பக்தர்களின் மன உணர்வு, இது உங்கள் வசமாய்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பௌர்ணமி பூக்கள். மலைவலையில் திருவண்ணாமலையில் மலைவளம் வரும் பக்தர்கள் தங்கள் உணர்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நேரம் 10:30.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு. நம்பர் 1 திடமரசை.

என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நினச்சிக்கிட்டே வந்தோம். இங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா கூட்டம் அலைமோதுது. அந்த கூட்டத்திலையும் வந்து சுவாமி பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சோம். வந்த உடனே ரொம்ப அந்த கூட்டத்திலையும் அருமையான தரிசனம் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எவ்வளவோ கூட்டம், ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியுமான்னு தான் வந்து வருவோம். இன்னைக்கும் அப்படித்தான் ஒரு எண்ணத்தோட தான் அங்க வந்தோம். ஆனா அருமையான தரிசனம், ரொம்ப அழகான ஒரு கோலத்துல அண்ணாமலையார் எங்களுக்கு அற்புதமான காட்சியை கொடுத்தாரு. அதை அப்படியே மெய் மறந்து ரசிச்சுட்டே இருந்தோம். அந்த அண்ணாமலையாருக்கு எதிரில் பாத்தீங்கன்னா அழகான நந்தி பகவான், ரொம்ப அழகா அலங்கார கோலத்தோட காட்சி இருக்கிறத பார்க்கும்போது இருவரையும் பார்க்கும்போது அப்படியே மெய் செலுத்து போனோம். அதை வந்து அவங்க கொடுத்த விபூதியை கூட நாங்க எப்படி வாங்கறது தெரியாம அப்படியே அவரையே பார்த்துட்டு இருந்தோம் பாருங்க. அவர் வந்து எந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ரெண்டு பேர் கையிலையும் அழகான விபூதி அப்படியே கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த உற்சாகத்தோடயே வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே ஒரு அழகா அடியவர் ஒருத்தர் வந்தாரு. அவர் சொல்றாரு, என்னங்க சுவாமியை பாத்தீங்களா, இங்க சுவாமி மலை மேலேயே நாங்க போய் பார்த்துட்டு வருவோம். அண்ணாமலையார் இருந்த சின்ன பாதம், பெரிய பாதம் மட்டும் இல்ல சின்ன பாதம் கூட அங்க நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் கண்டிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து அவர் அண்ணாமலையில வந்து அழகா விளையாடி இருக்காரு. அந்த கோலம் எல்லாம் கண்டு ரசிச்சிருக்கோம். நீங்களும் வந்து அந்த மாதிரி எல்லாம் பாக்கணும்னு உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமா இருக்கு, ஆனா அது எப்ப கிடைக்கும்னு தெரியல அப்படின்ற மாதிரி நாங்க பேசுவோம். அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் அந்த அண்ணாமலையின் இந்த வளம் வரும்பொழுது கிடைக்கும். அவருக்கு கிடைச்ச நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு எவ்வளவு அற்புதங்களை எல்லாம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஊர்லயே தங்கியிருந்த எல்லா பக்தர்களும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதம். அவங்க சொல்றாங்க எல்லா நாட்டிலேருந்து இங்க வரட்டும், அவங்க எல்லாம் பாக்கட்டும், நாங்க இந்த தளத்திலேயே இருக்கோம் இல்லையா, அவர் கூடயே இருக்கோம் இல்லையா, அவர் எங்களை அரவணைச்சுதானே இருக்காரு, நாங்க பார்த்தாலும் பாக்கலைனாலும் நாங்க அவர் கூடயே இருக்கணும்ன்ற பெருமிதம் எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி எல்லா ஊர்ல இருந்தும் வராங்க, அவங்க அவங்க அவெல்லாம் வரணும், அவரோட புகழ பாடணும்.

அவர் பெருமையை பேசணும், இதுவே எங்களுக்கு போதுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இத்தனை ஒரு உள்ளுணர்வோடு அவங்க சொல்லும் பொழுது உண்மைதானேங்க. பக்கத்திலே இருக்கிற அந்த பாக்கியம் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிருமா, அதுதான். அதே மட்டும் அதே மாதிரி நான் நினைச்சாவே நாங்க வந்துடுறோங்க, இங்க வந்தா போதும், அவர்கிட்ட எதுவுமே நாங்க கேட்கறது இல்லை, ஆனா அவரே எல்லாமே கொடுக்கறாரு அப்படிங்கிறது அப்படின்னா பல பக்தர்களோட கருத்தா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட அற்புதத்தை என்னன்னு சொல்லுவோம். ஆடி போய் ஆவணி வந்தால்

0: ஆடி போய் ஆவணி வந்தால் நன்மை கூடி வரும் என்பதை போல ஆவணி மாதம் மிகச் சிறந்த மாதமாகவே கருதப்படுகிறது இல்லையா. ஆவணியில் அத்தனை நாட்களும் மங்கள நாட்களாகவும் இருக்கிறது அப்படிங்கறது ஆண்டோர் வாக்காகவும் இருக்கிறது. அதாவது அதனால்தான் இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் அவதாரம், கிருஷ்ண அவதாரம், பல அவதாரங்கள் நடைபெறுது. சிறப்பான ஒரு மாதமாகவும் ஈசனுக்குரிய மாதமாகவும் இது சொல்லப்படுது. அத்தனை அத்தனை அற்புதங்களை கொண்டாது இந்த ஆவணி மாதம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கும்போது அந்த உள்ளன்போடு எவ்வளோ ஒரு சுதந்திரமாக சந்தோஷமாக அவங்கள சுற்றி சுவாமியை சுற்றி வரும்பொழுது அவங்களோட சேர்ந்து நாங்களும் சுத்துறமோ அப்படின்ற போது எவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த அற்புதங்களையெல்லாம் உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்கும் போது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அதை நீங்கள் கண் கூட கண்ட மாதிரியே ஒரு கற்பனை உங்களுக்கு தோணும் இல்லையா.
1: நந்தி நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நந்தியம் பெருமானையும் அண்ணாமலை பெருமானையும் சேர்த்து பார்த்த அந்த ஒரு அனுபவத்தை ரொம்ப அழகா மோகன சுந்தரி பகிர்ந்துக்கிட்டாங்க. பத்தா பத்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே, முத்தா முக்கண்ணனே, மங்கையோர் கூறமர்ந்தீர், மறை நான்கும் விரித்துகந்தீர், திங்கள் சடைக்கு அணிந்தீர் என்று அந்த குளிர்மதியை சூடிய பெருமானை போற்றி பரவுவார் நம்பி ஆறு. நாம சொல்லும்போது இந்த ஸ்ராவண பூர்ணிமா இதை பற்றி சொல்லும்போது சொன்னோம் இல்லையா, நிலவு வந்து அப்படியே கொஞ்சம் வெளியில் வர்றதா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு இந்த மாசத்துல வரும் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து பருவமழை சரியா பெய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னா இப்பவே வந்து நல்ல அந்த ஒரு மழை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் கூட இது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த மேகங்களால் வானம் வந்து மூடி இருக்குமா. அப்போது இந்த ராத்திரி நேரத்தில் வானத்தில் நட்சத்திரங்களும் இந்த நிலவும் ரொம்ப ரேராக தான் வரும் இல்லையா. இந்த மேகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் பௌர்ணமி நிலவு அப்படி எட்டி பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான காட்சியாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன
0: சிவபெருமானோட நெத்தியில இருக்க அந்த பொட்டு மாதிரி அழகாக
1: இருக்கு இல்லையா,
0: நிலவு வந்து அழகா ராஜகோபுரத்துக்கு மேல வரும்பொழுது என்ன கண்கொள்ளா காட்சி தேடிட்டே இருந்தோம்.
1: அதுதான் இது வந்து அந்த கோபுரத்தை தொட்டு நிற்கக்கூடிய ஒரு ஒரு நிலவு அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நேரத்துல ஏரி குளம் இதெல்லாம் வந்து நல்ல மழை பெஞ்சு நிரம்பி இருக்கும். அந்த நேரத்தில் ராத்திரி இப்படி என்னால் ஒரு பௌர்ணமி இரவு நேரம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குளத்தில் தாமரையும் அல்லியும் அப்படி மலர்ந்து இருக்குமா. அது இங்கே குளத்தில் அந்த அந்த மலர்களுக்கு நடுவில் வானத்தில் இருந்து நிலவு வந்து அந்த குளத்தில் அள்ளி படர்ந்திருக்கக்கூடிய குளத்து தண்ணீரில் வந்து தன்னுடைய முகம் பார்க்குதான். எப்படி இருக்கும் பாருங்க, இதுதான் இந்த இந்த ஸ்ராவண பூர்ணிமாவோடைய ஒரு மிகச்சிறப்பான பௌர்ணமி இரவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு உணர்வை இப்போ கிரிவல பாதையில இருக்கக்கூடிய குளங்கள்ல அங்கங்கே சில இடங்கள்ல வந்து அந்த சுனையிலிருந்து வரக்கூடிய நீர்னு சொல்றோம்ல அதெல்லாம் இருக்கிறத பார்க்கிறோம். அந்த நீர்நிலைகள்ல இந்த காட்சியை பார்க்கறதுன்றது வந்து உண்மையிலேயே காண கண் அடியேன் பெற்றவாறே அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அந்த நினைவுகளோடையே அந்த பகிர்வோடையே வாங்க பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம கேட்கலாம்.

0: பௌர்ணமி நிலவொளியும் விவத் பாரதி பண்பலை வானொலியும் இணையும் நேரம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் பௌர்ணமி பூக்கள் திருவண்ணாமலையில் மலை வலம் வரும் பக்தர்களின் மன உணர்வுகள் வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இதோ பக்தி பரவசத்தில் பக்தர்களின் மன உணர்வு, இது உங்கள் வசமாய்.
1: இது 102.3 விவித் பாரத் தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு திருவண்ணாமலை திருத்தலத்தில் இழந்திருக்கிறோம் நேர்களே. பௌர்ணமி பூக்கள் இந்த நிகழ்ச்சிக்காக சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வள்ளி.
1: வள்ளி, எங்கிருந்து வரீங்க?
2: திருவண்ணாமலைதாம்மா.
1: திருவண்ணாமலையிலே இருக்கீங்களா?
2: ஆமா.
1: ஓ, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
2: நாங்க பூர்வீகமே இங்கதான்.
1: பூர்வீகமே திருவண்ணாமலை. ஓ, அண்ணாமலையார எப்போ பாக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? எங்கெங்கிருந்தோ வராங்க, ஆனா உங்களுக்கு அந்த பாக்கியம் பக்கத்திலேயே கிடைச்சிருக்கு. சொல்லுங்க, அவரை பத்தி உங்களோட என்னங்களை சொல்லுங்க.
2: அவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. வார்த்தையே கிடையாது. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நினைச்சாலே போதும், ஏதோ சொல்லணும்ன்றதே கிடையாது அவரை பத்தி. அவர் ஒரு

0: மகிமையான சாமி தான். கண்ண மூடி இருந்தாலும் அவர் மகிமை அதிகம் எங்களுக்கு.
1: அதிகம்
0: பூர்வீகமே
1: சொன்னீங்க இல்லையா? சரி,
0: அதான் பாட்டி எல்லாமே.
1: ஓ, ஏதோ பாக்கியம் வந்து பெரிய பாக்கியம்.
0: ஆனா இப்ப எங்களால ஃப்ரீயா பாக்க முடியாததான் ரொம்ப மனக்கஷ்டம்.
1: நிறைய கூட்டம், எல்லா ஊர்ல இருந்து வராங்க. இப்ப நம்ம நினைக்கிறோம்,
0: அதனாலதான் நாங்க என்ன பண்றது, சரி வர ஜன பாத்து போய்ப்பது பாக்கட்டும், நல்லா இருக்கட்டும்.
1: அவங்களையும் பாத்துக்கலாம்,
0: அதனால குறை சொல்ல வரல. போதும், வாழ்க்கை போதும், நிம்மதி போதும்,
1: நிம்மதி போதும்,
0: போதும் போதும்.
1: முன்னால இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் நடக்குது? முன்னால நீங்க பூர்வீகம் இங்கேயே பாக்குறீங்க, அப்பெல்லாம் அண்ணாமலையா அவ்வளவு கூட்டங்களும் இருக்காது இல்லையா? இப்ப இப்படி இருக்கு,
0: இப்ப பெருமையா தான் இருக்கு. சங்கடல்ல பெருமையா தான்
1: இருக்கு, பெருமையா இருக்கு. எல்லா
0: பெருமையா இருக்குன்னா நம்ம ஏன் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காருன்னு பெருமை தான் எங்களுக்கு.
1: அதுதான் அதான் அதுதான்
0: ஒன்னும் வருத்தாலாம் எதுவும் கிடையாது. பெருமை தான்,
1: பெருமை தான் இல்லையா?
0: பாக்காம
1: இருக்க முடியாது.
0: இந்த சுத்தி இவ்வளவு இடம் இருக்கு, இந்த பத்து நாள் திருவிழா விடாத பாக்கணும்ன்ற ஆசை. எங்கயாவது ரூம் எடுத்து 53 வயசு ஆகுது, அந்த குடுப்பன வரல, அந்த குடுப்பன அவர் என்னைக்கு தருவாருன்னு தெரியாது. அது ஒண்ணுதான்,
1: பக்கத்துலயே இருக்கீங்களா?
0: பக்கத்துலயே வருஷம் ஏதோ ஒரு சாமி இந்த பத்து நாள் வெளிய வருது, மிஸ் பண்ணிடுவோம் நம்ம. அதனால இந்த பாட்டுல எங்கயாவது
1: இருக்கிறீங்க, பூர்வீகமும் அவங்களுக்கு இதுவே இவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. இதை விட என்னங்க வேணும்? அவர் இங்க பக்கத்திலேயே இருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லும் போது கேக்குறதுக்கு இதெல்லாம் பாக்கியம் இல்லைங்களா? இதுதான், இது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களோட ஆசையும். தொடர்ந்து இளைஞர்கள்
2: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரசே.

0: தங்கமணி வளர்பிறை சதுர்த்தி.
1: மூன்று விபத் பாரதி தமிழ் பண்பரை திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து பௌர்ணமி பூக்கள் இந்த நிகழ்ச்சிக்காக மோகன சுந்தரி கிரிவல பாதையிலிருந்து பேசுகிறேன். இப்போது பக்தர்களெல்லாம் வந்து ரொம்ப உள்ள ஒன்போடு அவரை நினச்சிக்கிட்டே வலம் வர ஒரு அழகினா நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் வந்து அடுத்த ஒரு பக்தர் வந்து பேசியிருக்காங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: விஜயலட்சுமி.
1: விஜயலட்சுமி எங்கேருந்து வரீங்க?
2: நான் கொடைக்கானல்.
1: நாங்க
2: இப்ப இந்த கொரோனா லாக்டவுன்ல நின்னோம், அப்புறம் திருப்பி பழையபடி
1: தொடர்ந்து. எத்தனை வருஷமா இருக்கும்?
2: ஒரு 10 வருஷம்.
1: 10 வருஷமா வந்து இருக்கீங்களா? 10 வருஷமா வரீங்க இல்லையா?
2: ஆமா.
1: அதாவது உங்களுக்கு எப்படி இங்க வரணும் முத முதல்ல தோணுச்சு?
2: எல்லாமே
1: அவரு தான். சரிங்க, வந்து போயிட்டு இருக்கீங்க, அனுபவங்களுக்கு
2: ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கீங்க,
2: நல்லா
1: போக போக உங்களுக்கு நல்ல ஒரு
2: நல்லா இருக்கு. எல்லாமே ஐயாவோட அருள் தான்.
1: அதுதான் கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப முன்னால இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் மாற்றங்கள் எப்படி தெரியுது?
2: மாற்றங்கள் நம்ம கிரிவலம் நடக்க நடக்க நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் மாற்றம். அது உணர்வு
1: தானே,
2: நம்ம தெரியும்,
1: வார்த்தைகளால் சொல்ல முடியாது.
2: ஆமா, அது உணர்வு தானே.
1: எங்கெங்கிருந்தோ வராங்க இல்லையா?
2: ஆமா,
1: உன்னால வந்து இந்த ஒரு இதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கு?
2: பரவாயில்ல, இப்ப ரொம்ப முன்னேற்றம் இருக்கு, மக்கள் நிறைய வராங்க, எல்லாத்துக்கும் நல்லது செய்யறாரு, அதனால நினைச்சது நடத்துவாரு, அதனால
1: வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹேமலதா என் பேரு.
1: ஹேமலதா, நீங்க எங்க இருந்து வரீங்க?
3: நான் வந்து மதுரை, ஆனா இப்ப சென்னையில இருக்கோம்.
1: மீனாட்சி கிட்ட இங்க வந்திருக்கீங்க?
3: ஆமா, மீனாட்சி கிட்ட இருந்து அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார்
1: இருக்கீங்க. அம்மா இல்ல, அம்மா கிட்ட
3: சென்னைக்கு வந்து 4 வருஷம் ஆகுது.
1: சரிங்க.
3: இப்போ கிரிவலம் நான் ஒரு 3 மாசமா வரேன்.
1: 3 மாசமா
3: கண்டினியூவா
1: வரேன்.
3: ஆமா, பிரதோஷ விரதம் வந்து முழுசா இருக்க ஆரம்பிச்சேன், அதுல இருந்து கிரிவலம் வரணும்னு ஆசை. இப்ப 3 மாசம் கண்டினியூவா வந்தாச்சு. சாமிய தரிசனம் பண்ணிட்டு இப்ப வந்திருக்கோம். இனிமே கிரிவலம் நடக்க போறோம்.
1: எப்படி இருக்கு உணர்வு உங்களுக்கு?
3: அருமையான உணர்வு, அமைதியான உணர்வு, சந்தோஷமா இருக்கு.
1: சந்தோஷமா இருக்கு.
3: நடக்க முடியாதுன்னு நான் முதல் நினைச்சேன். அதாவது நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், எங்க ஃபேமிலியோட வந்தேன்.
1: சரிங்க.
3: அப்ப என்னால நடக்க முடியல.
1: சரிங்க.
3: அழுதுகிட்டே உட்காந்துட்டேன். ஆனா இப்போ வந்து நடக்க முடியுமா அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு தான் வந்தேன். அருமையா நடந்தோம்.
1: நடந்தீங்க.
3: மொதல் கிரிவலம் முடிஞ்சது பெரிய சக்சஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு.
1: நடக்க வர ஆரம்பிச்சு.
3: அதான் வர ஆரம்பிச்சாச்சு. ஆமா,
1: தொடர்ந்து
3: நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அது தெரியல.
1: தெரியல.
3: அது மாதிரி நடந்துனாலும் நடந்துட்டு போனாலும் மறுநாள் அந்த கால் வீக்கோ எதுவுமே இல்ல.
1: அவ்வளவுதான்.
3: போன முறை நான் கிரிவலம் நடக்கும் போது,
1: சரி,
3: அந்த கிரிவலம் நடக்கலயே ஓடுறாங்களே, இடிச்சுட்டு ஓடுவாங்க. ஒரு பொறுமையால நடக்க மாட்டேங்கிறாங்க ஜனங்கள். சில ஜனங்கள் அந்த மாதிரி புரியாம இருக்காங்க. அவங்க என்னை இடிச்சதுல முள்ளு வந்து மேல குத்திடுச்சு.
1: ஓ,
3: மேல என்னோட சாக்ஸுக்கு மேல குத்திடுச்சு.
1: ஓ,
3: உள்ள பாதி போயிடுச்சு. நம்ம அந்த பப்பாளி பழம் எல்லாம் குத்தி சாப்பிடுவோமே, குச்சி இல்ல, அந்த குச்சி பாதி போயிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ண போறோம்? கால்குள்ள இங்கே எப்படி நடக்க போறோம் அப்படின்னு நினைச்சோம். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பிடுங்கணும். பிளட்டே வரல, பிளட்டே வரல, ஒரு சில பிளட் வரல, எதுவுமே இல்ல. அதோட மறுபடியும் கண்டினியூவா நடந்தேன். அந்த வலி அப்படிங்கறது இல்ல,
1: தெரியல,
3: தெரியவே இல்ல. நீங்க சும்மா நம்மளுக்கு ஒரு ஒரு பின்னு குத்துனாலே நம்மளுக்கு ரத்தம்.
1: ஆமா, ஆமா.
3: அந்த உள்ள ஒரு விரல்ல வந்து ரத்தம் எடுக்கிறாங்க. அப்ப எவ்வளவு ரத்தம் வரும் உங்களுக்கு? இவ்வளவு பெரிய குச்சி, பாதி குச்சி உள்ள போய் எங்களுக்கு வந்து எப்படிங்கோ ரத்தம் வரல.
2: ஒரு 2 இன்ச் உள்ள போயிருச்சு, காலுக்குள்ள 2 இன்ச் போயிருச்சு. ஒரு சொட்டு ரத்தம் வரல. நான் நினைச்சேன் முடிச்சிட்டாரு நம்மள கிரிவலத்தை அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு சொட்டு ரத்தம் வரல. நல்லா முடிச்சிட்டு நல்லபடியா வீட்டுக்கு
1: போறாங்க.
3: என்னால புடுங்க முடியல, பாதிக்கு மேல என்னால புடுங்க முடியல, பயம். அப்புறம் இவங்கதான் வந்து அவங்களால எடுக்கவே முடியல. இவ்வளவு ஆழமா உள்ள
1: போயிருந்தேன்.
3: ஒரு பிசுறு எதுவுமே வந்து உள்ள போகல. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஏதாவது பிசுறு எல்லாம் உள்ள இருக்குன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. கடவுள் மேல நம்பிக்கை இருக்குல்ல, கடவுள் அந்த மாதிரி நடத்தி காமிச்சாரு.
1: அவர் நினைச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
3: ஆமா, அதான். இன்னொன்னு வந்து பாக்கியம் இருந்தாதான் இது வர முடியுங்கறது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. எங்களுக்கு குடுத்து வச்சிருக்கு.
1: கண்டிப்பா அவர் நினைச்சா மட்டும்தான் இங்க வர.
3: கண்டிப்பா திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்கின்னு வாங்க. நாங்க இங்க வந்து ஒவ்வொரு மாசம்

0: நிகழ்வுகள் நடக்கும். ஒவ்வொரு நிகழ்வு
1: சாமிக்கிட்ட அது வேணும் இது வேணும் கேக்குறது அவ்வளவுதான். அவருக்கே தெரியல, அப்பா தானே அப்பா, அப்பா நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாரு.
0: சந்தோஷமா இருக்கு,
1: அவ்வளவுதான்
0: பிரதோஷம் வரதா இருக்கிற மாதிரி. இப்ப வந்து கிரிவலம் போறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: முகத்திலேயே தெரியுது. தொடர்ந்து வாங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: அதாவது எப்படி பாருங்க, இவ்வளவு ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் தான் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுனாலதான் இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே அவரை பார்த்த ஒரு நெருடல், அந்த சந்தோஷம் வருது இல்லையா. இதைத்தாங்க நாங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு.
2: நேர்கே சொல்பதம் கடந்த துரியோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அண்ணாமலை திருத்தலத்துல ரொம்ப அழகா இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்றதை கேட்கும் போது அந்த வார்த்தை உண்மை அப்படின்றது நமக்கு புரியுது இல்லையா. சொல்பதம் கடந்தவன் எது என்னங்க சொல்றது அவரை பத்தி, எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே தோணல அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்னும் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே மணிவாசக பெருமான் இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறாரு பாருங்க. அப்படி ஒவ்வொரு மாசமும் இந்த பௌர்ணமி பொங்கல் நிகழ்ச்சியில இங்க வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணங்கள் உங்களுக்காக வளம் வந்துட்டு இருக்குது. ரொம்ப அழகா ஏங்க ஒவ்வொரு மாசமும் போறோம், ஒவ்வொரு மாசமும் இதே மாதிரி பக்தர்களை சந்திக்கிறோம். குறைஞ்சது 10-15 பேர்கிட்ட வந்து கேட்கிறோம். ஒரு மணி நேரம் அந்த ப்ரோக்ராம் போகுது, அப்படி என்னதான் சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு சலிப்பு. இதுவரைக்கும் இதை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய அறிவிப்பாளர்கள் யாருக்கும் வந்ததும் கிடையாது, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் வந்ததில்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புது புது அனுபவங்களை வந்து இங்க வரக்கூடிய பக்தர்கள் நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து வீடியோவா இல்ல ஆடியோவா இருக்கு, அதனால வந்துட்டு என்னால இதை காட்ட முடியல. ஆனா பிளீஸ் யாராவது ஒருத்தவங்க வீடியோ கூட எடுங்க, நாங்க பேஸ்புக்ல வந்து இதை நாங்க வந்து அப்லோட் பண்ணலாம். யாரும் வீடியோ எடுத்தீங்கன்னா கூட நாங்கள் வந்து போடலாம். அவ்வளோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பெண்கள் இருக்காங்க. அத்தனை பேரும் எனக்கு உண்ணாமலை அம்மையாக தெரிகிறாங்க. அப்படி எல்லாருடைய நெத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா விபூதி குங்குமத்தோட ஒரு தீக்ஷண்யத்தோடு அத்தனை பேரையும் பார்க்க முடியுது. வயசு வித்தியாசம் இல்லாமல் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் இங்கே பார்க்குறோம். சரி, எதுக்குங்க இவ்வளோ நேரம் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? யார் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? மகிழ்ச்சி திருப்பெருந்துறை நிவாசக பெருமான் அந்த வார்த்தை எடுத்ததுக்கும் நீங்க இத சொல்றதுக்கும் சிவசிவா வேற எதுவுமே இல்ல. என்ன சொல்றதுக்கு சொல்லுங்கம்மா, எவ்வளவு நாளா வரீங்க?
3: நாங்க 2 வருஷமா வர்றோம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் கஸ்தூரி. நாங்க வந்து திருப்பெருந்துறை தாலுகால இருந்து வர்றோம். நாங்க
2: திருப்பெருந்துறையூரை சிவனே அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல இருந்து இந்த திருவண்ணாமலைக்கு வரணும்னு முதல்ல எப்படி தோணுச்சுமா?
3: தோணுச்சுன்னா வந்து ஐயாவை பாக்குறதுக்கு அவர் அருளாலே அவர் தான் வாங்கியிருந்தாங்க. மதே நாங்க திருவண்ணாமலைக்கு வந்தோம், 1 மாசம் வருவோம் தான் வந்தோம் கொஞ்ச நாள். ஆனா வந்து ஐயா எங்களை விடல, நாங்க மாசம் மாசம் வந்திருக்கோம். எங்களோட பயணம் வந்து இன்னமும் தொடரணும், எங்களோட ஆயுள் இருக்க வரைக்கும் தொடரும்.
4: இங்கே கால் எடுத்து வச்சதுல இருந்து உடம்பு மனசு எல்லாமே சுத்தமாயிருச்சு, அதான் உண்மை. ஆனா அண்ணாமலையாருக்கு வராம என்னால, நானும் அடுத்த மாசமா வராம இருந்து பாத்துக்கிறோம்னு நினைக்கிறது. ஆனா எப்படி வர்றேன்னு எனக்கே தெரியல. ஆனா வந்துருவேன், யார் வராங்களோ இல்லையோ, ஆனா நான் வந்துருவேன். இங்க வந்துட்டாலே அது ஒரு சொல்ல முடியல, என்ன
2: சொல்ல முடியல. அதுதான் முதல்ல சொன்னோம், அந்த சொல்லுவதற்கு அரிய ஒரு விஷயம் அது.
3: தூய்மை ஆயிட்டோம்,
4: மனசு சுத்தமா,
2: மனசு சுத்தமாயிருச்சு.
5: என் பேர் சந்திரா. இந்த அண்ணாமலையாருக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப கொடுப்பின வேற நாங்கள் சொல்ல வரையே தெரியல எங்களுக்கு. ஆனா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அண்ணாமலையாரை எப்படியா இருந்தாலும் வந்து நாங்க
2: பாக்கோம்.
5: இந்த மாசம் மட்டும்தான்
2: 40 பேரு, 2 வேன் எடுத்துட்டு அங்க இருந்து வரேன்னு சொல்றீங்க. எல்லாருமே வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, நம்மளுடைய குழந்தைங்க, இப்போ பெரியவங்களை பார்த்து அதெல்லாம் இருக்குது. அவ்வளத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த நாளுக்காக எப்படி வர முடியும்?
5: அந்த அண்ணாமலை இருக்கு,
3: பார்க்கணும் போல எங்களுக்கு ஆர்வம். எப்போது இங்கே வந்தாதான்
2: அவர் அருள் புரியுறாரு, நாங்கள் வர்றோம். வந்துடுறீங்க,
3: பார்க்கணும்னு எங்களுக்கு வருது. வந்தே தீரணும்.
2: சரி, எப்பவாவது வந்து

0: வர முடியாத ஒரு சூழல், வீட்டில் ஏதோ இதனாலலாம் வர
1: மனசு கஷ்டமா தான் இருக்கும். வர முடியலேன்னு அழுகையாதான் வர முடியலையே அப்படின்னு, அவரை பார்க்க முடியலேன்னு மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். வர முடியல இந்த மாசம்
2: அப்படின்னு
0: இருப்பீங்க. அது எதுவும் யாரு ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க? யாருடைய இதுல
3: வர்றவோ பேர் கொடுத்துட்டு வரல
0: முன்னாடியே யாருனால. இப்ப புதுசா வந்தாலும் நீங்க
2: கூட்டிட்டு
0: வந்துடுறீங்க. சூப்பர்மா. குழந்தை ஒரு வருஷமா என்ன படிக்கிறீங்க?
4: சபரிநாதன்.
0: ஒரு நாள் லீவ் போட்டு கிரிவலம் போயிட்டு கிரிவலம் போவீங்களா? நடந்துட்டு போய் ஸ்கூல் போயிருவீங்களா? கால் வலிக்காதா? இந்த குடுப்பினை இப்பவே இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் அந்த குடுப்பினை இருந்தால் மட்டும்தான் இங்க வர முடியும். பொதுவா கொடுத்து வச்சவங்க இங்க போறவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை கொடுத்து வச்சிருக்கோம் வர முடியாது? எதை கொடுத்து
2: வச்சிருக்கோம்
0: அப்படி இல்லைங்க. இதே இது சொல்லுவாங்க, அதாவது தானே விரும்பி என் உள்ளம் புகுந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும்னு இல்லை, அவருடைய பக்தியை நமக்கு கொடுத்து
2: அவர் அழைக்கிறார்.
0: வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க இத்தனை பேரு இத்தனை பெண்கள் அங்கிருந்து வந்திருக்கீங்க. என்ன சொல்றது, இவ்வளோ தூரத்துல இருந்து அதுவும் பெரியவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லன்னு தெரியலை. அத்தனை பேரையும், ஏன்னா குழந்தை ஒரு ஒரு டிஸ்டன்ஸில் நடக்கும், பெரியவங்க வந்து ஒரு தொலைவில் நடப்பாங்க. ஓ இல்லை, எப்படி நீங்கள் நடந்துகிட்டே இருங்க, ஒரு இடத்துல சந்திப்போம்னு சொல்லுவீங்களா?
2: அவங்க வந்து எல்லாரையும் ஒன்னா சேர்த்து
0: இப்போ வந்து நிறைய கூட்டம் இருக்கக்கூடிய நாட்கள்லாம் இவங்க எல்லாருமே அந்த மாதிரி
2: வந்துருவாங்க. எல்லாத்துக்குமே வயசானவங்கள இருந்து சின்ன பிள்ளைங்கள எல்லாருமே வருவாங்க. எல்லாரும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஒரு இடம் சொல்லி வச்சிருப்போம். அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்துதான் போவோம். யாரையுமே மிஸ் பண்ணிட்டு வர மாட்டோம்.
0: பரவாயில்ல சிவசிவா, இந்த உங்களுடைய இது வந்து தொட என்னங்கம்மா
5: வந்து ரூம் படுக்கிறோம் குளிக்கிறோம்.
0: ஓ இங்க காலையில வந்து அப்படியா? பகல்ல கிளம்பி வருவீங்க. இங்க வந்து எவ்வளவு நேரம் உங்க டிராவலிங்?
2: 7 மணி நேரம்.
0: 7 மணி நேரம் ஆகுது. அதனால இங்க வந்து குளிச்சுட்டு திரும்ப. பரவாயில்ல, அவங்க சொன்னாங்க இங்கே வந்த உடனே நான் வந்து சுத்தமாக, அதாவது தூய்மையாக்கிட்டாரு என்னையே அப்படின்னு சொல்லி அந்த தூய வெந்நீர் அணியும் போதே நாம் வந்து உண்மையிலேயே அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். எல்லாருடைய நெத்தி நிறைய விபூதியோடு இருக்காங்க. நிச்சயமாக அவன் நம்மளை வந்து அதை தூய்மைப்படுத்துந்தான் இருக்காரு அப்படின்றது தான். வாழ்த்துக்கள்மா. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி உங்களுடைய பயணம் தொடரும், அவர் தொடர வைப்பாருன்ற வாழ்த்துக்கள். நிச்சயமாக நிச்சயமாக நன்றிங்கம்மா.

0: நேர்களே, 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட ராஜகோபுரங்கள் மற்றும் 7 பிரகாரங்களோடு அமைந்திருக்கும் இந்த பஞ்சபூத ஸ்தலமான அகிலஸ்தலமாக விளங்கும் அண்ணாமலையாரும் இறைவி உண்ணாமலை அம்மனும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கும் இந்த திருவண்ணாமலையிலே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்று என் தந்தை அவன் பாதம் பணிந்து இந்த இளம் தென்றல் இனிமையாய் இவ்வேளையில் வீசத் தொடங்க அந்த ஒரு சந்தோஷத்தோடு அந்த இனிமையிலும் பக்தர்களின் ஊடே கூட்டத்தோடு கூட்டமாக அவரை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக வர வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த அன்பினையும் அவன் பக்தர்கள் சொல்லும் அவங்க உள்ளத்து உணர்வுகளையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே வலம் வந்துக்கிட்டே அதை பற்றியெல்லாம் அவங்கள்ட்ட பேசிகிட்ருக்கோம். நீங்களும் அதை கேட்டு ரசிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து பேசிகிட்ருக்கோம். நிலவும் எங்களோட உலா வந்துகிட்டே இருக்குது. அதோட சின்பகாசி எதுவும் சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்க?
1: நேர்களே, தொடங்கின மாதிரி இருக்குது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருணம் இது. ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழி எமக்கு தந்தருளும் தே

0: நார் மலர்கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோனாகி நின்றவன் அந்த அண்ணாமலையானின் அருட்பதம் பணிந்து இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம் நேர்களே. மற்றும் ஒரு இது போன்ற இனிமையான தருணத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று நிலையம் திரும்புவது
1: கே மோகனசுந்தரி,
0: மு சண்பகாசி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.

0: திருவண்ணாமலையில் மலை வளம் வரும் பக்தர்கள் தங்கள் உணர்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியாக பௌர்ணமி பூக்கள் கேட்டு ரசித்தோம். பக்தி மனம் கமழ கேட்டோம் இந்த நிகழ்ச்சியினை.
1: எங்கும் நிறைந்த இன்பப் பெருமானின் எல்லையிலா பேரருளோடு
2: திருவண்ணாமலையிலிருந்து உங்கள் பவித் பாரதி பண்பலையின் பௌர்ணமி பூக்கள்,
1: மலைவள பகுதியிலிருந்து
2: மோகன சுந்தரி,
1: செண்பக காசி,

நிலை மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் கேட்டு பாடல். புன்னகை மன்னன் படத்திற்காக சித்ரா பாடியது. இளையராஜாவினுடைய இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகள். தொடரும் பாடல் பட்டியல் படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா, ஸ்வேதா குரல்களில்.

புது கவிதைகள் வரிகளை அடுக்கடுக்காக இருந்த பாடலாக மாற்றி யுவன் சங்கராஜாவிட குரல் கேட்டும் பழகிய ருசியை பழகிய ருசிய உயிரில் உன் வாசம் நெருங்கிய கனவே உதட்டில் உன் சுவாசம் விரலில்லா மலர்கள் என்னை வந்து வருடியதே காலில்லா காற்றுதான் என்னை தேடி தடவியதே சிறகில்லா மேகமும் என்னை மோதுதே நகமில்லா இரவுகள் என்னை மட்டும் கீறியதே அப்படின்னு சொல்லி புது கவிதையினுடைய வரிகளாக அந்த பாடல் வரிகள் இருந்துச்சு. பாடல் வரிகள் கவிஞர் பா விஜய் யுவன் சங்கராஜா இசையமைத்து பாடிய அந்த பாடலை கேட்டோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நீ கேட்கவிருக்கும் பாடல் அகல் விளக்கு படத்துக்காக கே ஜி யேசுதாஸ் எஸ்பி சைலஜா குரல்களில் பாடல்.

பாடல் துவங்கிய நேரத்திலே முடிந்துவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அந்த ஹம்மிங்கில் அந்த பாடல் ஸ்டார்ட் ஆகி அதற்கு பிறகு அந்த பாடல் வரிகள் எல்லாம் அந்த காதல் நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தும் விதமாக இருந்தது. ஏதோ நினைவுகள் கனவுகளை மறுதே மலருதே, மார்பினில் நாளும் மாறாமல் சீரும் காலம் தான் வேண்டும், வான்வெளி எங்கும் என் காதல் கீதம் வாழும் நாள் வேண்டும், தேவைகள் எல்லாம் தீராத நேரம் தேவன் நீ வேண்டும், சேரும் நாள் வேண்டும் அப்படின்னு ரெண்டு போர்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. அதற்கு சைலஜா மேம் பாடியிருப்பாங்க, அதுக்கு யேசுதாஸ் அவர்கள் பதில் சொல்கிற மாதிரி அந்த பாடல் சிச்சுவேஷன் இருக்கும். அதில் அவருடைய அழகாக நாடிய சொந்தம் நான் காணும் பந்தம் இன்பம் பேரின்பம் நாளொரு வண்ணம் நான் காணும் வண்ணம் ஆக ஆனந்தம். அதில் வந்து அந்த ரெண்டு ஹம்மிங் கொடுத்துருப்பாங்க, அதை கேட்க இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் எங்கும் என்னாடும் ஏக்கம் உள்ளாடும் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதில். இந்த இரவு நேரத்துக்கான ஒரு இனிமையான இந்த பாடலை கேட்டோம், இளையராஜாவினுடைய இசையில் கங்கை அமரனுடைய பாடல் வரிகள். நேரம் இரவு 11:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் ஏதோ ஏதேதோ எந்த வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடல்கள் தான் நிகழ்ச்சி அலங்கரிச்சிருக்கீங்கன்னா கேட்ட உடனே நிகழ்ச்சி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த தீமில் தான் அன்றைக்கி பாடல்கள் ஒலிபரப்பாக போகுது அப்படின்னு. அடுத்ததான் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் மனிதன் படத்திற்காக ஏதோ நடக்கிறது இதமாக இருக்கிறது. கே ஜே யேசுதாஸ் சித்ரா குழுவினர் குரல்களில்

இரவு நேரத்தில் ஒரு ட்ரீம் சாங் எஃபெக்டில் அந்த பாடல் இருந்துக்கும். அந்த பாடலுடைய செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த வரிகளுக்கு அந்த மாதிரி செட்டிங்கோடைய அந்த பாடலை நினைவு மனசில் வந்துட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பாடலை கேட்டோம். மானே இளமானே இன்னொரு வானம் அமைத்திடுவோம், வானில் சொந்த வானில் வண்ண மீன் எல்லாம் பயிரிடுவோம், நிலவு அந்த நிலவு விடிவிளக்காயாகாதோ, மேகம் வெள்ளி மேகம் வந்து திரைகள் ஆகுமோ அப்படின்னு சொல்லி அந்த கவிதை வரிகளுக்கும் அந்த பாடல் காட்சி அமைப்புகளுக்கும் நம்ம கண்ணில் வந்து போயிருக்கோம். கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள் தான். சந்திரபோஸினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக கேட்க போகிற பாட்டு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் ஏதோ ஒரு பாட்டு. இதில் ஞாபகமே ஏதோ ஒரு பாட்டு, இரண்டுமே வரிகளும் மனசில் வந்து வந்து போகும். அந்த பாடல் தான் கேட்க போகிறோம், ஹரிஹரன் குரலில்.

ஏதோ ஒரு பாட்டு காதில் கேட்கும் பாடல்களை பல முறை நம்மளும் பாடி பார்த்துருப்போம். பாடலில் கவிதை வரிகளை அழகாக ஞாபகமே உந்த ஞாபகமே ஞாபகம் எல்லாம் தீமூட்டவும் செய்யும் நீரூற்றவும் செய்யும். அதனால் ஞாபகங்கள் நம்ம மனசில் என்றைக்குமே மனசில் ஒவ்வொரு வரிசைகளாக அடிக்கடியாக பதிஞ்சிருக்கும். அதை நம்ம பல முறைகளை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்குறதும் ஒரு இந்த பாடல் வெளியான நேரங்கள் இந்த பாடல் எப்படி வெளியாச்சு அந்த பாடல் முதல் தொடக்கத்தில் வரக்கூடிய அந்த விசிலிங் பண்ணி பாடியிருப்போம் பாடி பார்த்துருப்போம் அந்த ஞாபகங்கள்லாம் வந்து போயிருக்கும். கவிதை என்ற கலைக்குமார் அவர்கள் தான் இந்த பாடல் வரிகள்லாம் எழுதியிருக்காங்க. எஸ் ஏ ராஜ்குமாரோட

இதுதான் கவிதை என்றாலே உன் பெயர் ஞாபகமே, கேட்கும் இசையெல்லாம் நீ பேசும் ஞாபகமே, பூக்களின் மேலே பனித்துளி பார்த்தால் முகப்பெரு ஞாபகமே அப்படின்னு சொல்லி புதுக்கவிதைகளை அழகழகாக எழுதியிருப்பாங்க. தென்றல் என்றாலே உந்தன் வாசல் ஞாபகமே, வசந்தம் என்றாலே உன் வருகை ஞாபகமே, தொட்டால் சுருங்கி பார்த்தால் உந்தன் வெட்கம் ஞாபகமே அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க புதுக்கவிதைகள். பலமுறை நம்ம பாடி பார்த்த ஒரு பாடல் தான் இந்த இரவு நேரத்தில் இந்த மெலடியான பாடலை கேட்டு ரசித்தோம். நிலை நேரம் இரவு 11:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஏதோ ஏதேதோ இந்த வார்த்தையில் துவங்கக்கூடிய பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக சொல்ல மறந்த கதை படத்திலிருந்து கார்த்திக் பாவதாரணி பாடிய பாடல்.

இரு மனசுக்குள்ளே வரக்கூடிய தவிப்புகளை மனசில் ஏதோ நினைக்கிறோம், அதை சொல்ல முடிய வார்த்தைகள் இல்லை. அந்த மாதிரி இயல்பாக நடக்கிற விஷயங்களை அழகாக பாடல் வரியில் எழுதியிருந்தார். இளையராஜா தான் பாடல் வரிகளும் இசையும் அவர் தான். பக்கம் நீ நின்றிருக்க தூரம் என் உள்ளம் செல்லும், ஏனடியோ ஏனடியோ. அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு, நீ பக்கத்தில் இருந்தாலும் என் உள்ளம் வேற எங்கேயோ தூரமாக போகுது, எங்கோ நீ தூரம் நிற்க நெஞ்சில் நீ ஒட்டி நிற்க என்னடி எதுடியோ அப்படின்னு சொல்லி, அந்த பிரிவு எங்கே இருந்தாலும் நம்ம நினைப்பு வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு, தாளம் எங்கே தெரியாமல் அடிக்குது அடிக்குது இள மனசு, ராகம் என்னும் கடலினிலே தவிக்குது தவிக்குது அலையடிசு. அதெல்லாம் ஒரு அழகான ஒரு வரியை எழுதியிருப்பார். புது வழியில் மனசு போகையிலே புது புதுசாக எதையோ பார்க்கலையே, புத்தி வச்சதை புரிய வைக்கவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி, அந்த மனங்களில் வரக்கூடிய அந்த ஒரு தவிப்பை அந்த வெளிப்படுத்தல் அழகான வார்த்தைகளாக இந்த பாடலில் எழுதியிருப்பார். பாடலை ரசித்தோம். ஏதோ ஏதேதோ அப்படின்னு நினைத்தோட இந்த பாடல் கண்டிப்பாக ஒலிபரப்பாகும் நேயர்கள் நினச்சிருப்பீங்க. அந்த பாடல் தான் அடுத்த கேட்க போகிறோம். ஏதோ நினைக்கிறேன் ஏதோ மறைக்கிறேன் அந்த பாடல் தலைநகரம் படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். தேவன் மஞ்சரி குரல்களில்.

கேட்ட பாடல் கவிஞர் நா முத்துக்குமாரின் பாடல் வரிகளுக்கு டி இமானினுடைய இசையில்தான். சின்ன சின்ன வரிகள், இயல்பான வரிகளை எழுதுவதில் நா முத்துக்குமாரினுடைய பாடல் வரிகள் நமக்கு நன்றாக நினைவிருக்கும். கண்ணாடிக்கு பொட்டு வைத்தேன் உன் நினைவை ஒட்டி கண்டேன், இதுதான் காதலா? கண்மூடிய முன்னை கண்டேன், கள்ளத்தனம் கற்றுக்கொண்டேன், காதல் இதுதானா? அக்கம் பக்கம் யாரும் இல்லை, அப்போதும் நான் சொல்லவில்லை, தனிமையில் இருந்தாலும் மனசுக்குள் சொன்னேன் அப்படின்னு அந்த காதல் வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்க. ஏனோ நினைக்கிறேன், ஏதோ மறைக்கிறேன், தேவன் மஞ்சரி குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். இடையிடையே அந்த கோரஸ் செக்ஷனும் அந்த பாடலை ரொம்ப அழகுபடுத்தி இருந்ததை கேட்டு ரசித்தோம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது கருத்துக்களை லைக் மற்றும் கமெண்ட்களை தெரிவித்த நேயர்கள் யாரெல்லாம் பார்த்துடலாம். பர்வதவர்த்தினி அவங்க நிகழ்ச்சியினுடைய பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. உன்னிடத்தில் இணை கொடுத்தேன் பாடல் ஏதோ நினைக்கிறேன் மறைக்கிறேன் அந்த பாடல் சொல்லியிருக்காங்க. ஷங்கர் சேந்தமங்கலத்திலிருந்து இதமான பாடல்கள் தொகுப்பு இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் கேஎம் கடந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன் சுந்தர பெருமாள் கோவிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு ஏதோ பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பாடல் ஏதோ என்ன தொகுப்பில் அவருடைய பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல் தொகுப்புக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஏதோ நடக்கிறது ஏதோ நினைவுகள் அந்த பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் தியாகராயனிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து விழிகளுக்கு குளிர்ச்சி நிலவு மனதிற்கு மகிழ்ச்சி பண்பலை நிகழ்வு செவிகளுக்கு விருந்து கீதங்கள் உளவு நிகழ்ச்சி எழுச்சி தொகுப்பு பகிர்வு இரவின் நிகழ்ச்சி மனசு மயங்கும் வரவு இதயம் மகிழ்ச்சி வானொலி தரவு இன்னிசை நிகழ்ச்சி மனது பொலிவு அப்படின்னு சொல்லி அவருக்கே உரித்தான கவிதை நிலையில் கவிதைகள் எழுதியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்களும் நிகழ்ச்சியில் பாடல் அருமைன்னு தெரிவிச்சிருக்காங்க. கார்த்தி யதேஷ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவனூர்லேருந்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவணகம் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.

இரவு நிலவு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா ஸ்ரீலேகா பார்த்தசாரதி குரல்களில் லேசா லேசா படத்திற்காக ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று.

பாடல் கேட்டிருப்போம், பல முறை கேட்டாலும் பாடியும் பார்த்துருப்போம். அந்தளவுக்கு ஒரு இனிமையான பாடல், இரவு நேரத்திற்கான பாடல் கேட்டோம். பாடல் வரிகள் கவிஞர் வாலி, பாடல் கே இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

ஏதோ ஏதேதோ இந்த வார்த்தையில் தூங்கக்கூடிய பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக மீண்டும் ஒரு காதல் கதை படத்திலிருந்து அஜீஸ் அசோக் ஹரிணி பாடிய பாடல் கேட்க போகிறோம்.

மென்மையான புதுக்கவிதை வரிகளாக அந்த பாடல் இருந்தது. கவிஞர் நா. முத்துக்குமாரின் பாடல் வரிகள். ஜி. வி. பிரகாஷ்குமார் இசையில். காதலின் கைகளில் பொம்மையாய் உடைகிறேன், காயங்கள் உண்மையில் இன்பம்தான் அறிகிறேன், என் இதயம் உன் வசத்தில், என் இதயம் உன் தடத்தில் அப்படின்னு சொல்லி பாடல்கள் எழுதியிருப்பாங்க. சின்ன சின்ன கவிதை வரிகளை அந்த மெட்டுக்குள் கேட்கும்போது அழகான பாடல் வரிகளாக வந்தது. வெவ்வேறு வேர்களில் பிறந்தும் நம் காதல் இணையுமா என்ற கேள்விக்கு, மனம் ஒன்று சேர்ந்திடும் போது மெய்க்காதல் இறக்குமா, காலத்தை காதலால் வென்று வாழ்வோம், காதலை உண்மையில் அன்பென பாடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அன்பான மனங்களுக்கு என்றைக்குமே அது ஒரு முடிவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல், இன்றைக்கு நிகழ்ச்சியில் கேட்ட பாடல்களுக்கெல்லாம் நேர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க. ஏதோ ஏதேதோ இந்தவர் சொற்கள் அமைந்த பாடல் தான் கேட்டோம். நிறைவு பாடல் ஏதோ செய்கிறாய், வாமனன் படத்திற்காக.

ஜாவேத் அலி சௌமியா ராவ் குரல்களில் யுவன் சங்கர் ராஜா இசையில் நாம் முத்துக்குமாரின் பாடல் வரிகள். இந்த பாடல் நிறைவு பெறுகிறது மனசு மயங்கும் நிகழ்ச்சி.

0: நேர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள் இன்னிசை இரவு என, இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

போனதினாலே ஆசை நிறத்து போய்விடுமா? வயசு அதிகம் ஆனதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா? காத்திருந்தா காத்திருந்தா அதை அனுபவிப்பிடணும். செய்யட செய்யட செய்யட நீ செல்தா செய்யட செய்யட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
1: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது,
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை, இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களை. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1.

ஒன்று, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருவான் வடிவேலன் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல், கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில்.

நிகழ்ச்சியில் ஆடிப்பெருக்கு படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல், கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு ஏ எம் ராஜா இசையில்.

திரைசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் காலை 4:10. நேர்களினை கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்கே பழனி அவர்களின் நாகஸ்வரம், பெரும்பேர் டிஆர் சேதுராமன் அவர்கள் தவில், துவக்கமாக வரவல்லப ரமணா என துவங்கும் ஜிஎன் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். உடன் பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.

0: அருள்மணி மாலை.
1: நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் என் சி சவுந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம்.

தவ சுப்பிரபாதம் தைத்யாஹர்திதே புரகண த்ரிதிவம் த்ரயாதே சம்போ ததீய சுபபஸ்மஜ பஞ்சகிருத்யே இச்சாக்ரிதி த்வமசி குண்டலினீ சதாவா ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்பிரபாதம்

கௌரவாதிக்கே விபுதைஸ்தீஸ்வரை தமஹர்ஷி கணை அவத்யே ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாத.

கண்டமூபதிவாச விபுமாக்கலு ஸ்ரீகிருஷ்ண மாரி கிரி தவ சுபிரபாதம் ஹே நிம்ப பத்ர வினி.

ஸ்ருதிதந்தை நித்யம் சுதாபி தவ ரூப குணான விஜயை தேஷ்வேவ பூர்ண வசதி சததம் பிரசுப்தா ஸ்ரீ கிருஷ்ண நாரி கிரிஜே தவ சுப்ரபாதம் ஸ்வாமாக்னி சூர்ய நயன.

பிரதாத்ரீ ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

சரோஜம் தேவி பிரபத்யோ.

சுசேஷவாசிக்கு முகைகி சர்ப்பராஜைகி சுசேவிதே வல்மீக நிலையே கிருஷ்ண சர்ப்பரூபே சுமங்களம் யாசராகாச விப்ராக்யா காமமீனாய தாக்கினி சர்ப்பகல்யா கனிஷ்டாயை கிருஷ்ண மார்கே சுமங்களம்.

பத்ரகைகையே அகஸ்த முனி நா செய்வம் பரிதாயை சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மசநாசினியே கிருஷ்ணமார்யை சுமங்கலம் கம்பீரைகி நிம்ப பத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஸ்ரீநகேசயதீந்திரேண சதாச்சித பதாம்புஜ ஸ்ரீராமதாச முனிநாசம் சேவ்யேதே சுமங்கலம் சுப்ரபாத பிரபத்திவ்யாம் மங்கள